நேரம் 5:37. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சித்ரா அவர்களின் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: என்னது
4: பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
3: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
4: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
3: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
4: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
3: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் சுதா ரகுநாதன் பாடிய பாடலது ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளாம். விக்ன விநாயகனை போற்றி வரும் பாடல்.

பக்திமயமான இந்த காலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழ செய்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பி. சுசீலா பாடிய பாடல். எம். எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல் இது. குன்றை ஏந்தியே குடைப்பிடிப்பவன், கூவினோர் உள்ளம் கோவில் கொள்பவன், கண்ணனை போற்றி வரும் பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல். எல் கிருஷ்ணன் இசையில், கே சதாசிவம் இயற்றிய பாடல் இது. அஞ்சனா சுதன் ஆஞ்சநேயன் வாயுபுத்திரனை போற்றி வரும் பாடல்.

இறையருள் போற்றும் இன்னசியா எல்லரும் தோறும் நல்லறம் போற்றிக் கொண்டிருக்கிறது. அருள்மணி மாலை நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். இது செம்பனார் கோவில் சண்முகம் இயற்றிய பாடல். டி சி ராதா கிருஷ்ணராஜி அவருடைய இசையில் வரக்கூடிய பாடல் இது. நடன சபேசன் நதிப்புனை ஈசன் திடமுறு தேசன் நித்திய சபேசன் வட கைலாசன் மலைமகள் நேசன் பரமசிவனை பணிந்து வரும் பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் உன்னிமேனன் பாடிய பாடல். ரிச்சர்ட் விஜய் இசையில் வரக்கூடியது இந்த பாடல். பகைவரிடமும் அன்பு காட்டுங்கள், உங்களை சபிப்பவரையும் வாழ்த்துங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்கும் நன்மையே செய்யுங்கள் என்றார் இயேசுபிரான்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நாகூர் ஏ குல்முகமது பாடிய பாடல் இது. ஜே கே பேப்ஜன் இசையில் நாகூர் சேட்டன் இயற்றிய பாடல் இது. அறிவு எங்கு சிதறி கடந்தாலும் அது வானத்திற்கு அப்பால் இருந்தாலும் அதை பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் நபிகள் நாயகம்.

2.3 இணைந்திருக்கிறோம். மனுங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் முகநூல் வழி கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. முகமத் மியான் அவங்களும், தேனி ஹரிராம், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், மீரா வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சுரேஷ்குமார் அவர் வந்து அவருமே சுரேஷ் பாபு அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் நீண்ட நெடிய பதிவையும் கூட அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபாகரன் பிரியதர்ஷன் அவங்கள தொடர்ந்து இறை சிந்தனையை பக்தி பாடல்கள் மூலம் வழங்கும் அருள்மணி மாலை இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பிரபாகரன் பிரியதர்ஷன் அவருடைய பதிவு. புரசிவாக்கத்திலிருந்து ரீஜா மனோகரன் அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புராணி அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்திலிருந்து கமலாவரதன், ராஜமாணிக்கம் கோபி, கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து இன்று என்ன நாள் அப்படிங்கிறதையும் புரசிவாக்கத்திலிருந்து ரீஜா மனோகரன் அவருடைய பதிவாக இருக்கு. மயிலை பட்டாபி ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் கூட எப்பயும் சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதா அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், செங்கல்பட்டிலிருந்து பன்னீர்செல்வம், கார்த்திக் சோழா, புரசிவாக்கம் ரீஜா மனோகரன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. மறைமலை நகர்லேருந்து தாமரை கண்ணி, பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், குறிஞ்சா கேணி அசார் உதீன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், மேலப்பேடு தயாலன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி இவங்கள்லாம் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அருள்மணி மாலையோடு இணைந்திருக்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. வீரமணி சோமுவின் இசையில் கே சோமு இயற்றிய பாடல் இது. நிலையாக என் நெஞ்சம் தனில் நிறைந்தே அருள் புரிவாய் கலைவாணியே என்று கலைவாணியை போற்றி வரும் பாடல்.

0: அல்லிநகரம் எஸ் மகாதேவன், தசரதன் ஆரணி சங்கீதவாடி, தசரதன் பிரபாவதி, டிநகர்லேருந்து ரமா ரவி, ரங்கராஜன் டிநகர்லேருந்து இன்பா இலக்கியா, ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. இறையருள் போற்றும் எண்ணிசையா இல்லறம் தோறும் நல்லறம் போற்ற நாம் இதுவரை கேட்டோம்.
1: அருள்மணி மாலை.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு

0: ஏசிடி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நேற்று பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்யவுள்ளார். இக்கூட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதுடன் நிர்வாகத்தின் முக்கிய முன்னுரிமை குறித்து கண்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை மதிப்பீடு செய்தல், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுதல் குறித்து ஆலோசித்தல் போன்றவை இக்கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது. அதிக அளவில் ஒருங்கிணைப்பு தேவைப்படும் துறைகள் குறித்து கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்கான முக்கிய தளமாக இந்த சிந்தனை அமர்வு கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலை நிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கி கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் நடைபெற்ற அரசு உறுதிமொழி குழுவின் முதல் கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் உரிய கால வரம்பிற்குள் செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அரசு உறுதிமொழி குழு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அரசு உறுதிமொழி குழு செயல்பட வேண்டும் என்று திரு JCD பிரபாகர் கேட்டுக்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் செயல்பாடு, செயல்திறன் மற்றும் சட்டப்பேரவையின் அறிவிப்பு செயலாக்கம் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், நிறைவேற்றப்பட்ட பணிகள், நிலுவைப் பணிகளை விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் திரு வெங்கடரமணன் அலுவலர்களுடன் விவாதித்தார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நூல் கொள்முதல், வேட்டி சேலைகள் உற்பத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். குறித்த காலத்திற்குள் உற்பத்தியை நிறைவு செய்ய கூடுதல் தறிகளை இயக்கவும் அவர் அறிவுறுத்தினார். டிசம்பர் மாதத்திற்குள் உற்பத்தி மற்றும் கொள்முதல் பணிகளை நிறைவு செய்து பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பயனாளிகளுக்கு வேட்டி சேலை விநியோகம் செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் பாலாஜி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழை

இளையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்ற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடக குழுவினருடன் உரையாடிய அவர் பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர் 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஓமான் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷிலிருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுராலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புள்ளல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தென்காசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கே பந்தாரப்பள்ளி ஊராட்சியில் 5,74,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நல்லசிவன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்யானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகேசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனேர் ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி தொடர்ந்து கேட்கலாம் இன்று நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேயர்களே, இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வணக்கம். தமிழ்நாடு 7 மணிக்கு

7:15 தமிழில் செய்திகள். 7:25 வணக்கம் தமிழ்நாடு தொடரும். 8 கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. 9 கலக்கல் அரங்கம், 10 என் கேள்விக்கு என்ன பதில், 11 என்றும் இனியவை, 12 ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் தொடரும். 1 தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். 1:45 மாநில செய்திகள், 1:55 நிகழ்ச்சிகள் தொடரும். 2 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதில் இன்று உயர்கல்வி மாணவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம். 3 வர்ணஜாலம், 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 பூந்தென்றல், 6 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 திரைகானம், 7:15 செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், வழங்குபவர் வி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 நீ கோரினால், 9 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன் நிலாவை, 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மனதை மயக்கும் இனிமையான பாடல்களின் அணிவகுப்பாய் மனசு மயங்கும். நேர்களே, இதுவரை இன்று நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு மலர கேட்டீர்கள். நிகழ்ச்சிகள் யாவும் நீங்கள் கேட்டு ரசிக்க கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. எப்பவும் போல சுறுசுறுப்பான விறுவிறுப்பான பாடல், அந்த பாடல்களோடு சேர்த்து உங்களுக்காக தகவல்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து சுப நிகழ்வுகளையும் கொண்டாடும் விவித் பாரதியின் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்து என்னும் சொல்லெடுத்து, வாசகம் என்னும் நாற்கோர்த்து, வாசனை என்னும் திரவியத்தை ஊற்றி மாலையாக்கி மகிழ்கிறது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடலை கேட்டு வந்தெல்லாம். வரக்கூடிய இந்த பாடல் பூவெல்லாம் உன் வாசம் படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடிய பாடல், வித்யாசாகரின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இனி நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, கடற்கரையில் நின்று கடலை பார்க்கும் போது நம்மில் பலருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த கடல் எங்கே முடிகிறது? உண்மையில் கடலுக்கு ஒரு கரை இருக்கலாம், ஆனால் அதன் பயன் நம்முடைய வாழ்க்கையில் முடிவே இல்லாதது. நாம் வீட்டில் பயன்படுத்தும் பல பொருட்கள், உணவு, எரிபொருள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என உலகின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்லும் பொருட்களில் பெரும்பாலானவை கடல் வழியாகத்தான் பயணம் செய்கின்றன. அதனால்தான் கடல் என்பது வெறும் தண்ணீரின் பரப்பல்ல, உலக நாடுகளை இணைக்கும் மிகப்பெரிய சாலை. இந்த கடல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தையும் கடல்சார் பாதுகாப்பையும் கடல் சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தையும் உலக மக்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் உலக கடல்சார் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச கடல்சார் அமைப்பான IMO-வின் ஏற்பாட்டில் 1978 முதல் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? நாம் ஒரு பொருளை இணையத்தில் ஆர்டர் செய்கிறோம், அது 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டிலிருந்து புறப்பட்டிருக்கலாம். அந்த பொருள் நம்முடைய கைகளுக்கு வந்து சேர்வதற்கு முன்பு ஒரு பெரிய கப்பலில் கடலை கடந்து வந்திருக்க கூடும். அதாவது நாம் கடலை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் கடல் நம்முடைய வாழ்க்கையை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. கடல் நமக்கு மீன்களை கொடுக்கிறது, கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வாழ்வாதாரம் தருகிறது, வர்த்தகத்தை நகர்த்துகிறது, நாடுகளை இணைக்கிறது, மேலும் பூமியின் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையிலும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆனால் நாம் கடலுக்கு என்ன செய்கிறோம்? பிளாஸ்டிக் கழிவுகள், எண்ணெய் மாசு, தொழிற்சாலை கழிவுகள், கவனக்குறைவால் கடல் தொடர்ந்து பாதிக்கப்பட்டே வருகிறது. அதனால்தான் இந்த நாளில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கடலை பாதுகாப்பது என்பது கடலை மட்டும் பாதுகாப்பதல்ல, நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய எதிர்காலத்தையும் பாதுகாப்பது. கடல் நமக்கு சொந்தமானது என்று நினைப்பதை விட அடுத்த தலைமுறையிடமிருந்து நாம் கடனாக பெற்ற இயற்கை வளம் என்று நினைத்தால் அதை நாம் இன்னும் பொறுப்புடன் பாதுகாப்போம். 1000 லட்சக்கணக்கான உயிர்கள், எண்ணற்ற மனிதர்களின் வாழ்வாதாரம், உலக நாடுகளின் பொருளாதாரம், இவை அனைத்தையும் தன்னுள் சுமந்து கொண்டு தினமும் அசைந்து கொண்டே இருக்கிறது அந்த பெருங்கடல். அதனால்தான் கடலை ரசிப்போம், கடலை நேசிப்போம், கடலை மாசுபடுத்தாமல் பாதுகாப்போம். இந்த உலக கடல்சார் தினத்தில் கடலின் ஆழத்தை புரிந்து கொள்வோம், அதன் அருமையை உணர்வோம், அதன் எதிர்காலத்தை பாதுகாப்போம்.

0: உலக கடல்சார் தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ஆரு செல்வராஜ். நிலையத்தில் நேரம் 7:10:20.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடைய

0: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். எப்பவும் போல வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்வி பதிவு பண்ணாச்சு. என்ன கேள்வி அப்படின்னா, சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான் என்று பாடியவர் யார்? இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சால் நீங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் விவத் பாரதி தமிழ் FM 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் நாங்கள் பதிவிட்டுருக்கிற அந்த பதிவின் கீழே விடைகளை நீங்கள் பதிவு பண்ணலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறீங்க. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 தமிழ் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில்

0: மூன்று முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். சேவை யாத்திரிகர்கள் தங்களுடைய பயண அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்கின்றனர். திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த யாத்திரை கடந்த 17 தேதி அன்று தொடங்கியது. சமூக சேவை மற்றும் மக்கள் பங்கேற்பு ஆகியவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த யாத்திரையின் நோக்கமாகும். இருசக்கர வாகனம் மூலம் யாத்திரையை மேற்கொள்பவர்கள் தாங்கள் செல்லும் பகுதிகளில் உள்ளூர் சமூகத்தினருடன் உரையாடுவதுடன் சேவை சார்ந்த பயணிகளில் பங்கேற்கின்றனர். இப்பயணம் அக்டோபர் 7 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கிடையே நேற்று மாலை இருவரும் உரையாற்றினர். வளைகுடா மற்றும் யுக்ரைன் நிலவரங்கள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடை சட்டத்தின் காரணமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு 100% வரை வரி விதிக்க அந்த தடை சட்டம் வகை செய்துள்ளது குறித்து இந்தியாவின் கவலையை டாக்டர் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தினார். டாக்டர் ஜெய்சங்கருடனான சந்திப்புக்கு பின்னர் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ முக்கிய பிராந்திய விவகாரங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27 தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலைநிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கிக் கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். பன்குராவில் உள்ள காவல் நிலையத்தில் ஆயுதங்களுடன் அவர்கள் சரணடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெப மகத்தோ, நயன்தாரா சாகு, ராம்பிரசாத் மண்டி ஆகிய 3 பேரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாவோயிஸ்ட் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளனர். சுமார் 80 நாசகார செயல்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதை கைவிட்டு சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து சரணடைந்ததாக மேற்குவங்க காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பீகார் மாநிலத்தில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் உலகளவில் கல்வி வரலாற்றில் சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் தமிழக செய்தியாளர்கள் குழுவுடன் பீகார் சென்றுள்ள அவர், நாளந்தா பல்கலைக்கழகம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார்.
2: பீகார் மாநிலம் ராஜ்கிர் அருகே அமைந்துள்ள நாளந்தா இந்தியாவின் கல்வி வரலாற்றில் மட்டுமின்றி உலக கல்வி வரலாற்றிலும் தனிச்சிறப்பு பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாளந்தா மகாவிகாரம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவர்கள்

0: அறிஞர்களையும் அறிஞர்களையும் ஈர்த்த மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்ந்தது. நாளந்தாவின் உச்சகட்ட காலத்தில் சுமார் 10,000 மாணவர்கள் இங்கே தங்கி கல்வி பயின்றதாகவும், அவர்களுக்கு சுமார் 2,000 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் காண கிடைக்கின்றன. நாளந்தாவின் புகழ் இந்திய எல்லைகளை கடந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருந்தது. சீனா, கொரியா, ஜப்பான், மங்கோலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மாணவர்களும் அறிஞர்களும் நாளந்தாவுக்கு வந்து தங்கி கல்வி பயின்றனர். இந்நிலையில் 12 நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் ஏற்பட்ட படையெடுப்புகளால் அறிவின் விளக்காக திகழ்ந்த நாளந்தா அழிக்கப்பட்டாலும் அதன் அறிவொளியை யாராலும் அழிக்க முடியாது.
1: நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பழைய வளாகத்திலிருந்து எஸ் கண்ணன்.
2: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்கிற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடக குழுவினருடன் உரையாடிய அவர் பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர் 9 முதல் 14 வரையிலான சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் அப்போது தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 20 மாலுமிகள் அக்கப்பலில் பயணம் செய்ததாகவும், அதில் 19 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மற்றொருவர் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பான சூழலை கண்காணித்து வருவதாகவும், இந்திய மாலுமிகள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓமன் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது கவலை அளிப்பதாகவும், விரைவில் அமைதி திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் 0-2 என்ற புள்ளி கணக்கில் சீனாவின் ஜாங் ஜியோயுவிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியா வெண்கல பதக்கம் வென்றது. சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7 சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்ஞானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனோரி ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்களே, உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கான விடைகளை யார் யார் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா? சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்களாகிய நீங்கள் கூட அதுக்கான பதிவு பண்ணியிருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரவணன், ராமலிங்கம், பாண்டுரங்கன் இவங்க

எல்லாம் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனள்ளி கோவில் கொட்டாயிலிருந்து கனகராஜ் ஜெயக்குடி அவங்கெல்லாமும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. யுக ராஜேஷ் நல்ல பெருமாள், கார்த்தி இசே வைதீஷ் அவங்களை தொடர்ந்து வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலிருந்து, புரசிவாக்கத்திலிருந்து ரீஜா மனோகரன், கலை துரைராஜன், தாமலேரி மெக்கானிக் சரவணன், தேனி ஹரிராம், புரசையிலிருந்து நான் முத்துக்குமரன், பிரபாகரன் இவங்கள்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வெளிவாக்கத்திலிருந்து எஸ் எம் முத்துக்குமரன் அவருமே, மேலப்பேடு தயாளன் அண்டு காஞ்சனா, கொடமாந்தப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசீலன், தசரதன் இவங்கள்லாம் வந்து ஆரணி சங்கீதவாடியிலேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிவன், அருண், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து கே கண்ணன், மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் இவங்கள்லாம் விடைகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபு, வீரா, மாலினி தேவி அருணாச்சலம், பன்னீர்செல்வம், மந்தவெளி, விநாயகம், வீரதுரை, வீரதுரையை தொடர்ந்து பிரபாகரன் இவங்கள்லாம் வந்து சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஜெயவேல் கள்ளத்தூர்லேருந்து, துரைசாமி, பிரமீலா தமிழ்ச்செல்வன், தசரதன் அவர் வந்து கழிவுகளை அகற்றி பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றி கடலினை தூய்மையாய் வைத்துக்கொள்ள சிறப்பான தகவல் அப்படிங்கிறதையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. பெரம்பூர் கமலார் சண்முகம் ஜீவானந்தம் அழகாக அந்த போயமே நமக்கு கொடுத்துட்டாரு. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவருமே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிட்டு விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் நாகராஜன் அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவங்கள தொடர்ந்து பார்த்திங்கன்னா துரைசாமி, பாலா ஜெயச்சந்தர், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவருமே சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு ராணி ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, தசரதன் இளங்கோவடிகள் அப்படின்றதையும், இளங்கோவடிகள் அப்படின்றது தெரியும் சார், சேரன் தம்பி சிலம்பு இசைத்தான் அப்படின்றது பாடினவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதுதான் நீங்கள் விடையாக பதிவு பண்ணணும். ஆரணி, பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், வலங்கைமான் ஆட்டோதுரை, தேனி ஹரிராம், ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா இவங்கள்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை, சாமுனி செல்வம், இன்பா இலக்கியா, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், புவனகிரி சுமத்தி, பாபு, அபர்ணாநகர் மூர்த்தி, மேலப்பேடு தயாளன், சுகுணா அவங்க தாம்பரத்திலிருந்து, ஆரணி பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, புஷ்பவல்லி பம்மல் காமராஜபுரம், புஷ்பா நாகர்கோவில்லேருந்து மந்திரமூர்த்தி இவங்க எல்லாருமே நமக்கு சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான் என்று பாடியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான். ராஜமாணிக்கம் கோபி, முத்துமாரி இவங்களுமே நமக்காக வந்து சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.

0: வித்தியாசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: டிநகர்லேருந்து ரங்கராஜன், குணாலன், அண்ணாமலை இவங்களுமே வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடினது அப்படின்னு சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:30.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
5: மேலும் விவரங்களுக்கு
6: 1-800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0.

0: From 12th August to 12th October.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடலை கேட்டு வந்தலாம். வரக்கூடிய இந்த பாடல் மஜ்னு படத்திற்காக சங்கர் மகா

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கான விடையை நேயர்கள் மிக சிறப்பாக பதிவு பண்ணிட்டாங்க. சேரன் தம்பி சிலம்பு இசைத்தான் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பூலுவம்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து பாபு, முள்ளக்காடுலேருந்து திருநின்ற ஊர்லேருந்து ஜெயராமன், பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் ஆகியன் ஒரு பதிவும் கூட போட்டிருக்காங்க. டி நகர்லேருந்து ரமா, ரவி, குணாலன், அண்ணாமலை இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம்.

சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான் என்று பாடியவர் மகாகவி பாரதியார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் விடைகளை பதிவு பண்ணிட்டீங்க. இளங்கோவடிகள் முத்தமிழ் காப்பி அந்த இலக்கியமாகிய சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான் என்றார் பாரதியார். சேரன் செங்கூட்டுவனின் தமையனாகிய இளங்கோவடிகள் இளமையில அரசிலங்குமாரனாய் இருந்தவர். பின்னாடி துறவு பூண்டு இசையிலும் கூத்திலும் அவருக்கு நிறைய திறமை இருந்ததுனால அதில் தேர்ச்சி இருந்து நமக்காக நிறைய இசை சார்ந்த தகவல்களை கொடுத்தவர். தமது ஒப்பற்ற நூல்களில் இசையை பற்றியும் கூத்தை பற்றியும் கூறும் செய்திகளை வருவன். அதில் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எப்படி இசையிலும் நாட்டியத்திலும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகும். தமிழிசை பற்றிய பல குறிப்புகளை சிலப்பதிகார நூல் வழியாகவும் அதன் உரை வழியாகவும் நம்மால் அறிய முடியும். இளங்கோவடிகள் ஆடல் பாடல் அழகு மூன்றிலும் சிறந்து விளங்கிய மாதவியோட அரங்கேற்றத்தை விளக்கும் போது அதை ஒரு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இசையாசிரியன் கவிஞன் குழலோன் யாழ் ஆசிரியன் இப்படி பன்முகத்தையும் அவர் நமக்காக கொடுத்திருப்பார். காணல் வரியில அந்த மாதவியும் கோவலனும் யாழ் வாசித்து பாடக்கூடிய இடத்துல யாழிசை கரணம் பற்றிய விரிவான தெளிவான தகவல்களையும் நம்மால படிக்க முடியும். ஆய்ச்சியர் குறவை அப்படிங்கிற பகுதியில ஆயர்குல பெண்கள் குறவை கூத்தாடுவதை இளங்கோவடிகள் விவரித்திருப்பார். அதுல வந்து பாத்தீங்கன்னா 7 அல்லது 9 பேர் வட்டமா நின்று கை கோர்த்து ஆடக்கூடியது கூத்து அப்படிங்கிறதையும் விளக்கியிருப்பாரு. இங்கு ஆடியது பாத்தீங்கன்னா 7 பெண்கள். இவ்வேழு பெண்களுக்கும் 7 இசையான குரல் துத்தம் கை கிளை உழை இலி விளரி தாரம் அப்படின்னு பெயரிடுகின்றாள். கண்ணகியை பாதுகாத்து வந்த மாதிரி இவ்வாறு 7 இசை நரம்புகளுடைய பெயர்களை தாங்கிய பெண்களை தொன்று தொட்டு நிற்கக்கூடிய முறையில நிறுத்தினாள் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா இந்த நூலில் வந்து வட்டப்பாலை அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். சிலப்பதிகாரத்திற்கு 2 உரைகள் உண்டு. அவற்றை எழுதியவர்கள் அரும்பத உரையாசிரியரும் அடியாருக்கு நல்லாரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த 7 இசை அப்படிங்கிறது அந்த நரம்புகளுடைய மாத்திரை பிறப்பு நாற்பெறும் பண்கள் பிறக்கக்கூடிய வகை முதலியவற்றையும் அவற்றுள் ஒன்றாகிய பாலை யாழிடமிருந்து குரல் திரிபால 7 பாலை இசைகள் பிறக்கக்கூடிய வகையையும் 7 பாலை இசைகளுடைய பெயர்களையும் கொடுத்திருப்பார். இதுதான் இந்த உரை வழியாக இசையின் அடிப்படை முழுவதையும் நம்மால் தெளிவாக அறிய முடியும். சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குறவை அரங்கேற்ற காதை வேநீர்காதை

0: நடு நற்காதை அப்படின்னு நான்கு காதைகளில் நமக்கு நிறைய இசைக்குறிப்புகள் இருக்குங்க. சிலப்பதிகாரத்து இசை தமிழை படிக்க படிக்க நமக்குள்ள எத்தனை இசை ஊற்றெடுக்கும்னு சொல்லவே முடியாது. இதுதாங்க நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து சாதாரண அந்த நூலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, இசை சார்ந்த இத்தனை தகவல்களும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரஞ்சித் குமார் ராமநாதன் அவருமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், கார்த்திக் சே வைத்தீஷ், திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பாபு, இவங்கெல்லாமும் நமக்காக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி சரியான விடைய பதிவு பண்ணியிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரம்பட்டியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறல் விவத் பாரதி தமிழ் FM தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களே, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:45.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிலையத்தில் நேரம் 7:50.
1: உங்கள் விவத்பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நம்ம வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்களாகிய நீங்கள் கூட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சரியான விடைகளை பகிர்ந்து பண்ணியிருந்தீங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட புகழ்பெற்ற கனவு அப்படிங்கிற கவிதையில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் அப்படிங்கிற பாடலில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடல்ல சேரன் தம்பி அப்படின்னு பாரதியார் குறிப்பிடுவது சேர மன்னன் செங்கூட்டுவனின் தம்பியாகிய இளங்கோவடிகளைத்தான். சிலம்பு அப்படிங்கிற சிலப்பதிகாரத்தை ஏற்றியதன் சிலம்பை இசைத்தான் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கிறதா இதோட சிறப்பு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து பத்மா சவுந்தரராஜன் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் இவங்கள்லாமும் ரஞ்சித் குமார் ராமநாதன் இவங்கள்லாமும் வாழ்த்துக்களையும் விடைகளையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க.

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 8:01.

ஆம்நேர்களே, தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானலைகளில் வலம் வரும் நேரம் இது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் உங்கள் விருப்பம் உலாவரும் நேரம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு. நேர்களே, உங்களின் மனம் நிறைந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்னால், எண்ணங்களின் கூட்டு தொகுப்பு தான் விருப்பமாகவும் நம்பிக்கையாகவும் உழைப்பாகவும் மாறி வெற்றியாக சுடர் விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான் இல்லையா? அதாவது நம்மளுடைய எண்ணங்களுடைய கூட்டு தொகுப்பு, நேர்களுடைய அந்த எண்ணம், அது விருப்பமாக மாறி இதோ அது நம்பிக்கையாக உழைப்பாக. நீங்கள் அஞ்சலட்டையின் மூலமாக அனுப்பிய எந்த பாடல்கள் தான் உங்களுக்கு விருந்தாக, உங்களின் விருப்பமாக காற்றலைகளில் கேட்டு ரசிக்க காத்திருக்கீங்க இப்போ இருந்து 9 மணி வரையிலும். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் யார் யாருடைய விருப்பத்தில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு திரு பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், திருநின்றவூர் நியூ காந்தி நகரிலிருந்து கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன், வெற்றிச்செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோ நகரிலிருந்து சூசை ராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர் நடுக்குத்தகையைச் சேர்ந்த தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி இந்த நேர்களுடைய விருப்ப பாடலாகவும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாகவும் இப்போ நாம் கேட்கலாம். தாய்க்கிழவி திரைப்படத்திற்காக சிவகார்த்திகேயன் குரலில், இது கருமாத்தூர் மணிமாறன் வரிகளில், நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்த பாடல் இதோ காற்றலைகளில்.

நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்து சின்மையே ஆனந்த் அரவிந்த் காசன் இவங்களுடைய குரல்களில் ஒரு பாடல் கேட்க போகிறோம். விக்னேஷ் ராமகிருஷ்ணா அவர்களில் சித்துக்குமார் இசையமைத்த பாடல் ஆறாமலை திரைப்படத்திலிருந்து. இது யார் யாருடைய விருப்பமாக? மாதவரம், உடையார் தோட்டம், ஜமுனா, ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனா ஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணா ஸ்ரீ, தர்ஷன். மாதவரம் வாவுசி திருவிலிருந்து ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுகதேவ், மித்ரா ஸ்ரீ, மித்ரன். மாதவரம் மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஏசுபாதம். ஒக்கியம் துறைப்பாக்கம் கண்ணகி நகரைச் சேர்ந்த ஷாஜஹான்.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy in Government of India invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலையில் காற்று வழி எங்கும் பாட்டு பரவசம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இது உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்து குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், ஆவடி ரவிச்சந்திரன், துறைப்பாக்கம் குப்பம்மாள் வேலாயுதம், மயிலாப்பூர் லட்சுமி அம்மாள் நித்யானந்தம், புளியந்தோப்பு பூசம்மாள் கண்ணன், லைட் ஸ்டோர் சரோஜம்மாள் அருணாச்சலம், மாதவரம் வாவூசி திரு, கிருஷ்ணம்மாள், சாமிதாஸ், குமுதாம்பாள், ரவிதாஸ் இந்த நேர்களின் விருப்ப பாடல். இது அக்கேனம் திரைப்படத்திற்காக பரத் வீரராகவன் இசையமைத்து ட்ரியா பாண்டியனோடு இணைந்து பாடியது சாண்டி வரிகளில்.

விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள்.
2: நாங்க பாட்டு கேட்போம் தெளிவு பார்த்தியில எம் எஸ் விஸ்வநாதன் எஸ்பி பாலசுப்ரமணியம். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. அந்த டயத்தை வந்த பாடல்கள்லாம் டேங்கப்பா. அதனால வந்து வெளியில கொண்டு இங்கே வந்தேன். இளையராஜா சார் ஆரம்ப காலத்தில் ஒரு கொடி கட்டி ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அப்போ நான் வந்த டயத்தில் என்னோட எந்த பாட்டுமே இளையராஜா சார் மாதிரி இருக்கக்கூடாது, ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி இருக்கக்கூடாது. எந்த இசையமைப்பாளருக்குமே தன்னோட ஒரு ஸ்டாம்ப் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து தீர்மானமாக இருப்பேன்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடல் இது. ஏஆர் அமீன் சுபா குரல்களில், விவேக் வரிகளில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர்கள் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கழங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா, திருமொழிசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், இளையான்குடி இக்பால் சித்தி கதீஜா, அப்துல் மசீத் ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, போரூர் மௌலிவாக்கத்திலிருந்து முருகவதி, திருச்சி கருமண்டபத்தைச் சேர்ந்த வேலாயுதம், திரவியமலர், சந்துரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா. இதோ இந்த நேர்களின் விருப்ப பாடல்.

0: தமிழ் உருப்பத்தில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் மகா அவதார் நரசிம்மா. இந்த திரைப்படத்திற்காக சாம் சிஎஸ் இசையமைத்த பாடல். ஒலிக்கும் குரல்கள் ஆர் பி கிருஷ்ணா, ஸ்வாத்மிகா குழுவினர். மதுரை கைத்தறி நகர், ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரத்திகா ஸ்ரீ, சித்தார்த், முதிமாய், ஆவடி, திருவழிஞ்சியம்பாக்கம், சுப்புலட்சுமி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகுசுந்தரி, ராகவன், ஆவடி, காமராஜ் நகரைச் சேர்ந்த இசை என்பன், இசையரசி லக்ஷ்மி, சென்னை 17 ஜெயஸ்ரீ, ஜெயந்தன், ஜெய் ஸ்ரீதரன், கண்ணப்பாளையம், விஜிவி நகரைச் சேர்ந்த சாரதி ராஜா, சந்தோஷம், பொன்னம்மாள், கோபால், ராஜு, இந்த நேர்களின் விருப்ப பாடல்.
1: சொல்வேன் கேளு ஹரியின் கதையை, சந்தோஷமே பொங்கிடும் என்றும்.

0: மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:30. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்.
2: உங்கள் விருப்பம்
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறு காலை 11:00.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இது உங்கள் விருப்பம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு. உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் தண்டகாரண்யம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேர்கள் குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர்களுக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு, வித்யா, சபரிஷ், மாதவரம், சீதாபதி தெருவிலிருந்து சேகர், விஜயகுமார், புரசைவாக்கம் சவுந்தரராஜன்,

4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு. உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் தண்டகாரண்யம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேர்கள் குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர்களுக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு, வித்யா, சபரிஷ், மாதவரம், சீதாபதி தெருவிலிருந்து சேகர், விஜயகுமார், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரகுப்பம் பூமொழி கஜேந்திரன், பெரியவளையம் ரவிச்சந்திரன், சாந்தி, பிரபாகரன், தங்கசாமி, சரவணன். இவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கும் இந்த பாடல் கிருஷ்ணராஜ், அனன்யா பட்குரல்களில், உமாதேவி வரிகளில், ஜஸ்டின், பிரபாகரன் இசையில் வருகிறது.

வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட் பிரபு, see, he is very strict on his job. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் அ வைஸ் வர்ஸ் கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் வந்து ஐ பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, நகேமரன் சார் ஃபேமிலி, எஸ்பிபி, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.

உங்கள் விருப்பத்தில் அடுத்து அரண்மனை 2 திரைப்படத்திற்காக ஒரு பாடல் ஆண்டனி தாசன் குரலில், விவேக் வரிகளில் ஹிப்ஹாப் தமிழா இசையமைத்த பாடல். மதுரை மாவட்டம் மண்டியூர் சௌராஷ்டிரபுரத்திலிருந்து சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவா மஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்லித், பௌஷ்யா, உபேந்திரன், மணிகண்டன், சிவா, ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாவு, ஃபர்வின் பானு, ஹசீனா ஹயத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கவுசர், நவீசா, இர்ஃபானா, ஹயத் பாஷாபாய், பெரம்பூர் MH ரோட்டிலிருந்து பகதூர் பாய், ரஃபி பாய், இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

நேர்களே, அப்படி நீங்கள் அனுப்பிய அந்த கடிதம் எங்களுக்கு கிடைத்து நிலையத்திலிருந்து இதோ உங்கள் விருப்ப பாடல்கள் உங்களுக்காக வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து யார் யாருடைய விருப்ப பாடலை கேட்கலாம்? இது வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, விற்றுச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய், தன்யா, அசனமாப்பேட்டை, கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, விருகம்பாக்கம், பிரகாஷ், ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான், ஆசிக், தௌபிக், தாரிக், முகமது ஹஃபி, ஷியான், ஹம்சா, ரனியா, மேஹ்னா, இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் கோலிசோடா 2. இந்த திரைப்படத்திற்காக அச்சு ராஜாமணி இசையில், விவேகா வரிகளில், பிரவீன், ரோஹன், பிரகாஷ் குழுவினர் குரல்களில்.

காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: கலக்கு போவது யாரு? நீதான்.
2: ஹே நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நேர்களில் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் சகா திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர், அரிதா தியாகராஜன் பாடியது. இயற்றி இசையமைத்திருக்கிறார் ஷபீர். திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சினராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித் யுகதீரன். நாற்றம்பள்ளி வேட்டப்பட்டியிலிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ். ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த். சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா. செங்கல்பட்டு பத்மா.

ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன் பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டையிலிருந்து சுரேந்தர் இந்திரா. இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்.
1: உங்கள் விருப்பம்
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
0: நேரம் 9 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஆம்நேர்களே, இது நீங்கள் அவளோடு காத்துக்கொண்டிருக்கும் கலக்கல் அரங்கம். கலகலப்பா நீங்க பங்கெடுத்து சிறப்பித்து கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு வழக்கம் போல பாட்டு புதிர், அதில் தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். சரி, பாட்டு புதிருக்குண்டான பாடல் என்ன, அதில் நம்ம வந்து எப்படிலாம் பங்கெடுக்கணும், யார் யாரெல்லாம் பங்கெடுக்கலாம், யார் யாரெல்லாம் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க மேடம் அப்படின்னு கேட்குறீங்களா? எப்போதும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ரொம்ப அழகாக தினம் தினம் ஒவ்வொரு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லையா? என்றும் புதுமை படைக்கக்கூடிய நமது பவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். புதிய குரல், புதிய வரவு.

நம்மோடு இணையட்டும் நேர்களே ஒவ்வொரு நாளும். சரி, அந்த ஒரு சின்ன செய்தியை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்மளுடைய பாட்டு புதிர்க்குள்ளே போகலாம். இது தொடக்கமாக வரும் பாடல். இந்த பாடலை கேட்டு அப்படியே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பாடலுக்கு அப்புறமா தான் நம்ம புதிர்க்கான பாடல் என்னன்றதை நம்ம கேட்க போகிறோம். இது ரசிக்கை.

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியிருந்தது. கங்கையமரனை ஏற்றி இளையராஜா இசையமைத்திருந்த பாடலை கேட்டோம். பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக.

நேர்களை, நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் வழக்கம் போல் நம்ம சொன்னோம் பாட்டு புதிர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சரி, புதிர்க்கான பாடல் என்னன்றதை கேட்போம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 044 அப்படின்ற இணைப்பு எண்ணை சேர்த்து 2952 0853 மற்றும் ஒரு எண் 2838981 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து தொலைபேசியில் இணைப்பு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு அந்த புதிர்க்கான பதில் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நம்மளுடைய முகநூல் பக்கம் இருக்கு இல்லையா, அபவத் பாரதி தமிழ் FM 102.3, அந்த இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, அதாவது அந்த பதிலை வந்து நீங்கள் பதிவிடலாம். சரியா? சரி, பாட்டு அந்த புதிர் பாடல் என்ன அப்படின்றத கேட்குறதுல ஆர்வமாக இருக்கீங்க, நானும் கொடுக்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன், கேட்கலாம். அதுக்கு முன்னாடி

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: நீங்கள் இப்போ நாம கேட்கலாம் இந்த புதிர்கான பாடல் என்ன அப்படின்றது. சரியா, இந்த பாடல் முழுமையாக கேளுங்க. இது கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் இருக்குது. இந்த பாடல் முழுமையாக 4:56 அப்படின்றப்போ 5 நிமிடங்கள் இருக்குது. இந்த 5 நிமிடமும் முழுமையாக இந்த பாடலை அப்படியே வரிகள் இசை எல்லாமே அப்படியே உள்வாங்கி கேட்டுக்கிட்டே இருங்க. அது முடிஞ்ச உடனே நாம் அந்த புதிர் என்ன அப்படின்றதுக்கு போகலாம்.

0: ரொம்ப அமைதியாக ஒரு பாடல் நம்ம கேட்டு முடித்தோம் இல்லையா? சரி, இப்போது நம்ம கேட்கலாம் இந்த பாடலுக்குள்ள என்ன புதிர் இருக்குது அப்படின்றத நம்ம நேயர்கள்ட்ட கேட்கலாம். சரியா? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வாங்க, யார் வந்திருக்கீங்க?
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன், கொடமாந்தப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டமா?
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து.
1: அருமையான தத்துவ பாடல் பாடுங்கம்மா.
0: அருமையான பாடல். என்ன படத்துல இருந்தியா கேட்டோம்?
1: படம்

0: சரி, அந்த படம் என்னன்றது வந்து இப்போ உங்களுக்கு நினைவுல இல்ல இல்லையா? சரி சரி, இப்போ என்ன படத்தில் இருந்ததையும் அடுத்து வரக்கூடிய நண்பர்கள் சொல்லட்டும். இதில் வந்து ஒரு அறிவியல் செய்தியை வந்து கொடுத்துருப்பாங்க, அது என்ன அப்படின்றது சொல்ல முடியுமா?
1: அறிவியல் செய்தி வந்து வானவில் கண்ணுகளுக்கு நேரம் பட்டு பூச்சி எட்டினாலா, அது இல்லாமா
0: என்னங்க ஐயா?
1: பட்டுப்பூச்சி எட்டு நாள்,
0: பட்டுப்பூச்சி எட்டு நாள் அப்படின்றது வந்து, ஓ சரி, அதனுடைய அந்த வாழ்க்கை குறுகிய காலம் அப்படின்றது இல்லையா?
1: ஈஸ்வருக்கு ஒரு நாள், வானவிலுக்கு கண்ணிமைக்கு நேரம் இப்படி கொடுத்துருவாங்க.
0: சரி, வானவில் வாழ்க்கை சில நேரம் அப்படின்றது வந்து சரிதான், பட்டுப்பூச்சி கூட ஓரளவு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஈசலுக்கு ஒரு நாள் தான் அப்படின்றது வந்து அறிவியல் ரீதியாக அது வந்து சரியான ஒரு விஷயமா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா, மகிழ்ச்சியா, நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: நான் கிண்டியிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: மேம். அந்த படம் பேர் வந்து சுந்தரகாண்டம் மேடம்.
0: ஆஹா, சூப்பர், கண்டுபிடிச்சாச்சு.
2: வரிகளும்
0: இசையும் வந்து புதுசா ஒரு இசையமைப்பாளருடைய இசை அது. ஆமா ஆமா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்மா.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: வணக்கம்,
0: வாங்க.
3: வணக்கம்
0: வணக்கம், வாங்க. ஹலோ, யாருமா?
4: நான் நவலூர்ல இருந்து மோனிஷா பேசுறேன்.
0: அத முதல்ல சொல்லிடலாமே மோனிஷா. சூப்பர், குட் மார்னிங். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த பாடல் வந்து யாருடைய மியூசிக்ல கேட்டோம்?
4: மியூசிக் டைரக்டர் தீபக்கா.
0: தீபக், கரெக்டா சொல்றீங்க, தீபக்கா அப்படின்னு கேக்குறீங்க. தீபக் தான், தீபக் அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப ரேரான ஒரு மியூசிஷியன் இல்லையா, அவங்களுடைய மியூசிக்ல கேட்டோம். புலமை பித்தன் வரிகள் வா. சரி, இப்ப பாடலுக்குள்ள நாம கேள்விக்கு போகலாம்.
4: கண்டிப்பா.
0: இதுல வந்து ஒரு என்ன சொல்றது, பாட்டனி, அது தாவரவியல் சார்ந்த ஒரு செய்திகள் அதுல இருக்கும்.
4: அந்த இலையுதிர் காலம், பூப்புதிர் காலம.
0: இலையுதிர் காலம், அடுத்து
4: பூப்புதிர் காலம், அப்புறம் கார் காலம்.
0: பூப்புதிர் காலம் இல்லப்பா, அது அது பூப்பது ஒரு காலம், காய்ப்பது ஒரு காலம். ஓகேவா, அது வேற. இப்போ வந்து இதுல இலையுதிர் காலம், கார்காலம் இல்லையா, இது வந்து இந்த பருவ காலங்களை, இது இந்த நேரத்தில் இந்த பூக்கிறது, காய்க்கிறது, இலை உதறது, இது எல்லாமே வந்து அந்த பொட்டானிக்கல் இதில் வந்து வரும் அப்படின்றது தான். ஓகே, வாழ்த்துக்கள்மா, சூப்பர்,
4: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதாவது அந்த தீபக் அப்படின்ற இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் முகநூல் பக்கத்துலேயும் பதிவிட்டுருக்குறாங்க. வணக்கம். ஹலோ,
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
5: வணக்கம், நான் தஞ்சாவூர் மாவட்டம் ரயில் சிட்டி ஆடுதுறை, மாணிக்கம் வற்புதராஜ்.
0: ஆடுதுறையிலிருந்து மாணிக்கம் வற்புதராஜ். சரி ஐயா, உங்களுக்கு இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இதில் வந்து ஒரு சித்தர் பாடலோடு இணைந்த ஒரு வரியை வந்து நம்ம பார்க்கலாம். அதில் என்னன்னு சொல்ல முடியுமா?
5: பட்டினத்தார்
0: பேர் அதில் வந்திருக்கும். பட்டினத்தாருடைய பெயரை பட்டினத்தார் சொன்ன மாதிரி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, ஆனால் இன்னொரு ஒரு ஒரு சித்தர் பாடல் வரிகள் அதோடு தொடர்புடைய ஒரு இதை இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க.
5: வாழ்க்கை வரவு செலவு.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் பொதுவான ஒரு இது இல்லையா, வாழ்க்கையே ஒரு வரவு செலவு வந்தது.

0: ஒரு வரவுதான்னு. அது வந்து பொதுவான ஒரு சொல்லாட்சி. வணக்கம். வணக்கம் நேர்கள். இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. நம்மோடு இணைந்திருக்கும் நேர்கள் கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி மேம், பட்டினத்தாருடைய பாடல் வரி இதுல வருங்கிறீங்களா?
0: இல்ல இல்ல, பட்டினத்தாருன்ற பேர் வந்து அதுல வந்திருக்கும், நான் அது கேக்கல. இன்னொரு சித்தர் பாடல் வரியோட தொடர்புடைய ஒரு வரி இந்த பாட்டுலயும் இருக்கும், அது என்ன அப்படின்னு கேட்டேன். வரக்கூடிய ஒரு வரி, அந்த வரி இன்னொரு சித்தர் பாடலோட சேர்ந்து இருக்கும். அந்த சித்தர் பேர் கூட நான் சொல்லிடுறேன், கடுவழி சித்தர் அப்படின்ற ஒரு சித்தருடைய பாடல் வரிகளோட இதுல வரக்கூடிய அந்த வரியும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஒப்பீடு. யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இதில் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நடராஜன் சுப்பையா, சிவன் அருண், மீரா வெங்கட்ராமன், மாலினி தேவி அருணாச்சலம், பர்வதவர்த்தினி, மீரா வெங்கட்ராமன் மீண்டும், வீரதுரை, அடுத்து பால சுப்பிரமணி குரோம்பேட்டையிலேருந்து, வித்யா ரவிசங்கர், பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், இவங்க எல்லாரும் பதில் வந்து நிறைய பதிவிட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா நீங்கள் ரேடியோ ஆன் பண்ணிகிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியுமே வந்து நமக்கு தெளிவாக போய் சேராது இல்லையா? அதை வந்து நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நேர்கள் யோசிச்சுட்டு இருக்கட்டும். இணைப்பில் இப்போது யார் வராங்க? வணக்கம். வணக்கம், எங்கேருந்து?
2: பட்டுக்கோட்டை, தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை.
0: பட்டுக்கோட்டையிலேருந்து நாகராஜன், சொல்லுங்க ஐயா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா ஐயா? இப்போ ஒரு இல்ல கேக்கல, ஒரு பாடல் போட்டு அதுல கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பதில் தெரியுமா? இல்ல, அவங்களோட இணைப்பும் சரியா இல்ல. இன்னொன்னு வந்து அவங்க அந்த அந்த பதிலுக்கான ஒரு முன்னேற்பாடு அவங்கள்ட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். தயங்கி தயங்கி பேசுறாங்க. சரி, நம்ம அடுத்த நேர் பதில் சொல்றாங்களா அப்படின்றத பார்ப்போம். நேருடைய பதிவு கேட்கறதுக்கு முன்னாடி நிலையத்தில் நேரம் 9:40.
3: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள்.
4: நாங்க பாட்டு கேட்போம் தெளிவு வித் பாரதியில. எம்எஸ் விஸ்வநாதன், எஸ்பி பாலசுப்ரமணியம். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. அந்த டயத்தை வந்த பாடல்கள் தேங்கப்பா. அதனால வந்து வெளியில கொண்டு இங்க வந்த இளையராஜா சார் ஆரம்ப காலத்துல ஒரு கொடி கட்டி ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்போ வந்து ஏ ஆர் ரஹ்மான் நம்ம ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்போ நான் வந்த டயத்துல என்னோட எந்த பாட்டுமே இளையராஜா சார் மாதிரி இருக்கக்கூடாது, ஏ ஆர் ரஹ்மான் சார் மாதிரி இருக்கக்கூடாது. எந்த இசையமைப்பாளருக்குமே தன்னோட ஒரு ஸ்டாம்ப் இருக்கணும் அப்படிங்கறத நான் வந்து தீர்மானமா இருப்பேன்.
3: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
0: வணக்கம் பவத் பாரதி. இணைப்பில் முயற்சிக்கிற நேர்கள், நீண்ட நேரமாக முயற்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு சிரமங்கள் இருக்கும். மீண்டும் உங்களுக்காக தொடர்பு எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. இந்த இணைப்பு எண்களில் வாங்க. இப்போது நம்மளுடைய முகநூல் பக்கத்துலேயும் வந்து நேயர்கள் பதிவிட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன் அவங்க வந்து இந்த சுந்தரகாண்டம் இதுக்கான இசை வந்து தீபக் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க.

நாம் கேட்ட அந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மெய்யில்லாத உடல் ஒன்றையே இங்கு மெய் என்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி வரும். மெய்யிலா உடல் ஒன்றையே இங்கு மெய் என்கிறோம் அப்படின்னு. இந்த வரியை

வந்து வேறு ஒரு சித்தர் பாடலோடு நம்ம வந்து தொடர்படுத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, அது என்னென்னா கடுவழி சித்தருடைய பாடல், காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. அதாவது மெய் காயம்னா உடல், இந்த உடல் அப்படின்றது வந்து வெறும் பொய் அப்படின்றத மெய்யிலா உடல் ஒன்றியே இங்கு மெய் என்கிறோம் அப்படின்ற அந்த பாடல் வரிகளோடு நம்ம வந்து தொடர்படுத்துகிறோம். இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஹரிஹரன் அப்படின்றவங்க நிலையாமை குறித்த கருத்துக்களோடு தொடர்புடைய முதன்மையான சித்தர் கடுவழி சித்தர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெயரை மென்ஷன் பண்ணி இவங்க போட்டிருக்காங்க. அடுத்து வலங்கைமான ஆட்டோதுரை வந்து லைன் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசை தீபக் அப்படின்றதுக்கான பதிலை இதில் பதிவிட்டிருக்காங்க. சரி, அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோடு வாங்க நம்ம அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்கலாம்.

ஜெகத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 9:34 30 இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் நம்ம ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வைரமுத்து ஏற்றி ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடல் கேட்டோம், டூயட் திரைப்படத்திலிருந்து. இப்போ அந்த பாட்டிலிருந்து தான் நாம் வந்து கேள்வி கேட்க போகிறோம் என்ன அப்படின்றது. ஏன்னா நிறைய நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் கூட பதிவிட்டுருக்குறாங்க, யாருடைய வரிகளில் எந்த ஆண்டு 1994 வந்து வெளியானது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம ஏன் கேள்வியில் கேட்கல அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்கும் தெரிந்தது. இப்போ போன மாதிரி தீபக் அப்படின்ற இசையமைப்பாளருடைய பேர் கொஞ்சம் அரிதான ஒரு இசையமைப்பாளர்ன்றதுனால நாம் அதை கேட்டோம். இப்போ இணைப்பில் வரக்கூடிய நேர், வணக்கம். வணக்கம் வணக்கம் பவத் பாரதி. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: நான் சீர்காழியிலிருந்து மாணிக்கம் டெய்லர்மா.
0: எங்க இருந்தையா?
1: சீர்காழி மாணிக்கம்.
0: சீர்காழியில இருந்து மாணிக்கம் ஐயா பேசுறீங்க?
1: ஆமாமா.
0: பாடல் கேட்டிங்களா? ஹலோ ஐயா, பாடல் கேட்டிங்களா டூயட் படத்துல இருந்து?
1: ஆமாமா.
0: சரி, இந்த பாடல்ல இருந்து தான் இப்ப கேள்வி உங்களுக்கு வருது. இந்த பாட்டுல ஒரு பழமொழி மறைஞ்சிருக்கும், அது என்ன பழமொழின்னு தெரியுமா?
1: ஒரு பழமொழியா? பாடல ஓடுமா? நீங்க இந்த பாடல தான் கேட்பீங்கன்னு சரியா கவனிக்கலாமா?
0: சரிங்க ஐயா, நன்றி. கவனித்த நேயர்கள் பதில் சொல்லட்டும். வணக்கம். வணக்கம். இணைப்புக்கு வந்தா பேசுங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த நேருக்கு நம்ம வழிவிடலாம் இல்லையா. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாங்கம்மா.
2: கார்த்திகை கடுமொழி.
0: நீங்க யா யாரு யாரு
2: அப்படின்னு
0: வந்ததா? இது அப்படியே கொஞ்சம் வந்து இதமா, நீங்க கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டீங்க. கார்த்திகை கடுமழை அப்படின்றது நீங்க சொல்றது அது பழம், ஆனால் இந்த பாடலில் வந்த வரியில் அது இல்லை. இன்னும் நீங்கள் கொஞ்சம் வரியை வந்து உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா என்ன வரி, வரி சரி தான் நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட சரி, ஆனால் அதே வரியில் பொருள் மாறி வரும். அது என்னன்றதை நீங்கள் சொல்கிறாங்களான்னு கேட்கலாம். முயற்சிக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அவங்க சொன்னது கிட்டத்தட்ட சரி, ஆனால் எக்ஸாக்டாக என்ன? வணக்கம்.
3: வணக்கம்.
0: வாங்க.
3: சுந்தர பெருமாள் கோயில், கலை துரைராஜன்.
0: கலை துரைராஜன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: அப்படியா,
0: இன்னொரு பழமொழியும் இருக்கு, அது யார் சொல்றாங்கன்னு

0: இப்ப நீங்க சொன்ன வரி சரிதான், கார்த்திகை மாதம் போனாலே கடுமழை இல்லையேன்றது இந்த பாடல்ல வைரமுத்து ஐயா கொடுத்த வரி. ஆனா பழமொழி என்ன, யார் சொல்றாங்க? வணக்கம்.
1: ஹலோ மேடம். வணக்கம் மேடம். நான் சொல்லு மேடம், உங்களுக்கு
0: யாருங்க யாருங்க?
1: இங்க வந்து எம்ஜிஆர் நகர்ல இருந்து சுசிலா மூர்த்தி பேசுறேன்.
0: எம்ஜிஆர் நகர்,
1: சுசிலா மூர்த்தி.
0: சுசிலா மூர்த்தி சொல்லுங்க. ஆமா
1: ஆமா, நான் வந்து எனக்கு ஒன்னேவது ஆன்சர் பண்ணணும் மேடம். நீங்க எனக்கு ரெண்டாவது ஒரு நம்பர் சொல்றீங்கல்ல மேடம், அதை கொஞ்சம் சொன்னா நான் எழுதிக்குவேன் மேடம்.
0: எழுதிக்கிறீங்களா? இப்ப கையில பேப்பர் பேனாவோட இருக்கீங்களா?
1: சொல்லுங்க மேடம். இருங்க மேடம், எழுதிக்கிறேன் மேடம். சொல்லுங்க, ரெண்டாவது ஒரு நம்பர் சொல்றீங்களா? அதை கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க மேடம், பொறுமையா.
0: ரெண்டு
1: தமிழ்ல இருங்க மேடம், சொல்லுங்க.
0: ரெண்டு
1: இருங்க மேடம்,
0: இருக்கிறேம்மா. நீங்க கடகடன்னு எழுதுங்க. ரெண்டு
1: இந்த எழுதுற மேடம். போட்டு மேடம். ரெண்டு
0: எட்டு
1: இருங்க மேடம்.
0: மூணு
1: இருங்க மேடம்.
0: எட்டு
1: போட்டு மேடம்.
0: ஒன்பது எட்டு
1: ஒன்பது போட்டு மேடம்.
0: எட்டு, அடுத்து எட்டு போடுங்க.
1: எட்டு போட்டு மேடம்.
0: ஏழு
1: இருங்க மேடம். ஏழு போட்டு மேடம்.
0: ஒன்னு
1: ஏழு போட்டதுக்கு அப்புறம் ஒன்னு.
0: ஆமா,
1: இந்த ஒரு நம்பர் என்கிட்ட இருக்கு மேடம்.
0: சரி, இந்த நம்பர் வந்து நீங்க வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த பதிலுக்கு உண்டான நேருக்கு போலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா, ராஜாமணி பேசுறேன்.
0: எங்க இருந்து?
2: ராஜாமணி, அரியலூர்ல இருந்து பேசுறேம்மா. கார்த்திகை மாசம் கால் கோடை அப்படிம்பாங்கம்மா, கால் வாசி கோடை வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா மழை இருக்காது அப்படின்ட்டு எங்க பக்கம்லாம் அப்படிதான் சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு பழமொழி பாத்தீங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கீதாஞ்சலின்ட்டு ஒரு வரும். கீதாஞ்சலி
0: அப்படிங்கிற போது அம்மா உங்க பேர் சொல்லுங்க. அரியலூர்ல இருந்து,
2: அரியலூர் மாவட்டம் கண்டராஜம் அப்படின்ற ஒரு கிராமம்மா. கண்டராஜம்.
0: உங்க பேர், உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: ராஜாமணி வின்சென்ட்.
0: சூப்பருங்கம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ.
3: ஹலோ, விஜயகுமார் பேசுறேன் மேடம்.
0: எங்க இருந்து விஜயகுமார் பேசுறீங்க?
3: சென்னை மயிலாப்பூர் தான்.
0: மயிலாப்பூர்ல இருந்து விஜயகுமார் சொல்லுங்க.
3: அதாவது அந்த பழமொழி வந்து கார்த்திகைக்கு அப்புறம் கடுமழை இல்ல, கர்ணனுக்கு அப்புறம் கொடை இல்ல, கார்த்திகைக்கு அப்புறம் மழை இல்ல அப்படின்னு.
0: சூப்பர், வாழ்த்துக்கள். இதான் வந்து எதிர்பார்த்தேன். மிகச்சரியா சொன்னீங்க. கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை, இல்லையா? ரொம்ப அற்புதமா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி விஜயகுமார். இல்லையா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த பழமொழி அதுதான். இப்போ மீராமா சொல்லும்போது கொஞ்சம் அதில் வந்து ஒரு ஸ்லைட் இது டிஃப்ரென்ஸ் இருந்தது இல்லையா? கார்த்திகைக்கு பின் மழை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு விதமாகவும் சொல்லுவோம். கார்த்திகை, திருக்கார்த்திகை வந்து நம்ம எல்லா வீடுகள்லேயும் தீபம் ஏற்றுறோம் இல்லையா? அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, விளக்கிட்டான் மழையை கிழக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்த்திகை விளக்கு ஏற்றியாச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மேற்கு மழை இறங்குச்சுன்னா நல்லா மழை பெய்யும். அதே நேரம் மழையை கிழக்கிடுதல் அப்படின்னு சொல்கிறது வந்து அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்க அப்படின்றதுக்கு கிராமப்புறங்களில் இந்த மாதிரியான சொல்லாட்சிகள் நிறையா இருக்கும். இதை நம்மளுடைய நேயர்கள் பதிவிட்டிருக்கிறாங்க. ரெடில்ஸ் ஹயத் பாஷா, காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ், வீரதுரை ஹரிஹரன், அடுத்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து பன்னீர்செல்வம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. இதில் ஒரு நேர் அவங்க யார், பாலசுப்ரமணி. அவங்க அந்த பாடல் வரிகளையே முழுமையாக வந்து நம்மளுடைய இந்த முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த இதை படித்தே வந்து நேர்கள் வந்து பதில் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி, அடுத்தும் ஒரு கேள்வி இருக்குது. என்ன, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். பவத் பாரதி, தென்குடி திட்டையில இருந்து. ஐயா, இந்த பாடல்ல ஒரு காப்பிய வரி இதுல இருக்கும், அது அதோட தொடர்புடைய ஒரு சொல் வந்து இதுல வந்திருக்கும், ஒரு வரி. அது என்னன்னு தெரியுமா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
4: நாங்க நாச்சியார் கோயில் இருந்து வகிதாபானு பேசுறேன் மேடம்.
0: நாச்சியார் கோயில் சொல்லுங்க.
4: புரிய நேர் மேடம், இன்னைக்குதான்
0: முதல் முறை வந்திருக்கீங்களா? பேர் ஒரு முறை சொல்லிருங்க. வகிதா பேகம்.
4: வகிதா பானு மேடம்.
0: வகிதா, வகிதா பானு. சூப்பர். முதல் முறையா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க. ஆனா தொடர்ந்து நீங்க வித் பாரதி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: தொடர்ந்து கேட்டு இருக்கேன் மேடம்.
0: சரி, இன்னைக்கு சரி

0: எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் மேடம், இந்த அந்த மெடிக்கல் பத்தி ஆஸ்பத்திரி டாக்டர் பத்தி பேசுவீங்க, இப்ப அதெல்லாம் பார்த்தது கிடையாது மேடம்.
1: ஓ சரி சரி, அது நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வருமா, தொடர்ந்து நீங்க வந்து கேட்டுட்டு இருங்க, எல்லா தரப்பு நேர்களுக்கான இதுவும் நம்ம கேட்கலாம் சரியா. இப்ப இந்த கேள்விக்கு பதில் தெரியுமாமா?
0: தெரியல மேடம். நான்
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம்
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: யாருங்க?
2: உஷா பேசுறேன், வேப்பம்பட்டுல இருந்து.
1: உஷா வேப்பம்பட்டுல இருந்து சொல்லுங்க உஷா. பாடல் கேட்டீங்களாமா?
2: பாடல் ரொம்ப நல்லா கேட்டுதான் இருக்கு மேடம்.
1: கேட்டுட்டு தான் இருக்கீங்க. என்ன வரி அப்படின்றது தெரியலையா? வாழ்த்துக்கள், நன்றி நன்றி உங்களுடைய சந்தோஷத்துக்கு. நம்ம அடுத்த பதில் தெரிஞ்ச நேரத்தில் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம், ராமாயண வரிகள் இது. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்.
1: யாருங்கம்மா?
3: வைப்பூர்
1: திருவாரூர் மாவட்டம் வைப்பூர்ல இருந்து பேசுறேன். வேம்பு. சரி,
3: ரொம்ப சந்தோஷமா. எனக்கு இது பதில் தெரியல.
1: அடாடா, பதில் தெரிஞ்சு பரவாயில்ல, பதில் தெரிஞ்சு முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம். இப்ப நீங்க சொன்ன நம்பர் நான் எழுதிருக்கேன் மேடம், நான் சொல்றேன் கரெக்டா பாருங்க மேடம்.
1: அம்மா பதில் தெரியுமாமா?
4: ராமாயண
1: வரியாது மிகப்பெரிய. ஆமா ஆமா ஆமா. வணக்கம் வணக்கம் ஹலோ
5: வணக்கம் மேடம்.
1: வாங்க,
5: அன்புராணி வண்ணாரப்பேட்டையில இருந்து பேசுறேன்
1: சொல்லுங்க.
5: சீதையின் காதல் அன்று வெளி
1: நுழைந்தான்.
5: ராமாயணத்துல நீங்க சொல்லுங்க
1: என்ன வரி? பாடல் வரிய சூப்பரா சொல்லிட்டீங்க. சீதையின் காதல் அன்று வெளிவழி நுழைந்தது. சரி, இது எங்க அங்கெங்க வரும்?
5: அதாவது அந்த கண்ணோடு கண் நோக்கி.
1: அது என்னது? அது கண்ணோடு கண்ணோ பக்கத்துல பக்கத்துல வர்றோமே, சரியா சொல்ல முடியலையே. பக்கத்துல பக்கத்துல வர்றோம், சரியா சொல்ல முடியலையே. அண்ணலும் நோக்கினான்.
5: இல்ல
1: கேக்குதா?
5: விட்டு விட்டு வருது.
1: விட்டு விட்டு வருதா? நீங்க இந்த இந்த பாடல்ல வந்த வரி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்கம்மா. சீதையின் காதல் என்று ஒளிவழி நுழைந்தது, அண்ணலும் நோக்கினார் அவனும்
5: நோக்கினான்.
1: அந்த வரிகளை தான் இந்த பாடல் வரிகளோட நாம வந்து கேக்குறோம் இல்லையா. சூப்பர், அழகாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, நன்றி. இன்னும் இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இந்த பாடலுக்குள்ளேருந்தே நம்ம எடுக்கலாம். இருந்தாலும் இன்னும் நம்ம நிறைய பாடல்கள் கேட்கணும், அதற்குள்ளேருந்து கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்றதுனால நம்ம தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் கேட்போம். இங்கே மீரா வெங்கட்ராமன், செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம், ஹரிஹரன், அடுத்து நடராஜன் சுப்பையா புத்தகரம், அவங்க வந்து சீதை மற்றும் ஆண்டாள் இந்த ரெண்டு பேரோட எதுவும் இருக்கு. ஆமாம், கோதையின் காதல் என்று செவி வழி நுழைந்ததுன்னு வந்திருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. மாலினி தேவி அருணாச்சலம், இந்த கேள்வி இருந்தது நான் கொடுக்கல, ஆனால் அவங்க ரொம்ப அழகாக அந்த பதில் வந்து கொடுத்துருக்காங்க. முப்பெரும் தேவியரில் ஒருத்தருடைய பேர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன் அந்த பாடல் வச்சுருந்தேன், ஆனால் நான் வந்து அதில் கொடுக்கல. மாலினி தேவி அதை ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சுந்தரப்பெருமாள் கோயில், கலை துரைராஜன், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ரெடில்ஸ் ஹயத் பாஷா, இவங்க எல்லாருமே நிறைய பதில்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை பதிவிட்டிருக்கிறாங்க. அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி வலங்கைமான் ஆட்டோதுரை அவரும் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. சரி, இத்தனை நேர்களுக்கான வாழ்த்துக்களோட அடுத்த பாடல் என்ன நாம் கேட்போம்?

0: பாடல் கேட்டு முடிச்சாச்சு. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 9:53 ஆயிடுச்சு. இப்போது நாம் கேட்ட இந்த பாடல் கருத்தம்மா திரைப்படத்திற்காக உன்னிமேனன் சுஜாதா பாடியிருந்தது. கற்பனை வைரமுத்து, இசை ஏஆர் ரஹ்மான். எல்லாம் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். அப்போ இதுக்குள்ளேருந்து கேள்வி வராது அப்படின்றது நேர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ கேள்வி என்ன? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வாங்க.
1: திருநந்தையூர் கணபதிங்க.
0: ஆ, சொல்லுங்க. பாடல் கேட்டிங்களா கணபதி? சரி, இந்த பாடல்ல நிறைய வட்டார வழக்கு சொற்கள் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில பேசக்கூடிய அந்த அந்த ஒரு வார்த்தைகள்லாம் வந்தது. அதுல ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லலாமா? கள்ளி செடி வந்து அது பொதுவானது இல்லையா? எந்த ஊர்லனாலும் அதை கள்ளி செடியை கள்ளின்னு தானே சொல்லுவோம் இல்லையா? நிறைய செய்திகள் வந்து நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. வணக்கம். ஹலோ
2: மேடம். சென்னை நூம்பலிருந்து ஹேமா.
0: சொல்லுங்க ஹேமா.
2: மேடம், வெள்ளாமை.
0: வெள்ளாமை வெள்ளாமை இல்ல, வெள்ளாமை நீதான் அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல. வணக்கம். வணக்கம் முவத் பாரதி.
3: வணக்கம் மேடம். நான் ரெட்யூஸ் வந்து ஹயத் பாஷா ஜெய் பண்ணிஷா.
0: சொல்லுங்க ஹயத் பாஷா. வணக்கம். ஹலோ. வாங்க. சொல்லுங்க.
4: வாழ்த்துக்கள் மேடம். பொதிவாட்டு மண்டி போட்டு வச்ச முட்டை.
0: ஆஹா, பஞ்சாரம் அப்படின்ற சொல்லாம் புதுசு இல்லையா? கிராமத்து பாஷை தான் அந்த வட்டார வழக்கு பஞ்சாரம். இப்ப நம்ம குழந்தைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பஞ்சாரத்தை நம்ம காமிக்க கூடிய ஒரு சொல். ஆமா ஆமா ஆமா. சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம் விவத் பாரதி.
5: வணக்கம்.
0: வாங்க.
5: வணக்கம் தான். திருவாரூர் மாவட்டம் வளங்கை மலில் இருந்து ஆட்டோ துரை பேசுறேன்.
0: சொல்லுங்க துரை.
5: அதுல வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குங்க. வெக்கத்தை விட்டு தள்ளாம வெள்ளாம
0: வெள்ளாம சொல்லிட்டாங்க
5: சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போகிற போக்கில் மனசை தொட்டு தரபாக்கும் கருத.
0: இல்ல இல்ல, இதுல இல்ல இல்ல, இதுல வந்து வட்டார வழக்கு என்ன இருக்குது?
5: வட்டார வழக்கு வந்து
0: வட்டார வழக்கு சொல் என்ன அப்படின்றதுதான்.
5: வட்டார வழக்கு சொல் வந்து வெள்ளாமன்னு வருது.
0: வெள்ளாம சொல்லிட்டாங்க. நாம வந்து சொல்லாத புதிய சொற்களை தேடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வாங்க, நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ்.
6: தூத்துக்குடி மாவட்டம் முளக்காடு பாபு.
0: பாபு கொஞ்சம் ரேடியோ ஆஃப் பண்ணலாமா? அத நீங்க ஆப்ல கேக்குறீங்கன்றது அந்த ஃபியூ மினிட்ஸ் தாண்டி எனக்கு வருது இல்ல. சொல்லுங்க.
6: சரி மேடம், சொல்லுங்க மேடம்.
0: அந்த பாடல்ல இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொல்னு கேட்டிருக்கேன்.
6: ஆமா மேடம். சப்பாத்தி கள்ளி வந்துச்சு.
0: சப்பாத்தி கள்ளி பொதுவானது தானே நண்பா?
6: ஆமா. வெள்ளாம கரணமட்ட விட்டு தரமட்ட பண்பாடு பட்டிக்காக்கு பட்டிக்காட்டு கரத்தமா.
0: பட்டிக்காடு அது பொதுவான சொல் தான். வேற
6: பட்டிக்காட்டு கரத்தமா. நீதாண்டி அள்ளி கண்டாக்கி தேலகட்டு சொல்றாங்க அது வந்து.
0: சரி, வேற
6: கண்ணகியே கண்ணகியே.
0: ஐயோ, நீங்க வரிகளை சொல்ல வேண்டாம் நண்பா. எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா கூகுள்ல போயிட்டு அந்த லிரிக் எடுத்துறீங்க, அந்த வரியை அப்படியே படிக்கிறீங்க. எனக்கு வரி தேவையில்லை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சொல் என்ன? வட்டார வழக்கு சொல் என்ன? அதுதான். ஓகேவா? வணக்கம். ஹலோ.
7: ஹலோ.
0: வாங்க.
7: நான் மதுராந்தகத்துல இருந்து ரவிவர்மன் மேடம்.
0: ரவிவர்மன்.

0: மண்.
1: மதுராந்தகம்.
0: மதுராந்தகம் சொல்லுங்க ஐயா.
1: கண்டாங்கி சேலை, கொசுவம், இதெல்லாம் வந்து வட்டார வழக்கு.
0: சரி, வேற
1: வேற எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்.
0: மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வாங்க
2: மேடம். என் பேரு ஷீலா, முகப்பேர்ல இருந்து பேசுறேன்.
0: முகப்பேர்ல இருந்து. உங்க பேரு
2: ஷீலா?
0: ஷீலா சொல்லுங்கம்மா.
2: புதுநேர் மேடம்.
0: புதுநேர், வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
2: பொல்லாப்பு.
0: பொல்லாப்பு, ஆ சூப்பர். அது ஒண்ணுதான் தெரிஞ்சதா? அதுல உண்மையில கிறுக்கு உள்ளூர இருக்கு, வாய் விட்டு சொல்லத்தான தோதே இல்லைன்னு ஒரு வார்த்தை வரும். தோது இல்ல அப்படின்றது வந்து வாய்ப்பு இல்ல அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? மகிழ்ச்சி, நன்றி நன்றி. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல இன்னொரு, அதாவது இயற்கை நிகழ்வு, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். எல்லா நதிகளும் கடலில் கலக்கும் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் வைகை மட்டும்தான் வந்து கடலோடு சேராத ஒரு நதி. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், வைகைக்கு கடலை சேர யோகம் இல்லை, யோகம் இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான செய்திகளை நம்ம ஒரு பாடலாக, பாடல் வரியாக கேட்டுட்டு கடந்து போகாமல் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வானியல் செய்தி என்ன, அறிவியல் செய்தி என்ன, உளவியல் என்ன அப்படின்றதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட தொலைபேசி வழியாக 27 நேயர்கள் வந்து பங்கெடுத்து ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முகநூலையும் நிறைய நேயர்கள் வந்து பதிலை பதிவிட்டிருக்கீங்க. அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். மீண்டும் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது கலக்கல் அரங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: ஆம் நேர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சிறப்பிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். நேர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளும் கூட. என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு, நம்மோடு இணையட்டுமே. ரைட், இன்னைக்கு வந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி எப்படி போக போகுது அப்படின்னு உங்களுக்கு ஆவலாக இருக்கிற மாதிரி, என்னடா இப்படி தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஆனந்தம் எங்களுக்குலையும் இருக்குது. என்னமோங்க, நம்ம ஊர் ஊராக போயிட்டு வரோம், ஆனால் எந்த ஊரையும் சுற்றி பார்த்து முடிச்ச பாட்டு தான் இல்லை. அதனால் இன்றைக்கி கூட அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போகிறதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? வரக்கூடிய முதல் பாடல் பார்த்தீங்கன்னா அதிசய பிறவி. இந்த படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.
1: என்னாச்சு உனக்கு?

0: விவத்பானதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காமோ வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க, பேசலாமா?
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: அரியலூர் மாவட்டம், மாண்டிமடம், பாஸ்கர்.
0: ஆஹா,

0: இப்பதான் வரீங்க?
1: ஆமா மேடம், புது நேரம் மேடம்.
0: வாங்க, வரவேற்கிறோம் பாஸ்கர் சார். பாஸ்கர் சார், நம்ம ஊர் பேர் தான் கண்டுபிடிக்க போறோம். போலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: முதல் மூன்று எழுத்து துறவியோடு தொடர்புடையது.
1: முதல் மூன்று எழுத்து துறவியோட.
0: துறவி, துறவி.
1: சரி மேடம்,
0: ஓகேவா? அடுத்து, ஆடவரை இப்படியும் அழைப்போம். ஆடவர்,
1: ஆடவருக்கு பிடிக்குமா?
0: ஆடவரை இப்படியும் அழைப்போம். அடுத்து போலாமா? நிலம், பூமி, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு சொல்லும் இதுல இருக்கு. சத்திரம் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. தமிழ் மாதங்கள்ல ஒன்று இதுல இருக்கு. இல்லை அப்படிங்கறதோட எதிர்ப்பதமும் இதுல இருக்கு. இதுல வச்சு கண்டுபிடிக்கலாமா? ஆக்சுவலி நீங்க கண்டுபிடிக்கணும் இதை, ஏன்னா உங்களுக்காகவே நான் வந்து ஃபர்ஸ்ட் போட்டேன். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி,
1: நன்றி.
0: நேர்களே, நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952085853 மற்றொரு எண் 2838987171. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வாங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: நான் வந்து இங்க எம்ஜிஆர் நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் சுசீலா மூர்த்தி.
0: எம்ஜிஆர் நகர்ல இருந்து சுசீலா மூர்த்தி அம்மா, சொல்லுங்க.
2: இருங்க சார், இருங்க மேடம். உடனே உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ண மேடம், எனக்கு சரியா தெரியாதனால.
0: சரி,
2: நான் வந்து 28 38 98 71 ஒரு நம்பர் வச்சிருக்கேன். இன்னொரு நம்பர் சொல்றீங்கல்ல மேடம், இன்னொரு நம்பர், அது வந்து எனக்கு கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க மேடம். ரெண்டு நம்பர்
0: எல்லாருமே தமிழ்ல தான் சொல்றோம். இப்போ இதுக்கு முன்னாடியும் சொன்னவங்க தமிழ்ல தான் சொன்னாங்க. 2952085853.
2: ஒரே நிமிஷம் மேடம், சொல்லுங்க மேடம். இப்போ
0: இல்ல, நீங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஆன்லைன்ல இது பண்ணிக்கோங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் ராயப்பேட்டை லலிதா பேசுறேன்.
0: லலிதா அம்மா, வாங்க. வணக்கம், சொல்லுங்க.
3: சன்னியாசிகளை குறிக்கிறது ஆண்டியா?
0: சூப்பர் மேடம், அடி தூள் மேடம்.
3: அடுத்த குறிப்பு
0: மேடம், ஆடவரை இப்படியும் அழைப்போம். ஆடவரை இப்படியும் அழைப்போம். சூப்பர் மேடம். நிலம், பூமி, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு சொல்
3: மேடம். மேடம்
0: என்ன மேடம்?
3: நிலம், பூமியா?
0: ஆமா. சரி, அடுத்த குறிப்பு சொல்லிடுறீங்களா? சத்திரம் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய சொல். சத்திரம்,
3: சத்திரம் தான் மேடம்.
0: மேடம், ஓகே. தமிழ் மாதங்கள்ல ஒன்று ஆண்டின்னு வந்துருச்சுல்ல, அப்போ அதுல நடு எழுத்து தூக்கிட்டு வண்டித்தானே, மெய் எழுத்து தூக்கிட்டு சொல்லலாமே. இல்லை அப்படிங்கறதோட எதிர்ப்பதம். ஆமா, பரவாயில்ல பரவாயில்ல மேடம். இப்போ சொல்லுங்க, இல்லை அப்படிங்கறதோட எதிர்ப்பதம்.
3: தெரியாது மேடம் எனக்கு.
0: ஆமா, பரவாயில்ல மேடம், இருந்தாலும் அழகா கண்டுபிடிச்சிங்க. ஆண்டி மேடம், அதுதான் முதல்ல வந்தாருல்ல, அரியலூர் ஆண்டி மடத்துல இருந்து பாஸ்கர், அவருக்கே நான் சொன்னேன் நீங்க கண்டுபிடிக்கணும் இத அப்படின்னு. உடல் பகுதியில ஒன்று இதுல இருக்கு. அத்தை மடி மெத்தை அடின்றது மடி இங்க இருக்கு, அத சொல்லலாம் நினைச்சேன். ரைட் மேடம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. அவ்வளோதாங்க. அப்படியே நேயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. முதல் மூன்று எழுத்து பார்த்தீங்கன்னா துறவியோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆண்டி அப்படிங்கிறது. ஆடவரை இப்படியும் அழைப்போம் ஆண் அப்படிங்கிறது. நிலம், பூமி, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது மண் அப்படிங்கிறது. அதை மட்டும்தான் ராயப்பட்ட லலிதா அம்மா விட்டுட்டாங்க. சத்திரம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சொல் மடம். தமிழ் மாதங்களில் ஒன்று ஆடி. இல்லை அப்படிங்கிறதோட எதிர்ப்பதம் ஆம் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அரியலூர் ஆண்டி மடம். அடுத்து ஒரு பாடலை கேட்டு வந்தெல்லாம் வரக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டி. இந்த படத்திற்காக கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பாடல், தேவாவின் இசையில், வாலியின் கற்பனையில்.

இதிலும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆண்டி மடம் அப்படிங்கிற ஊரை கண்டுபிடிச்சோம், ராயப்பேட்டை லலிதா அம்மா அவங்க கண்டுபிடிச்சாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டி மடம், இங்கு கோவில் கட்டிய அரசன் தன்னுடைய நேரடி கண்காணிப்புல பணிகள் நடந்திட குடில் அமைத்து அங்கு தங்கினதுனால இந்த இடம் அரசர் மடம் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு. கோவில் திருப்பணி முடிஞ்சு அரசன் புறப்பட்ட போது இந்த இடத்த வழிபோக்கர்கள் தங்குவதற்கு தானமாக கொடுக்க இங்கே ஆண்டி அப்படிங்கிற எல்லாரும் தங்கினதுனால அரசர் மடம் அப்படிங்கிறது ஆண்டி மடமா ஆயிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம், யாருங்க? கேளம்பாக்கம் உஷா. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணா, நீங்க ஆஃப் பண்ணிடுங்க உஷாமா. கேளம்பாக்கம் உஷா இல்லையா? வாங்க, இந்த நிகழ்ச்சியில தான் வரீங்க இல்லையா? முதல் இரண்டு மேடம், நீங்க ரேடியோ அணைச்சிடணும். மேடம் அதான் இப்போ நம்ம அடுத்த ஊர் சொல்ல போறோம். முதல் இரண்டு எழுத்து சிறந்த, மேலான, மேன்மை, இப்படி எல்லாம் பொருள்படக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள், இலை, இதுல இருக்கக்கூடிய ஒரு பூச்சி, இதுல அது எப்படி சொல்லுவோம் நம்ம, அது இருக்கு இதுல. உலகம், ஞாலம், வையம், தரணி, இப்படி எல்லாம் குறிக்கக்கூடிய வேறொரு சொல்லும் இதுல இருக்கு. சூரியனை இப்படியும் சொல்லுவோம், அது ஒரு ஆணின் பெயரும் கூட. கடைசி மூன்று எழுத்து நகரம் அப்படின்னு பொருள்படக்கூடியது. அவ்வளவுதான் மேடம். முதல் இரண்டு எழுத்து சிறந்த, மேலான, மேன்மை, இப்படி எல்லாம் பொருள்படக்கூடியதுன்னு சொன்னனே. சரி, யோசிக்கலாம் மேடம். நன்றி. நேரம் 10:20.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்னவர் நேர்களே உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1

0: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நம்ம ஊர் பெயரை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோங்க. வரக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம். இல்ல, நீங்க யார் பேசுறீங்க அது முதல்ல சொல்லுங்க.
1: நான் வந்து ஜான் பேசுறேன்.
0: ஜான், எங்க இருந்து பேசுறீங்க? ஜான்,
1: சென்னையில இருந்து.
0: சென்னையில எந்த இடம்?
1: சென்னையில புழல் மேடம்.
0: புழல், சென்னை புழல். ஜான் சார் சொல்லுங்க.
1: அடிக்கடி
0: சொல்லிக்கிட்டே இருக்கோம், நடுவுல நடுவுல அப்ப உங்களுக்கு நம்பர் தெரியப்படுத்தப்படும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம், நாங்க ஜெயங்கொண்டம் பக்கம், ஆயுதகலம் பிரசாத்.
0: ஜெயங்கொண்டம் பிரசாத், ஓகேவா?
2: ஆயுதகலம் பிரசாத்.
0: அப்படிதான் நான் சொல்லணுமா? சரி, ஓகே. ஆயுதகலம் பிரசாத் சார் சொல்லுங்க, என்ன விடையா இருக்கும்?
2: சோழராஜா எங்க ஊர்ல ஆயுதகலம் வச்சிருந்ததுனால எங்க ஊருக்கு பேரு ஆயுதகலம்.
0: ஆஹா, அருமை. என்ன விடையா இருக்கும்?
2: சூரியனுக்கு வந்து ஆதவன் மேடம்.
0: ஆஹா, அப்ப அது என்ன ஊரா இருக்கும்?
3: ராஜசேகர்
0: சார் சொல்லுங்க.
3: சிதம்பரம்.
0: சிதம்பரமா? எப்படி?
3: முதல்ல சிறந்தவரோ கடைசியில ரம் சொல்லீங்களே,
0: என்ன சொன்ன? வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
4: காஞ்சிபுரம் மாவட்டம் அழிஞ்சிருக்கோம். கோபிநாத்.
0: கோபிநாத் சார் சொல்லுங்க, என்ன விடையா இருக்கும்?
4: இல்ல மேடம், நான் கேள்வி கொஞ்சம் கேட்காம விட்டுட்டேன் மேடம், எனக்கு

0: சொல்றீங்களா?
1: சார் கேட்டுட்டு வரீங்களா?
0: சரி மேடம்,
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம், வாழத்தம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம்.
1: பன்னீர்செல்வம் சார், சொல்லுங்க.
2: கேக்குறீங்க,
1: அப்ப கேட்டுட்டு வாங்க. நேயர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்க கேட்காம நிகழ்ச்சிக்கு வராதிங்க. ஏன்னா கேட்ட நேயர்கள் வந்து பதில் சொல்றதுக்காக நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கங்க. நீங்க கேட்காம வர்றதுனால அவங்களுடைய வாய்ப்பு பறிக்கப்படுது. வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க.
3: திருப்போவனம்.
1: யார் பேசுறீங்க?
3: நான் வந்து சங்கர் பேசுறேன், பட்டுக்கோட்டையில
1: இருந்து. பட்டுக்கோட்டை சங்கர் சார், திருப்போவனம் இல்லையே, எது எந்த குறிப்போட ஒத்து போகுது? இல்ல, நான் என்ன சொன்னேன், அதுல இருக்கக்கூடிய பூச்சின்னு
3: சொன்னேன்.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொன்னேன், அதுல இருக்கக்கூடிய பூச்சின்னு சொன்னேன். நீங்க சங்கர் சார் மாத்தி யோசிக்கலாமா? நன்றி. சரி, முகநூல் வழியா யாராவது விடை பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். மேலப்பேடு தயாளன், ஊரப்பாக்கம் பார்த்திபன், பாலா சுப்பிரமணி, மீரா வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜேஸ்வரி சுந்தரம், அவங்கள தொடர்ந்து ஸ்ரீதர் ஜெயந்தி, ஆரணி தேவன், மேலப்பேடு தயாளன், பத்மா சவுந்தரராஜன், ராஜேஸ்வரி மேற்கு மாம்பலத்திலிருந்து, பிரேம்நாத் பிரேம், கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், நடராஜன் சுப்பையா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆண்டி மேடம் கேட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு. ரெட்டில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா, அவங்கள தொடர்ந்து பட்டாளம் அப்துல் ஜலீல், மீரா வெங்கட்ராமன் இவங்களுமே கூட விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, வலங்கை மான், ஆட்டோ துரை, முத்துமாரி இவங்கெல்லாம் வாழ்த்துக்களையும் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க. வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் மேடம்.
1: யாருங்க?
4: நங்கநல்லூர்ல இருந்து கனகா மேடம்.
1: கனகா சொல்லுங்க, என்ன விடையா இருக்கும் கனகா?
4: அந்த உலகன்றதுக்கு புவி பார்னு வருமா மேடம்?
1: சரி, புவி வருது, சூப்பர்.
4: சரி, இந்த ஆண் இந்த சூரியனுக்கு ரவி,
1: சூப்பர், அதுவும் ரைட்.
4: வேற கேள்வி என்ன உள்ள மேடம்?
1: இல்ல, இது ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க, புவி ரவி அப்படிங்கறது. வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: யாருங்க?
5: திருநள்ளாறிலிருந்து குளஞ்சியப்பன் பேசுறேங்க.
1: குளஞ்சியப்பன் சார், சொல்லுங்க.
5: அந்த பழங்கள் இதுல இருக்கிற பூச்சிக்கு வந்து புழுன்னு வருங்களா?
1: ஆமா சார், ஆமா சார், புழுவேதான். நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ. வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க.
6: மாதவன் பேசுறேன் மேடம்.
1: நன்னிலத்தில இருந்து மாதவன்.
6: ஆமா
1: மாதவன், சொல்லுங்க.
6: மேடம், நான் புதுநேர் மேடம்.
1: வாங்க, வரவேற்கிறோம் மாதவன், சொல்லுங்க.
6: பாட்டை கேட்கல மேடம், கரண்ட் இல்ல எங்க வீட்டுல.
1: அப்படியா, அப்ப நீங்க நிகழ்ச்சியே கேட்கலன்னு அர்த்தம், ஏன்னா இது பாட்டு கிடையாது. ரைட், ஓகே. இங்க நடராஜன் சுப்பையா வந்து புவனகிரி அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. இல்லைங்க இல்லைங்க, நம்ம யோசிக்கலாம். வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, சூரியனா இருக்குமோன்னு கேட்டிருக்காங்க. இல்ல, நான் தான் சூரியனுக்கு வந்து வேறு பேர். ஓகே, ரவி அப்படின்னு சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய நேர்கள் அப்படி வராங்க, தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம். வணக்கம். யாருங்க? அரியலூர் வீரதுரை சார், சொல்லுங்க. என்னவா இருக்கும்?
6: எனக்கு தெரிஞ்சு
1: விழுப்புரம் மேடம்.
6: விழுப்புரம்
1: செல்வம் கல்வி ஒருவருக்கு, அதனால தானே விழு நாங்க கொடுத்திருக்காரு திருவள்ளுவர். பழங்கள், காய்கறிகள், இலைகள் இவற்றில் இருக்கக்கூடிய பூச்சி
6: புழு
1: சார். ரைட். உலகம், ஞாலம், வையம் இப்படி பொருள்படக்கூடியது புவி. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனை இப்படியும் சொல்வோம், ஆணின் பெயரும் கூட.
6: ரவி.
1: கடைசி மூன்று எழுத்து நகரம் அப்படின்னு பொருள்படக்கூடியது
6: புறம்
1: சார். ஆமா, முப்புறம் எரித்த சிவன்னு, அதனாலதான் நம்ம சொல்றோம் இல்லையா?

வாழ்த்துக்கள் சார். விழுப்புரம் அப்படிங்கிறது மிகச்சரியான விடை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அவ்வளோதாங்க, விழுப்புரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பக்கத்து ஊர் அப்படிங்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டாரு வீரதுரை. விழுப்புரம் சோழ மன்னனோட படை தளபதியான விழுப்பரையார் அப்படிங்கிற ஒரு பெயரால் இந்த ஊர் விழுப்புரம் ஆனதாகவும் சொல்லப்படுகிறது. மக்கள் எப்போதும் விழித்திருக்கக்கூடிய நகர் அப்படிங்கிறதுனால விழிமாநகரம், விழுமாநகரம் அப்படிங்கிற பேரும் விழுப்புரத்துக்கு உண்டு. இந்த ஊரோட பழைய பெயர் சதுர்வேதி மங்களம் அப்படிங்கிறது. செஞ்சிக்கோட்டை இந்த மாதிரி உலக மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வரலாற்று தலங்கள் நிறைந்த ஊர் தாங்க இந்த விழுப்புரம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம உதயகீதம் இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் நான் காமராசன் கற்பனையில்

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் அப்படி ஊர் பெயர்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. 9 மணி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நேயர்கள் வேறு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள என் கை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெடியூஸ்ல இருந்து ஹயாத் பாஷா சார். அவங்க அவங்களா தெரிஞ்சுப்பாங்க சார். பத்மா சவுந்தரராஜன் அவங்க வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து கீழ் விஷாரம் செல்வம் எவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க.

0: தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் அப்படி ஊர் பெயர்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. 9 மணி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நேயர்கள் வேறு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள என் கை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா சார், அவங்க அவங்களா தெரிஞ்சுப்பாங்க சார். பத்மா சவுந்தரராஜன் அவங்க வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து கீழ் விஷாரம் செல்வம் எவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சதுர்வேதி மங்களம் அப்படிங்கிற பெயரை நான் ஏற்கனவே இந்த விவித் பாரதியின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நினைவுபடுத்தியதற்கு நன்றினு மீரா வெங்கட்ராமன் அவங்களுடைய பதிவு. வேடந்தாங்கல் பலவைகள் சரணாலயத்திலிருந்து காந்திமதி, புரசுவாக்கத்திலிருந்து சூளை ரீஜா மனோகரன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் அவங்கெல்லாம் வந்து விடைகளையும் பதிவு பண்ணிருக்காங்க, வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன், மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், பத்மா சவுந்தரராஜன் விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார் இவருமே கூட நமக்காக விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வனஜா இவங்களுமே நமக்காக விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. நேயர்களே, நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சிறப்பிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை நான் மீண்டும் சொல்றேன். பேனா பேப்பர் வச்சுட்டு குறிச்சுக்கிறவங்க குறிச்சுக்கீங்க, நடுவுல போன்ல இதுக்காக தான் நான் வந்தேன்னு யோசிக்காதீங்க. 2952085353 மற்றொரு எண் 2838987171. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், அடுத்த ஊருக்கு நான் வந்து உங்களுக்கான குறிப்பை கொடுத்துட போறேன். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் கூந்தல் அப்படின்றதோட தொடர்புடைய ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும். கூந்தல் இதோடு தொடர்புடைய ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும். கடைசி மூன்று எழுத்து ஒரு நதியோட பெயர், கடைசி எழுத்து உடல் உறுப்புகளில் ஒன்று, மாதிரி ரகம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேறொரு சொல்லும் இதில் இருக்கு. அதே மாதிரி குழாயிலிருந்து அந்த நீர் சொட்டுவதை இப்படியும் சொல்லுவோம், அதை சுருக்கமாக சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம் யோசிங்க. தங்கும் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அதுவும் சுருக்கமா இருக்கீங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், யாருங்க? பத்மாமா, எங்க இருந்து? வேளச்சேரி பத்மாமா, சொல்லுங்க. ஆமா, நான் க்வெஸ்சன் சொல்லிட்டேன், ஆனா இன்னும் நீங்க ஆப்ல கேக்குறீங்க போல இருக்கு. வேளச்சேரியில எதுக்கு ஆப்ல கேக்குறீங்க? முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் கூந்தல், கூந்தல் இருக்குல்ல அப்படின்னு தொடர்புடைய ஒரு சொல் இங்க இருக்கு. கடைசி மூன்று எழுத்து ஒரு நதியுடைய பெயர், அதுல கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா உடல் உறுப்புகள்ல ஒன்று, மாதிரி ரகம் இப்படியெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு சொல்லும் இதில் இருக்கு, குழாயிலிருந்து நீர் சொட்டுவத இப்படியும் சொல்லுவோம், தங்கும் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்கு, என்னவா இருக்கும்? சரி, அப்ப நம்ம யோசிக்கலாமா இன்னும் கூட என்னன்னு? மயிலாடுதுறையா? அதுல எங்க வருது? நீங்க சொன்ன குறிப்போட பார்த்தா கூட அது வரலையே. நன்றி, வேற நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா, யோசிச்சு பாக்கலாம். நன்றி, நன்றி. வணக்கம், ரமா ரவி, டி நகர்ல இருந்து சொல்லுங்கவா.
1: சிவகங்கை,
0: சிவகங்கை அப்படிங்கறது சரியான விடை. சொல்லுங்கவா, நீங்க பிரிஞ்சு சொல்லிடுங்க.
1: அது வந்து கடைசியில முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்த்தா சிகை, அப்புறம் ரெண்டாவது வந்து கங்கை.
0: கங்கை, சூப்பர்.
1: அப்புறம் அந்த உடல் உறுப்பு கை,
0: கை, சரி.
1: அப்புறம் அந்த விதவிதமா பிரிக்கிறது வகை,
0: வகை.
1: அப்புறம் என்ன சொன்னீங்க?
0: குழாயில இருந்து நீர் சொட்டுவதை இப்படியும் சொல்லுவோம்,
1: அது ககை எதனா வருமா?
0: கசி, கசியறது. தங்கும் இடத்தை குறிக்கக்கூடிய சொல். அப்படியே ரெண்டாவது எழுத்தையும் முதல் எழுத்தையும் சேருங்க பாப்போம்.
1: ரெண்டாவது எழுத்தையும்
0: முதல் எழுத்தையும் சேருங்க. வசி அப்படிங்கறது, அவ்வளவுதான். அடி தூள் சிவகங்கை சீமை, போயிட்டு வந்தீங்களா?
1: இல்லம்மா.
0: சரி, போலாம். நன்றி, நன்றி.
1: நம்மெல்லாம் போலாம்.
0: ரைட், ரைட், ஓகே. வாழ்த்துக்கள். சிவன், அருண், மீரா வெங்கட்ராமன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, கே எம் கார்டன்லேருந்து, எம் ஜி செல்வகுமார், மீரா வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி, அருணாச்சலம், ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இந்த பெரிய குளம் மற்றும் நீரூற்று சிவகங்கை அப்படின்னு அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே ஊரின் பெயரா ஆயிருக்குங்க. மன்னர் ஒருவர் இந்த இடத்துல செவ்வேங்கையை கொன்றதால் செவ்வேங்கை என்பது சிவகங்கை என மருவியதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. வேலு நாச்சியார் மருது

சகோதரர்கள் போன்ற வீரர்களுடைய வீரம் செறிந்த பூமி தான் இந்த சிவகங்கை அப்படிங்கிறது. சிவகங்கையை கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு கிளி பேச்சு கேட்கவா அப்படிங்கிறதுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடின பாடல் இது. இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? வாங்க, வணக்கம். வணக்கம், யாருங்க? நல்லா கேக்குது, யாருன்னு சொல்லுங்க. ஆமாம், நேயர்கள் நீங்கள் வந்தீங்கன்னா பேசணுங்க, அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பாக அமையும். யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பேச முடியாது. வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யாருங்க? கே கே நகர்லேருந்து பழனிச்சாமி. இப்போதான் வரீங்களா?
1: ஆமாம், இப்போ தான் புதுசாக
0: புதுசாக வரீங்க. ரைட், ஓகே. பழனிச்சாமி சார், போகலாமா?
1: போகலாம்.
0: கூர்மையான கருவி, இதோடு தொடர்புடைய ஒரு சொல். கூர்மையான கருவி. இல்ல, இன்னும் கொஞ்சம் யோசிப்போம், இருங்க. அரசனை இப்படியும் அழைப்போம், அதுவும் இதுல இருக்கு, இந்த ஊரோட பெயருக்குள்ள. பார்வையோடும் கணிதத்தோடும் தொடர்புடையதா ஒரு சொல் இதுல இருக்கு. இரு பொருள் தரக்கூடிய சொல்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த குறிப்பு பாத்தீங்கன்னா, அச்சம் ஊட்டுவது, பயங்கரமானது, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. அடுத்து காயம், புண், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஒரு வேறு சொல்லும் இதில் இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இடையில ஒரே ஒரு மெய்யெழுத்தை சேர்த்தீங்கன்னா கிடைச்சிரும் பழனிசாமி சார்.
1: ஓகே,
0: இதான் ஐடியா இருக்கா?
1: ஐடியா
0: வரலையா? சரி, ஓகே சார். அப்போ அடுத்த நேருக்கு வருதான்னு
1: பார்ப்போமா?
0: நன்றி, வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. ஆமாம், யாரோ வர்றாங்க, ஆனால் யாரும் பேசுறதுக்கு தயங்குறாங்க. ரைட், ஓகே. நீங்கள் பேசணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208533 மற்றொரு எண் 2838971. வாங்க, வணக்கம். வணக்கம், வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ ஹலோன்னே சொல்லிட்டு இருந்தான். நம்ம எப்போ பேசுறது? அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பை எப்படி கொடுக்கறது? கொஞ்சம் யோசிங்க. வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம், வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். சூப்பரா கேக்குது எனக்கு. யாருங்க?
3: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசாமா?
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் சார், வாங்க. இல்ல இல்ல, நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். நீங்க கேட்டுட்டு வரணும் கோபாலகிருஷ்ணன் சார், இல்லன்னா. தேவிக்குப்பம் ஆறுமுகம் சார், நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்றத விட ஆஃப்
2: பண்ணிடுங்களேன்.
0: கேட்டீங்களா? கேள்வி வந்துருச்சு. சொல்லுங்க. ஈட்டியா? அப்ப என்ன ஊரா இருக்கும்? சரி, யோசிச்சுட்டேன். வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. சார், நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க போல இருக்கே. சரி சொல்லுங்க. இல்ல சார், கோபுரத்னமும் நீங்க தான், கோபிகிருஷ்ணனும் நீங்க
3: தானே?
0: கோபுரத்னமும் நீங்க தான், கோபிகிருஷ்ணனும் நீங்க தானே? இல்ல இல்ல, ரெண்டுமே நீங்க தானே. என்ன, நல்லாவே குரல் தெரியுதே சார். எனக்கு ஒண்ணும் புரியல, கோபுரத்னமா இல்ல நீங்க கோபிகிருஷ்ணனா? சரி, ஓகே. இன்னைக்கு நீங்க கோபிகிருஷ்ணனா வரீங்க, நாளைக்கு என்னவா வருவீங்க? கோபுரத்னம் சார்னு சொல்லுவீங்களா? இல்ல சார், நீங்க கொஞ்சம் பேரு மாத்தி மாத்தி சொல்றீங்க. கோபிகிருஷ்ணன் சார் சொல்லுங்க, விட என்னவா இருக்கும்? கோபிகிருஷ்ணன் சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
3: தஞ்சாவூர்.
0: சரி சார், யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. நேர்களே, நீங்க வேற வேற பேர்ல வரீங்க, அது அப்படியே வாய்ஸுமே காட்டி கொடுக்குது. நீங்க வரக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம். ரைட், ஓகே. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. யாருங்க?
4: வேம்பு பேசுறேன். ஈட்டி மேடம்.
0: யாருங்க? வேம்பு எங்கிருந்து பேசுறீங்க?

0: திருவாரூர் மாவட்டம் மேடம், வைப்பூர்ல இருந்து பேசுறேன்.
1: திருவாரூர் வேம்பு இல்லையா?
0: வைப்பூர்.
1: வைப்பூர் வேம்புவா? ஆ சொல்லுங்க. வைப்பூர். ஆ சரி, வைப்பூர் வேம்பு மேடம், சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க.
0: ஈட்டி.
1: ஆ
0: கணிதம்
1: இல்ல, ஈட்டியே இல்ல, அதனால நீங்க வேற யோசிங்க.
0: கத்தி
1: இல்ல, கத்தியும் இல்ல. அது வந்து நீங்க வந்து எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, திருக்குறளோட சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். அறிவோட சம்மந்தப்படுத்தி சொல்லியிருப்பார் இந்த
0: கருவியை.
1: ஆமா, யோசிக்கலாமா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாருக்கு?
2: கும்பகோணம் சேஷாத்ரி.
1: சேஷாத்ரி சார் சொல்லுங்க.
2: கோண அரசம் வச்சுக்கலாமா?
1: சூப்பரா வச்சுக்கலாம் சார்.
2: கோணம் கணிதத்தை வருது, டிஃபரெண்ட் மீனிங் வரக்கூடியது.
1: அடடா அடடா.
2: அரக்கோணமா இருக்கலாமா?
1: அரக்கோணமே தான் சார், அரக்கோணமே தான். அப்போ கூர்மையான கருவி என்ன? பார்வையோடும் கணிதத்தோடும் தொடர்புடையது. அச்சமூட்டுவது, பயங்கரமானது, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய சொல். கோரம்னு வருது இல்ல, காயம், புண், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஒரு மெய்ய சேர்த்திருக்கீங்க, அது ஆக மொத்தம் அரக்கோணம்.
2: அரக்கோணம்.
1: வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
2: நான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு கண்டுபிடிச்சிட்டேன். முதல் கேள்வி கொடுக்கும் போது அவருக்கு எதுக்கு ஊர் பேர் சொன்னாரு இல்லையா, அப்ப நான் மூணு போட்டு இது போல ஒரு கேள்வி தயார் பண்ணலாம நினைச்சேன். அதே கேள்வி கேட்டீங்க, கோயம்புத்தூர்.
1: இல்ல சார், எனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், நீங்க தயார் பண்ணி அடுத்த தடவை என்ன கேட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார்.
2: தேங்க்யூ.
1: நன்றி. கோணம், ரணம் அப்படின்னு, அறம் அப்படின்னு, அரக்கோணம் அப்படின்னு மீரா வெங்கட்ராமன் அவங்களுடைய பதிவாருக்கு, சிவன் அருண் கேம் கார்டன்லேருந்து, எம்ஜி செல்வகுமார், வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, இவங்கெல்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் இவங்களும் இந்த ஈட்டி வடு இப்படியெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிட்டேன் மேடம், இந்த தடவை ஈட்டி வடு நான் வைக்கல. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜா மனோகரன், அதே மாதிரி ஹரிகரன், அவர் வந்து சதுர்வேதி மங்களம் அப்படின்லாம் சிவகங்கையோட ஓகே குழந்தாபுரி இப்படின்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு அடிஷ்னல் தகவலையும் கூட கொடுத்துருக்காங்க ஹரிகரன். சிவன் அருண் அவருமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு, நேயர்கள் வந்து புதிராருக்கு இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கும் அப்படிதான் சார் இருக்குது, என் கேள்விக்கு என்ன பதில், நிகழ்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னு அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, குமரன் கே கே அண்ட் காஞ்சனா, கொடமாந்தபட்டி கேவி ஜெயசீலன், மதுரை சோ சண்முக சுந்தரம், கார்த்திக் சே வைதீஷ் இவங்க எல்லாருமே விடைகளையும் பதிவு பண்ணிருக்காங்க, நமக்காக வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. வாங்க வணக்கம். அடுத்த கேள்விக்கு நான் போயிடுறேன், அப்புறம் நீங்கள் வாங்க. என்ன ஊர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அரக்கோணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா, அரக்கோணம் அப்படிங்கிறத சேஷாத்ரி அவர் வந்து அழகாக கண்டுபிடிச்சாரு நமக்காக, அந்த விடையை நமக்கு பதிவும் பண்ணாது. அதாவது ஆறு கோணம், ஆறு முனைகள் என்பதே அரக்கோணம் ஆயிருக்கு. இந்த ஊரோட ஆறு மூலைகளிலும் ஆறு அழகான ஊர்கள் இருக்கு, அவற்றோட இணைப்பு சாலைகள் கொண்ட ஒரு ஊர் தான் அரக்கோணம் அப்படின்னு அழைக்கப்படுது. அரக்கோணத்தில் ஆறு பக்கங்கள்லும் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம், தக்கோலம், திருப்பார்க்கடல், திருவாலங்காடு, திருத்தணி, சோளிங்கர் ஆகிய ஆறு ஊர்கள் இருக்குது. அதனால தான் அது அரக்கோணம் அப்படின்னு மருவி அழைக்கப்பட்டதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. அருந்தமிழ் குன்றம் அப்படிங்கிறதும் இதோட பழைய பெயராக இருக்குது. சரி, அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், லைனில் வந்துட்டீங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம். அதான் லைனில் வந்துட்டிங்கன்னா பேசணும், இல்லைன்னா அடுத்தடுத்த நேயர்களுக்காவது நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு தொடர்புடைய ஒரு ஒரு இடம் இந்த ஊரில் இருக்குது. அது மாதிரி உடல் உறுப்புகளில் ஒன்றும் இந்த ஊரில் இருக்குது, அறு சுவைகளில் ஒன்றும் இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊரே ஒரு ஆன்மீக தலம் அப்படின்னா, இதில் வேற ஒரு ஆன்மீக தலம் இருக்குது, அது வந்து வட மாநிலத்தை சேர்ந்தது. அதே மாதிரி கிரிக்கெட் இதோடு தொடர்புடைய ஒரு ஒரு கோப்பை, ஒரு விளையாட்டோட ஒரு பெயரும் இதில் இருக்கு. பசித்த பின் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இதையா, இதை வேற எப்படி சொல்லுவோம், அதுவும் இதில் இருக்கு. வாங்க வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.

0: அடடா பேசணுமே, வந்தா வாங்க. வணக்கம். எவ்வளோ வராங்க, நான் பேச தான் தயங்குறாங்க. நேரில் நீங்கள் வந்தீங்கன்னா உடனே உடனே பேசிடுங்களேன், ஏன்னா நிறையா புதுசு புதுசாக நம்ம கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாமே. வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: பெருங்குடியிலேருந்து, சென்னை பெருங்குடியிலேருந்து வள்ளி.
0: பெருங்குடியிலேருந்து வள்ளி. வள்ளி சொல்லுங்க.
1: கால் இருக்குமா?
0: என்ன இருக்கும்? எங்க
1: கால்? கால் காரைக்கால்.
0: காரைக்கால் இருக்குமான்னு கேக்குறீங்களா? இந்த கொடுக்கப்பட்ட குறிப்போட எங்க என்ன ஒத்து போச்சு?
1: காரம் இருக்குமான்னு தான இன்னும் வரல.
0: வரலல்ல, நம்ம போட முடியாதுல்ல. சரி வேண்டாம். நன்றி நன்றி. டிபி குமரன் மகர் நோம்புச்சாவடி தஞ்சாவூர்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராமச்சந்திரன் அவரும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து யூ ஒன்லி ரைஸ் ரிய கொஸ்டின்ஸ் டு ஹிம், ஒன் ரெகுலர் காலர் இரிட்டேட்ட. மேடம் விட்டுருலாம் ஜெனிஃபர் மேடம், நம்ம அதை அடுத்தடுத்த நேருக்கு அப்போ தான் நம்ம போக முடியும். என்ன செய்யறது? வாங்க வணக்கம். விஜி.
2: ஆமா,
0: எனக்கு உங்க வாய்ஸ் உள்ள போனா கூட கேக்குது மேடம், என்ன மனப்பாடம் ஆயிடுச்சு. விஜய் எங்க இருந்து பேசுறீங்க? பல்லாவரத்துல இருந்து. விஜய் சொல்லுங்க.
2: என்ன
0: மேடம்?
2: காசி.
0: காசி.
2: அப்புறம் பசித்த பிறகு
0: பூசி. ஓகே. எதுக்கு கால்?
2: உடல்.
0: இல்ல இல்ல, வேற யோசிக்கலாம்.
2: என்ன
0: மேடம்? காரம். காரம். ஆக மொத்தம் என்ன ஊரு? இவ்வளவு கண்டுபிடிச்சா சொல்லிடலாமே மேடம். உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஆனா ரொம்ப அழகா சில விடைகளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம்.
3: ஹலோ,
0: யாருங்க?
3: குட் மார்னிங், ரங்கராஜன். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் ரங்கராஜன் சார். நான் உங்களோட தான் இன்னைக்கு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் ரங்கராஜன் சார்.
3: காஞ்சிபுரம் மேடம்.
0: காஞ்சிபுரம் தான் சார். என்னவா இருக்கும் ஆன்சர்லாம் அப்படி டக்கு டக்குன்னு சொல்லிடலாமா?
3: வடமாநில ஊர் வந்து காசி. காரம்.
0: காரம்.
3: ரஞ்சிக்கோப்பை.
0: ரஞ்சிக்கோப்பை. சூப்பர் சார்.
3: அப்புறம் வந்து புசி.
0: புசி.
3: அப்புறம்
0: சிரம். அவ்வளவுதான் சார். அடி தூள்.
3: நன்றிங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். அவ்வளோதாங்க, எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சா இருப்பாருங்க அவர். காஞ்சிபுரம் அப்படின்றது உடல் உறுப்புகளில் ஒன்று சிரம், இயற்கையோடு தொடர்புடைய ஒரு இடம் இந்த ஊரில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து கா அப்படிங்கிறது. கா அப்படிங்கிறது காடு, இது குறிக்கக்கூடிய சொல் இல்லையா? அறுசுவைகளில் ஒன்று காரம் அப்படிங்கிறது. இது ஒரு ஆன்மீக தலம், இதில் இன்னொரு ஆன்மீக தலம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் புண்ணியம் தேடி காசிக்கு போவேன்ற மாதிரி காசி அப்படிங்கிறது. கிரிக்கெட் இதோடு தொடர்புடைய ஒரு இதையும் கண்டுபிடிக்க சொன்னேன். ரஞ்சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. பசித்த பின் புசி அப்படிங்கிறது. ஆக மொத்தம் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது சரியான விடைங்க. கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம். இங்கே திரும்பவுமே மீரா வெங்கட்ராமன், ராஜம், மந்திரமூர்த்தி, அவங்கள தொடர்ந்து வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, புரசுவாக்கம் ரீஜா மனோகரன், இவங்கெல்லாம் வந்து ஓரிரு விடைகளை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராமச்சந்திரன் அவருமே அரக்கோணம் அப்படிங்கிற சரியான விடையை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம். இந்த காஞ்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மரங்கள், ஆற்று பூவரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரங்கள் அங்கே இருந்திருக்கு, அடர்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால காஞ்சிபுரம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. கா அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கக்கூடியதாகவும், அஞ்சி பூஜித்தல் அப்படிங்கிறதாகவும், பிரம்மனை சிவன் வழிபட்ட இடம் அப்படிங்கிறதுனால காஞ்சிபுரம் அப்படிங்கிறது புராண கதைகளில் இருக்குது. பூமி பெண்ணோட இடுப்பில் அணியக்கூடிய அந்த உத்யானம் காஞ்சி போல பூமிக்கு அழகு சேர்க்கும் இடம் அப்படிங்கிறதுனால காஞ்சிபுரம் அப்படிங்கிற மற்றொரு கருத்தும் நிலவுகிறது. சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இது காஞ்சியூர் மற்றும் கச்சி அப்படின்னு எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இது காஞ்சிபுரம் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கெங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம நிறையா ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆண்டிமடம் தொடங்கி அப்படியே விழுப்புரத்துக்கு போயிட்டு, விழுப்புரத்துலேருந்து சட்டுன்னு சிவகங்கை சீமைக்கு போயிருக்கோம். அங்கேருந்து சேஷாத்ரி நம்மளை அரக்கோணம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கேருந்து லாஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி நகர்லேருந்து ரங்கராஜன் அவர் காஞ்சிபுரத்தில் வந்து இறக்கி விட்டுருக்காருங்க நம்மளை. சில நேரங்களில் நமக்கு இறங்கிறதுக்கு மனசே வராதுங்க, ஆயினும் என்ன பண்ணுறது.

0: நம்ம இறங்கித்தான் ஆகணும் இல்லையா? அதனால நம்ம இங்க இறங்கிக்கலாம். நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 11 மணி. நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: ஆம் நேயர்களே, என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. நிகழ்ச்சியோட தொடக்கமா வரக்கூடிய பாடல் தனிப்பிறவி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

வேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே, நெக்கர் வானம் போல எல்லும் சிவந்து நீக்கும் கைகள் எங்கள் கைகளே.

பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே, பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும்

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நினைவை விட்டு நீங்காத ரீங்காரமாய் என்றும் இணையவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அண்ணாவின் ஆசை படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் மற்றும் வாலியின் கற்பனையில்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள்.
2: என்னோட எந்த பாட்டுமே இளையராஜா சார் மாதிரி இருக்க கூடாது, ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி இருக்க கூடாது. எந்த இசையமைப்பாளருக்குமே தன்னோட ஒரு ஸ்டாம்ப் இருக்கணும் அப்படிங்கறதுல நான் வந்து தீர்மானமா இருப்பேன்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம். நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என்றும் இனியவை நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: நிலையத்தில் நேரம் 11:10.
1: Attention, national recognition for your hard work. For those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices, the Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
0: இனி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அன்பேவா. இந்த படத்திற்காக கேட்டு ரசிக்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் பேசுசீலா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் கற்பனையில்.

அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட என்றும் இனியவை நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கோம். நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 11:20.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இனி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கே வி மகாதேவன் இசையில் வரக்கூடிய இந்த பாடல் மகாகவி காளிதாஸ் படத்திற்காக.
6: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளன்

நேரம் 11:30. பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு நேயர்கள் முகநூல் வழி பகிர்வு பார்த்தெல்லாம். செங்கல்பட்டிலிருந்து பன்னீர்செல்வம், எப்போதும் நெஞ்சை விட்டு நீங்காத அகலாதவை தாங்க இந்த பாடல்கள் நான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, புரசிவாக்கத்திலிருந்து ரீஜா மனோகரன், சரவணன் ராமலிங்கம், கண்டாஜிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன் எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுறை அவங்கள தொடர்ந்து ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், நடராஜன் சுபையா புத்தகத்திலிருந்து, மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் பாலு விசாலாட்சி, சிவன் அருண் நடராஜன் சுபையா புத்தகத்திலிருந்து, ஏருவாஞ்சேரி ஷாகுல் அமித், கே எம் கார்டன்லேருந்து எம் ஜி செல்வகுமார், கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து, மேலப்பேடு தயாலன் அவங்கள தொடர்ந்து, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், தேனி ஹரிராம், வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், மாலினி தேவி அருணாச்சலம், முகமது பிலால் சி இவங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. முகமது பிலால் ஐனாவரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பம்மல் காமராஜபுரத்திலிருந்து புஷ்பா அவங்களுமே என்றும் இனியவை நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு பதிவு பண்ணிருக்காங்க. இனி நிகழ்ச்சியில மறக்க முடியாத பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம், அதை இன்னைக்கு நினைவும் படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடலும் கூட மறக்க முடியுமா, இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல், கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா பாடிய பாடல், இது டி கே ராமமூர்த்தி இசையில் சுரதா இயற்றிய பாடல்.

0: வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட்பிரபு, he is very strict on his job. ரொம்ப ஸ்ட்ரிக்டானா, ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் a vice versa guy, very nice guy. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் வந்து ஐ பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, கங்கையமுருகன் சார் ஃபேமிலி, எஸ்பிபி, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிலையத்தில் நேரம் 11:40.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: உங்கள் விவித் பாரதி 102.3. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இனி என்றும் இனியவை நிகழ்ச்சியில தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நாடோடி படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது பி. சுசீலா பாடிய பாடல், எம். எஸ். விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

சுண்ணாம்பு குளத்திலிருந்து செந்தில்குமரன், புரசுவாக்கம் சவுந்தரராஜன், ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, ஏழு கிணறு தேவா, பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து மீரா வெங்கட்ராமன், குப்புராமன் குரோம்பேட்டை நெமிலிச்சேரியிலேருந்து அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நிலையத்தில் நேரம் 11:45. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சரஸ்வதி சபதம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி, ராணி மகாராணி.

0: கனத்தராணி, நேற்று வரை வீதியிலே நின்றிருந்த ராணி, இளமைதனை மறந்துவிட்ட தலைகனத்தராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி,
1: அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி,
0: ராணி மகாராணி
2: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக

0: கடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு. சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி,
1: வேக வேகமாக

இனி தொடர்ந்து பூம்புகார் படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி பாடிய பாடல், ஆர் சுதர்சனம் இசையில் ராதாமாணிக்கம் இயற்றிய பாடல்.

மேலப்பேடு தயாளன் நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, எல்ஆர்எஸ் ராமசாமி அம்பத்தூர்லேருந்து, கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து, சண்முக சுந்தரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர பெருமாள் கோவிலேருந்து, குப்புராமன் இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை சிந்தித்திருங்கள். இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் நண்பகல் 12 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இப்போது கேட்கலாம். ஆம்நேர்களே, இது இனிமையான பாடல்கள் உங்களுக்காக செவி தீண்டி சுகம் சேர்க்க காத்திருக்கும் ரெட்ரோ நேரம். பொறுமை என்பது காத்திருப்பது அல்ல, காத்திருக்கும் நேரத்தையும் மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எந்த ஒரு வெற்றிக்காகவும் இல்லை, எந்த ஒரு நமக்கான ஒரு நேரம் வர வரைக்கும் வந்து காத்திருங்க அப்படின்னு சொல்கிறோம். காத்திருக்கிறது பொறுமை தான், ஆனால் அப்படி காத்திருக்கக்கூடிய நேரத்தையும் கூட மகிழ்ச்சியாக்குவது தான் உண்மையான பொறுமை அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லையா. சரி, அப்படி நம்ம எதற்காகவெல்லாம் வாழ்க்கையில் நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நமக்கான நம்மளுடைய தேடல், நமக்கான எதிர்பார்ப்பு, இதெல்லாம் நிறைவேறக்கூடிய அந்த ஒரு நாளுக்காக நம்ம காத்திருப்போம். அப்படி நம்ம காத்திருக்கிற நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நிறைய நமக்கு சமூக ஊடகங்கள் நிறைய இருக்குது. நினச்சதை நினச்ச மாத்திரத்தில் அந்த ஒரு நொடியில் வந்து நம்மளால் பகிர்ந்துக்க முடியும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இல்லை இல்லையா. அதற்கு எது பொதுவான ஒரு ஊடகமாக இருந்தது? தூது. அந்த தூது பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக காத்தலிகளில் வலமுறை காத்திருக்குது இந்த ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். கேட்டு ரசிக்கலாமா?

அதாவது மனிதர்கள் வந்து நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கும் அப்படின்றத பரிமாறிக்கிறதுக்கு இந்த தூது அப்படின்னு சொன்னோம் இல்லையே. இயற்கை கூட அந்த இயற்கையே ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் ஒவ்வொரு அசைவுகள்லேயும் கூட வார்த்தைகளற்ற ஒரு சம்பாஷணை அங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் அது இயற்கையின் அதிசயம் இல்லையா. அழகாக கதிரவனை பார்த்து காலை விடும் தூது அப்படின்ற பாடலை கேட்டு ரசித்தோம். பூக்கள் விடும் தூது திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடியிருந்தது. அது டி ராஜேந்திரோடைய இசையில் நம்ம கேட்டோம் இல்லையா. இப்போது இந்த தூது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நம்ம இயற்கையை இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அன்பானவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய மனதை பரிமாறிக்கொள்வதற்கு இந்த தூது தேவைப்பட்டது. பண்டைய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாடுகளுக்குள்ள இந்த தூதுவர் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு பொறுப்பு, முக்கியமான ஒரு அங்கம் இல்லையா. நமக்கே தெரியும் இப்போ வந்து அயலக தூதர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நாட்டிலேருந்து வேறு நாட்டில் இப்போது வந்து இவங்க இந்திய தூதரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளிநாடுல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இங்கே வந்து நமக்கு தூதுவராக இருப்பாங்க. இது நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இது இப்போ இன்று நேற்று நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இது பண்டைய காலத்திலிருந்தே இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய இலக்கிய சான்றுகளும் நமக்கு வந்து இருக்குது இல்லையா. சரி வாங்க அடுத்த பாடல் என்னவா இருக்கும் கேட்கலாமா இப்போது.

காற்றும் மேகமும் கைகோர்க்க ஒரு தூது பயணம் இல்லையா, ரொம்ப அழகாக நம்ம கேட்டு ரசித்த அந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் கேட்டோம். வாலியின் கற்பனையில் சங்கர் கணேஷ் அவங்களோட இசையில் அந்த பாடல் வந்தது எங்கள் சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.

0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 12:14:30. காற்றலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது தூது பாடல்கள். நேர்களை தூது அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இலக்கியத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு விடு தூது அப்படின்றது தான் வந்து முதல் தூது இலக்கியத்திற்கான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு முன்னாடியே நிறையா பக்தி இலக்கியங்களில் வந்து தூது பற்றின நிறைய பாடல்கள் வரிகள்லாம் வந்திருக்கு. ஆனால் முதல் முதலாக தூது இலக்கியத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வந்தது அப்படின்னு சொன்னால் உமாபதி சிவாச்சாரியர் அவருடைய அந்த ஆசிரியருடைய நூல் தான் அது. நெஞ்சு விடு தூது அப்படின்ற ஒரு தூது இலக்கியம் வந்தது அப்படின்றது தமிழில். அதே இது நமக்கு தெரியும், வடமொழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காளிதாசருடைய மேகதூதம் அப்படின்ற ஒரு நூல் மிகச்சிறப்பாக பேசப்பட்ட ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரி, மேகதூதம் அப்படின்னு சொன்னவுடனே நிச்சயமாக இந்த பாடல் நமக்கு கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. மேகம் அது கலைந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான் நமக்கு தெரியும். நான் பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படியே பறந்து விரிந்தது வானம் அது நிலையானது. ஆனால் அதில் கலைந்து போகக்கூடிய அந்த மேகங்கள், ஆனாலும் அந்த மேகம் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் சொல்ல நினைக்கிற அந்த செய்தியை நம்மளுடைய பிரியமானவங்களுக்கு, நமக்கு நெருக்கமானவங்களுக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே அதை வந்து சொல்கிறோம். சரி, இந்த பாடல் என்ன சொல்லுது கேட்கலாமா?

நாம் கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருந்தது. கண்ணதாசன் ஏற்றி இளையராஜாவின் இசையில் கேட்டோம் கண்ணன் ஒரு கை குழந்தை. இந்த திரைப்படத்திற்காக மேகமே தூதாகவா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்தது. சரி, அப்படி மேகத்தை தூது விடும்போது நம்ம முதல்ல சொன்னோம் அதை கலைந்து போகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னாலும் வந்து சரியாக போய் சேரும் அப்படின்றதுல இது ஒரு நிலையில் பார்க்கும்போது கவிஞருடைய கற்பனை அந்த மேகத்தை வந்து தூதாப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அது அப்படியே அடுத்த ஒரு காலகட்டம் வரும்போது இன்னொரு கவிஞருடைய கற்பனை எப்படி இருக்குது? இது வந்து கொஞ்சம் முரண் மாதிரி தோணும், ஆனால் அதுதான் உண்மை இல்லையா? கேட்போம்.

0: வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட் பிரபு இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் இஸ் ஜாப், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் வைஸ் வர்ஸ் அ கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஹவ் பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, நகேமரன் சார் ஃபேமிலி, SPV, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
1: அச்சமில்லை அச்சமில்லை இந்த திரைப்படத்திலேருந்து நம்ம பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா. அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இந்த தூது பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது வள்ளுவர் திருக்குறளில் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அதாவது குறள் எண் 685, தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தூது அப்படின்றது எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு தூது இலக்கணம் அப்படின்றதே தனியாக இருக்குது. ஆனால் இவர் தன்னுடைய அந்த எழுசீரில் ரொம்ப அழகாக எப்போவுமே சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்றது வந்து வள்ளுவத்துக்கே உரித்தான ஒன்று இல்லையா. இல்லை ரொம்ப அழகாக தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது, அது என்னவா இருக்கும். அதாவது ஒரு தூதுவன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சொல்ல வேண்டிய அந்த கருத்தை தேவையான அந்த காரண வகைகளால் தொகுத்து சொல்லணுமா. அது அந்த அந்த சொல்லக்கூடிய சொற்கள் வந்து ரொம்ப இனிய சொற்களாக அடுத்தவங்களுடைய மனதை காயப்படுத்தாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தூது யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு சரியான ஒரு செய்தியை போய் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கணும், அவங்களுடைய மனம் சந்தோஷப்படுற மாதிரியான இதை கொடுக்குற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இந்த குரல் உணர்த்தக்கூடிய செய்தியை நிறைய நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் இந்த தூது இலக்கணப்படியே வந்து அவங்க நடந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்து பின்னால் வந்து நிறைய இலக்கியங்களையும் நாம் பார்க்க முடியும் இல்லையா. சரி, இந்த மாதிரி நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்துட்ருக்க நேர்களை, இணைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம்.
0: வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட் பிரபு இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் இஸ் ஜாப், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் வைஸ் வர்ஸ் அ கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஹவ் பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, நகேமரன் சார் ஃபேமிலி, SPV, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
1: நேரம் 12:28. வலம் வந்து கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில், இது ரெட்ரோ நேரம்.

வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

எஸ் ஜானகியுடைய குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு ரசித்தோம். அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து. இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, இரு நாடுகளுக்கு நடுவில் வந்து தூதுவர்கள் இருந்தாங்க, அப்படி இன்றைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அம்பாசிடர் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் முதல் பெண் தூதுவர், இரண்டு நாடுகளுக்கு நடுவில் முதல் பெண் தூதுவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யாருங்க, நம்மளுடைய அவை பாட்டி தான் இல்லையா. அப்படி ஒரு இரண்டு நாடுகளுக்கு நடுவில், அதாவது அதியமான் தொண்டைமானுக்கு நடுவில் வந்து அந்த போர் ஆரம்பிக்கும் போது அந்த போர் எப்படியாவது நிறுத்தணும், அந்த உறவு வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் அவ்வை பாட்டி வந்து தூதா போகும்போது இருந்த அந்த செய்தியை இவ்வே பீலி அணிந்து அப்படின்னு தொடங்கக்கூடிய புறநானூற்று பாடல், இப்போ அதை பற்றி பேசினோன்னா நேரம் நமக்கு நிறையா வரும். அந்த பாடலில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு திருக்குறள், ஒரு தூதுவருக்கு உண்டான குணாதிசயங்கள் என்னென்னு அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க அவ்வை பாட்டி. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தூதுவராக இருந்த முதல் பெண் தூதுவர் அவ்வையார் இல்லையா. இந்த செய்தியோடு வாங்க அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல். இது பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக.

0: கேஜிஎஸ் தாஸ் சித்ரா குரல்களில் ஒலித்தது நாம் கேட்ட அந்த பாடல். நா காமராசன் வரிகளுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. இதமான இசையோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ நேரம், 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் இணையலாம் ரெட்ரோ நேரத்தில்.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத்தின் வத்நகரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வாரணாசி வரை மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் பேரணியாக செல்பவர்களுடன் காணொலி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். பிஜேபி அரசின் முக்கிய கொள்கையாக சேவை உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் பிறருக்கு சேவை புரிவதோடு சமுதாயத்திற்காக சேவையாற்றுபவர்களை வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களின் நல்லாசியே தமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் தினம் என்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடல்சார் துறை தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்களுக்கு சேவை செய்வதில் இளையோர் முன்னணியில் இருப்பதையே இது உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே இளையோர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்றும் G4 அமைப்பு நாடுகள் கூறியுள்ளன. சர்வதேச அளவில் அமைதியை பராமரிப்பதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை ஐநா பாதுகாப்பு குழு மேற்கொள்ளவில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தில்லியிலிருந்து பீகாரின் மகோபா சென்று கொண்டிருந்த பேருந்து கிரேட்டர் நொய்டா அருகே யமுனா விரைவுச் சாலையில் சென்று கொண்டிருந்த போது தீ விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது மாநில அரசின் 2.5 ஆண்டுகால செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். பிகானரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வெற்றியை அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்கு ராஜஸ்தான் அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்க

0: சேவை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம்.
2: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் கடந்த 2019 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நோக்கோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இமாச்சல பிரதேசத்தில் மட்டும் இதுவரை 17,09,000 மேற்பட்ட ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இமாச்சல பிரதேச மக்கள் தெரிவித்தனர். சிம்லாவின் பதே கிராம பஞ்சாயத்து மம்தா இந்த திட்டத்தின் மூலம் குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்வது தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அஜீஷ் சர்மா இந்த திட்டம் மூலம் தங்களது கிராமம் பெரிய அளவில் பயனடைந்துள்ளதாக கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 258 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது இந்த திட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: ஜார்க்கண்டில் நேரிட்ட சாலை விபத்தில் அம்மாநில அமைச்சரின் மகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்ஷெட்பூர் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே சண்டை நிறுத்தத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார். இது தொடர்பாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தலைவர்களுடன் பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் அமெரிக்கா மேற்கொள்ளும் நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்றும் தற்காலிக சண்டை நிறுத்தத்திற்கு உதவிடும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கூறினார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் இரு மாநிலங்களிலும் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோல் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், தெலங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சிக்கிம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவுகளில் அனஹத் சிங் மற்றும் தன்வி கண்ணாவும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஸ்ரீஜா அக்குலா, சிண்ட்ரலா தாஸ் இணையும், யசஸ்வினி கோர்படே, தியா சிண்டாலே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனுஷா, மானவ் தக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஆடவர் கபடி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 37-21 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்புக்கு 96 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ஏ அணி 171 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி 334 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. உலக சாலை சைக்கிள் சாம்பியன் போட்டி 2032 ஆம் ஆண்டு புனேயில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் அமைப்பின் உச்சிமாநாட்டில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் ரொம்ப அழகா தூது பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு ஒரு ஒருத்தருடைய மனதை கொண்டு போகக்கூடிய வடிவங்களாக வந்து நம்ம தூதை பார்க்குறோம். அது நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்ரிணி பொருட்களை அதிகமாக வந்து தூது விட்டு நம்ம பார்க்குறோம். அதே இது கண்களை தூது விட்டு அந்த மாதிரியான இதுவும் இருக்குது. நிறைய இலக்கியங்கள்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திரைப்பட பாடல்கள் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னம், கிளி, வண்டு, மேகம், தமிழ் விடுதூது, நெஞ்சு விடுதூது, இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய தூது வகைகளை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பக்தி இலக்கியத்தில் சம்பந்தர், நவுக்கரசர், நம்பியாரூரர், மணிவாசகர் இப்படி நால்வர் பாடல்கள்லையுமே வந்து இறைவனை அவங்க வந்து ஒரு ஆணாகவும் தன்னை பெண்ணாகவும் பாவித்து அவங்க பாடிய அந்த பாடல்களில் இந்த தூது வரிகளை வந்து நாம் நிறைய கேட்கலாம். அதே மாதிரி ஆழ்வார் பாசுரங்கள், பிரபந்தங்கள்லேயும் வந்து இந்த மாதிரியான பாடல் வரிகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும். சரி, இப்போது ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்களில் அப்படி நம்ம தூது அப்படிலாம் நிறைய பார்த்தோம். ஆனால் தேடல் இருக்கும்போதும் அந்த சோகத்திலும் கூட அந்த ஒரு தூது வரிகள் இதம் நமக்கு தேவைப்படும் இல்லையா? அப்படி ஒரு பாடலை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். கே ஜெயசாஸ் குரலில் டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்த பாடல் இது. உயிருள்ள வரை உஷா திரைப்படத்திற்காக.

காதோரமாய் போய் சொல்லி இருக்குமா அந்த காற்று? சொல்லி இருக்கலாம். சரி, இப்போ அவங்க வந்து காற்றை தூது விட்டாங்க. காற்றலையை தூது விட்டால் எப்படி இருக்கும்? காற்றலையில் தான் பாட்டு கேட்டுட்ருக்கோங்க, பாட்டு தான் தூதாக வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? அதையும் கூட ஒரு கவிஞருடைய கற்பனை பாருங்கள். டி ராஜேந்தரனுடைய கற்பனை தான் இது. டி ராஜேந்தர் இயற்றி சேமித்த பாடல் மீண்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில் கேட்க போகிறோம். ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திற்காக இந்த பாடலோடு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். எத்தனை பாடல்கள் நம்ம கேட்குறோம் ஒரு நாளைக்கு, அத்தனையும் காற்றலைகளில் தான் கேட்குறோம் இல்லையா? அதனால் இந்த பாடலோடு இதை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதோ பாடல் உங்களுக்காக.

எப்போதும் காற்றலையில் இப்படி இணைந்திருப்போம் நேர்களை. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம்.

0: நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நேர்களை இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னா உங்களுக்கு தெரியும், தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952508853 மற்றும் ஒரு எண் 2838987171. இணைப்பு எண்கள் வந்து 044. இந்த தொலைபேசி எண்களில் வாங்க உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். எப்போதும் சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறவங்க புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றதையும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட விருப்பத்தில் வரக்கூடிய பாடல்களை கேட்குறதும் கூட ஒரு சுகம்தான் இல்லையா, அந்த சுகத்துக்காக நம்ம காத்திருப்போம் நேயர்களே. சரி, இப்போது நம்மளோட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பண்பலை நேயர்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் இது. ஏவிஎம்மின் புதுமைப்பெண் திரைப்படத்திலிருந்து.

0: இனி நம்மளுடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு முதல் நேர யார் வந்திருக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வாங்க.
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பாக்கத்துல இருந்து பாண்டரங்கன் பேசுறேம்மா.
0: மேல் பாக்கம் ஐயா?
1: ஆமாம்மா,
0: மேல் பாக்கம் பாண்டரங்கன். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் மஞ்சள் மகிமைமா.
0: ம்,
1: அதுல கண்டசாலாவும் சுசிலாமாவும் பாடுவாங்கம்மா. கோடை மறைந்தால் இன்பம் வரும், கோடி பிரிந்தவர்கள் சேர்ந்தால் சொந்தம் வரும்.
0: அருமையான வரிகள், சூப்பரையா கேட்கலாம். நன்றி. நன்றி நன்றி. 1959 வெளியான திரைப்படம் இந்த மஞ்சள் மகிமை. எம் வேணு அப்படின்ற ஒரு இசையமைப்பாளருடைய இசையில் இது பாடல்.

0: எத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த பாடலை கேட்குறோம், ஆனாலும் கூட அந்த வரிகள் நம்ம மனசை அப்படியே தொட்டு போகுது இல்லையா. கோடை மறைந்தால் இன்பம் வரும், கூடி பிரிந்தவர் சேர்ந்தால் அப்படின்றப்போ அந்த பிரிஞ்சு திரும்ப சேரும்போது இருக்கக்கூடிய ஒரு சுகம், அதை ரொம்ப அழகாக பாடல் வரிகளில் கவிஞர் கொடுத்துருப்பார். அதை விரும்பி கேட்டிருந்தாங்க நேயர், நாமளும் அவங்களோட சேர்ந்து கேட்டு ரசித்தாச்சு. அடுத்து இணைப்பில் வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஆ வணக்கம் மேடம்,
0: வாங்க.
1: விவேக் பாரதி லைன் பிடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ ஒரு போராட்டம், ஒரு மணி ஆனா ட்ரை பண்ணா 12:50 லைன் பிஸி ஆயிருதா.
0: சரி, யார் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இணைப்பு பிடிச்சிருக்கிறாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஆமா, என்னுடைய பேர் அப்துல் காதர், நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கிருந்து நான் பேசுறேன்.
0: அபிராமம், ஓகே. ஆனா இப்பதான் உங்களுக்கு முதல் முறையா கிடைச்சிருக்குதா?
1: ஆமா, இப்பதான் 1:00 ஷோல வந்து இப்பதான் எனக்கு முதல் கிடைச்சிருக்கேன். ட்ரை பண்ணுவேன் நானு.
0: பரவாயில்ல, இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்காக விட்டு கொடுத்த எல்லா நேயர் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லுவோம். வாங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு இதய கோயில் படத்துல இருந்து இளையராஜா சார் அவங்களுடைய மியூசிக்ல சாங் பிளே பண்ணுங்க.
0: என்ன வெர்ஷன், என்ன சாங் வேணும்?
1: இதயம் ஒரு கோயில், அந்த பாடல்.
0: இதயம் ஒரு கோயில் வேணுமா? ஓகே, சரி, கேட்கலாம். இளையராஜா இயற்றி சேமித்த பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல கேட்கலாமா?
1: கேட்கலாம், நன்றி,
0: மகிழ்ச்சி.

0: வணக்கம், பாடலுங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: பெரும்பாக்கம் சுந்தர்.
0: பெரும்பாக்கத்தில் இருந்து சொல்லுங்க சுந்தர். நீ பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நீதியின் மறுபக்கம்.
0: படம் பேரு? ஓகே. என்ன பாடல் நண்பா?
1: மாலை கருக்கையில்.
0: மாலை கருக்களில் சோலை கருங்குயில். அந்த பாடல் சூப்பர். கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நேர்களை அந்த பாடல் நாம் கேட்போம். கே ஜே எஸ் எஸ் ஜானகி குரல்களில், புலமை பித்தன் வரிகளில், இளையராஜா இசையமைத்த பாடல் அது, நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திற்காக. அந்த பாடல் அவருக்காகவும் நமக்காகவும் வரும், கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம்மா.
0: வாங்க.
1: சென்னை மாங்காடு விஜே நாராயணன்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல்?
1: படம் படைத்தவன் படம். பவள கொடியிலே முத்துக்கள் பூத்தார்.
0: அந்த பாடல் வேணுமா? சரி மகிழ்ச்சி, இப்போ நம்ம கேட்கலாம்.
1: நன்றி.
0: நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. அவர் கேட்டிருக்கிற அந்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையமைப்பில், வாலியுடைய வரிகளில், டிஎம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் அந்த பாடல். பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக அந்த பாடல் வரும் நேர்களை கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள்.
3: நாங்க பாட்டு கேட்போம் தெளிவு வித் பாரதியில. எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் பி பாலசுப்ரமணியம். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. அந்த டயத்தை வந்த பாடல்கள்லாம் டேங்கப்பா. அதனால வந்து வெளியில கொண்டு இங்க வந்த இளையராஜா சார் ஆரம்ப காலத்துல ஒரு கொடி கட்டி ஃபேமஸ் ஆயிட்டார். இப்போ வந்து ஏ ஆர் ரஹ்மான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். அப்போ நான் வந்த டயத்துல என்னோட எந்த பாட்டுமே இளையராஜா சார் மாதிரி இருக்கக்கூடாது, ஏ ஆர் ரஹ்மான் சார் மாதிரி இருக்கக்கூடாது. எந்த இசையமைப்பாளருக்குமே தன்னோட ஒரு ஸ்டாம்ப் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து தீர்மானமா இருப்பேன்.
2: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.

0: வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: வெங்கடமூர்த்தி, ஆலப்பாக்கம்.
0: ஆலப்பாக்கமா? போரூர் ஆலப்பாக்கத்துல இருந்து வெங்கடமூர்த்தி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ரம்பையின் காதல்ல கமரசம் உலாவும் இடமே.
0: ரம்பையின் காதல் திரைப்படத்திலையா? போட்டலாம் உங்களுக்காக. நன்றி
1: நன்றி
0: நன்றி. அவங்க கேட்ட பாடல் ரம்பையின் காதல் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க இல்லையா. 1956 வழியான திரைப்படம் இது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவங்களுடைய வரிகளில், ஏ மருதகாசியுடைய வரி, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனுடைய குரலில் டிஆர் பாப்பா இசையமைத்த பாடல் இது. கேட்கலாமா?

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது பாடலுங்கள் சாய்ஸ். இப்போ யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருப்பத்தூர்லிருந்து ஆனந்தன்.
0: திருப்பத்தூரா?
1: திருப்பத்தூர்
0: ஆனந்தன். சொல்லுங்க ஐயா.
1: படம் வந்து கிழக்கு வாசல்.
0: கிழக்கு வாசல்ல என்ன பாடல்?
1: வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும்.
0: அந்த பாடல் கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி. கிழக்கு வாசல் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடல் இப்போ நாம கேட்கலாம். அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
2: வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட்பிரபு, he is very strict on his job. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பார். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் அ வைஸ் வர்சா கை, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட தான் நான் வந்து ஐ பீன் இன் டச். ஒன்று கமல் ஃபேமிலி, கங்கையமுடன் சார் ஃபேமிலி, எஸ்பிபி, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்டை பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: நேரம் 1:40.
2: Attention, National

நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் ரசித்த இந்த நிகழ்ச்சி பாடலுங்கள் சாய். நேரம் 1:44:45. நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் இடம்பெற கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாபேக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சேவை யாத்திரை குழுவினருடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், சேவை உணர்வின் அடிப்படையில் 4 கோடி ஏழை மக்கள் வீடுகளை பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். பிரதமரின் வேளாண் நிதி உதவி, சூரிய ஒளி இல்ல திட்டங்களால் கடைகோடி மக்களும் பயன்பெற்றிருப்பதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய அரசியலுடன் சேவைக்கான உணர்வு இணைந்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு அதுவே உந்து சக்தியாக இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார். பல்வேறு புதிய திட்டங்களின் மூலம் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவின் சிற்பிகளான இளைய தலைமுறையினரே அதன் பயனாளிகளாகவும் திகழ்வார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது சேவை யாத்ரீகர் குழுவினர் மரம் நடுதல், தூய்மை இயக்கம் போன்ற தங்கள் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் நாளை முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு கர்நாடகம் திறக்க வேண்டிய காவிரி நீரின் அளவு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தேசிய வளர்ச்சியில் இந்திய கடல்சார் பிரிவு முக்கிய அங்கம் வகிப்பதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். உலக கடல்சார் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடல்சார் வர்த்தகத்திலும் மேம்பாட்டிலும் ஈடுபட்டுள்ள பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மிகு சேவையை நினைவு கூறும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார். கடல்சார் கொள்கைகளையும் ஒழுங்குமுறைகளையும் தொழில்நுட்ப உதவிகளுடன், பயிற்சிகளுடனும் இதர சேவைகளுடனும் முன்னெடுத்துச் செல்வதை இத்தினம் வலியுறுத்துகிறது. நாட்டின் ஒட்டுமொத்த கைபேசி தேவையில் 99.2% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 13வது வருடாந்திர பொது விவகார கூட்டமைப்பு அமர்வில் இன்று உரையாற்றிய அவர், ஆண்டொன்றுக்கு 33 கோடி கைபேசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய 5 நிறுவனங்கள் தங்களது கைபேசிகளை நம் நாட்டிலேயே தயாரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்தி பெருக்கம், உள்நாட்டு மதிப்பு கூட்டல், விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது, மீட்சி, இந்தியாவின் உலகளாவிய போட்டியை மேம்படுத்துவது போன்றவற்றை நோக்கமாக கொண்டு கைபேசி உற்பத்தி திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். உள்நாட்டு சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் கச்சா சமையல் எண்ணெய்க்கான அடிப்படை சுங்க வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. சர்வதேச அளவில் சமையல் எண்ணெய் விலை அதிகரித்து வரும் நிலையில் நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாவைக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய தலைமை செயலகம் நகரப்பகுதிக்குள் அமையும் என்றும் இதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் குறிப்பிட்டார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இதனிடையே இவ்விரு தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு தாவேக்கா சார்பில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக அஇஅதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அறிவித்துள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதிய கல்விக் கொள்கை 2020 குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கல்வி கட்டமைப்பு முறையில் பெரிய மாற்றங்களை நோக்கமாக கொண்டு தேசிய புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அளிப்பதோடு திறன் மேம்பாடு, ஆராய்ச்சி, புதிய சிந்தனைகளை முன்னெடுத்துச் செல்லுதல் போன்றவற்றிற்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. எதிர்கால சூழல்களுக்கு ஏற்ப புதிய வேலை வாய்ப்புகளுக்கு மாணாக்கரை தயார்படுத்துகிறது. ஆராய்ச்சியை வலுப்படுத்தி கல்வி

0: நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் அரசு பல்வேறு நடைமுறைகளை இதன் கீழ் உருவாக்கியுள்ளது. மாணாக்கர் விரும்பும் வகையில் கல்வியை மேலும் இலகுவாக்கி அனைத்தையும் உள்ளடக்கி எதிர்கால வாய்ப்புகளின் திறவுகோலாக புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக திருச்சி தேசிய கல்லூரியின் வங்கி மேலாண்மை பிரிவு உதவி பேராசிரியர் திரு அரவிந்த் கூறுகிறார்.
1: நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 8வதுலயே அவன் வந்து ஒரு ஒகேஷனலா இன்னொரு குரூப்பை செலக்ட் பண்ணி படிக்கும் போது எதுல திறன்பட மேம்படலாம் அப்படிங்கறத அவனால ஒரு 10 வயசுல முடிவு பண்ண முடியும். ஒரு 15 வயசுல அவன் வெளியே போகும்போது அறிவியலா இருக்கட்டும், தொழில்நுட்பமா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுல சிறந்து விளங்குறதுக்கு அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
2: நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் 600,000 கூடுதலான நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக செய்திகள் வருவதை தமது சமூக வலைதள பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகள் பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டைகளை உரிய காலத்தில் கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பனை விதைகள் நடும் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்தில் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தின்கீழ் பனை சார்ந்த தொழில்கள் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வகை செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் நீங்களாக மாநிலம் முழுவதும் 37 மாவட்டங்களிலும் நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படையினர், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் பங்களிப்புடன் பனை விதைகள் நடும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் சேலம் கிளை சார்பில் 26 புதிய அரசு நகர பேருந்துகளின் சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். ஓமலூர், நல்லசமுத்திரம், தோப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நெல்லை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் கூறியுள்ளார். இதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
4: ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வந்து ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 600 டிபிசி டெங்கு ப்ரீடிங் செக்கர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு தேதியில் அது 1000 நம்ம உயர்த்தியிருக்கோம். எல்லா இடத்திலையும் நம்ம இந்த ஒர்க்கு வந்து தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம்.
2: தஞ்சை அரண்மனை வளாகத்தில் மன்னர் 2 சரபோஜியின் 249வது பிறந்தநாளையொட்டி அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி உள்ளிட்டோர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற வானிலை மையத்தின் எச்சரிக்கையின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் 1000 மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 3வது நாளாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆசிய விளையாட்டு கபடி அரையிறுதிக்கு இந்திய ஆடவர் அணி முன்னேறியுள்ளது. இந்தியா சீனா தைபேயை 32-17 என்ற கணக்கில் இன்று வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது. உஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும், துடுப்பு படகு போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்ற சத்னம் சிங் சல்மான்கான் இணைக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உணர்வின் இந்தியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாவைக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேரம் 1:55. நேர்கள் இப்போது கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நேர்களை, இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் இனிய திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வயம் ஸ்கீம், உயர்கல்வி மாணவர்களுக்கான இலவச படிப்பு வழங்கும் இணையதளம் ஸ்வயம், இது குறித்த செய்திகள் இடம்பெற கேட்கலாம் நேர்களே. 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேர்கள் தொலைபேசி வாயிலாக பங்கேற்று சிறப்பிக்கும் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு திரை இசையில் மலர்ந்த இறை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் பக்தி மாலையாக. 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரை கானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:30 நம்மை சுற்றி வி சரவணன் அவர்கள் வழங்கும் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம், 7:35 பாட்டும் பயணமும், இரவு 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 8 மணிக்கு நீ கோரினால் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவே. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு. 11 மணிக்கு மனசு மயங்கும் இரவை இதமாக்கும் பாடல்களோடு இணையலாம் நேர்களே.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக நேர்களே. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கும் நேர்களே அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். இவ்வேளையில் உங்களோடு இணையிருப்பது உங்களின் அன்பறிப்பாளர் கே மோகன சுந்தரி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆம் நேர்களே, எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னென்ன பாடல்கள் எல்லாம் மதம் வர இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? ஆமணியர்களே, இன்றைக்கு ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தமான ஒரு பறவையின் பெயரில்தான் பாடல்கள் உலா வர இருக்குது. அது என்ன பறவை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக அப்படியே காத்துட்ருக்கீங்க இல்லையா? அதாவது அந்த பறவைக்கு என்னென்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சின்னக்குயில், வண்ணக்குயில், வனக்குயில், கருங்குயில் அப்படின்னு பல பெயர்களோடு அந்த பறவையை சூட்டி மகிழ்வாங்க. இப்போ கவிஞர்கள் தங்கள் கற்பனையில் தங்கள் அழகான சொற்களை கொண்டு, அந்த குயில்களுக்கே உரித்தான சொற்களை கொண்டு அழகான பாடல்களையெல்லாம் பல பாடல்களை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் சில பாடல்களைத்தான் இன்று நாம் கேட்டிருக்க இருக்கிறோம். சரி, குயில், அது இனிமையான குரலுக்கு சொந்தமான ஒரு பறவை இல்லையா? நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும்? இதோ

இளைஞர்களே, குயிலின் குரலின் வரவை எதிர்பார்த்து அழகானதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இது கவிக்குயில் திரைப்படத்திலிருந்த எஸ் ஜானகி பாடிய பாடல். குயில் என்பது தனது அழகான குரலுக்கும் விசித்திரமான வாழ்க்கை முறைக்கும் பெயர் போனதொரு பறவை. ஆண் குயில் மட்டுமே இதில் மிக இனிமையாக பாடும். பெண் குயில்கள் பாடுவதில்லை, மாறாக கரகரப்பான சத்தத்தையே எழுப்புமாம். ஆண் குயில் கருமை நிறத்திலும் பெண் குயில் பழுப்பு நிறத்திலும் வெண்புள்ளிகளிலும் காணப்படும். அத்தகைய அழகான அந்த பறவையின் குரல் அந்த இனிமைக்கு ஈடுகளினை கிடையாது என்பதுதான் கவிஞர்களின் கற்பனை. அதனால்தான் இதுபோன்ற இருமை அருமையான பாடல்களை நமக்காக வடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் இப்பொழுது நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மலரவிருக்கும் அடுத்த பாடல்தான் என்ன?

காலை கதிரவனின் ஒளி மழையில் அழகாய் சிறகடித்து சென்று அந்த இளம் குயில் இனிமையாய் பாடிக்கொண்டு செல்ல கேட்டு ரசித்தோம் இவ்வேளையில் ஒரு அழகான பாடலை. பொண்ணு ஊருக்கு புதுசு இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி ஷைலஜா பாடிய பாடல் அது. அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

0: நேரம் 2:13. 50 இது 102.3 வபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்கள் இல்லென்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறீர்களே. இவ்வேளையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். குயிலின் இனிமையான பெயர்களோடு உலாவர இருக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மலரவிருக்கும் அடுத்த பாடல்
1: கபகரிசா ரிசசதசா.

மகுடு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இது வாலி இயற்றிய பாடல், இசை இளையராஜா. என்ன நேர்களே, குயில் என்பது பொதுவாக பறவைகளை குறிக்கும் சொல். அதில் நிறைய குயில்களின் பெயர்கள் எண்ணிலடங்காமை. அக்கா குயில், ஆசிய குயில், இந்திய குயில், இமயமலை குயில், இலங்கை கொண்டை குயில், கரிச்சான் குயில், கருங்குயில், கருத்த அக்கா குயில், கருப்பு அழகு குயில், குள்ளக்குயில், சகாதா குயில், சுடலை குயில், செங்குயில், சிவ்விறகு கொண்ட கொண்டை குயில், தீங்குயில், திருவண்ண மார்பு குயில், மடகாசுரகர் குயில், மலுக்கு குயில், மலேசிய பருந்து குயில், இப்படி குயில் வகையானது

0: நிறைய உண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை கோயில்கள், அந்த கோயில்களுக்கு அத்தனை பெயர்கள் உண்டு. அந்த அதன் எளிமை மட்டும் மாறாதது இல்லையா? அதைத்தான் கவிஞர்கள் தங்கள் கற்பனையில் பல பெயர்களை கொண்டு அழகான பாடல்களை எல்லாம் உருவாக்கி நமக்காக தந்திருக்கிறார்கள். சரி, அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

குயிலின் இனிமையான குரல்களை கொண்ட குரல்களில் மலர்ந்து வந்த அந்த பாடல் பைலட் பிரேம்நாத் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடியது. வாலி இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். என நேர்களே, குயில் குரல் இனிமை, அதன் பெயர்களோ அதைவிட இனிமை பாடல்களில் கேட்கும் பொழுது, இல்லையா நேர்களே? அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: மலைச்சாரில் உலவி வந்த அந்த குயிலின் குரல்களோடு வரம்பந்தது நாம் கேட்ட சித்தந்த பாடல் ஒரு குடும்பத்தின் கதை. திரைப்படத்தில் இருந்த கே ஜே யேசுதாஸ், பி எஸ் சசிரேகா பாடியிருந்தார்கள். குயில் இனிமையான குரலோசையை கொண்டது. அதைத்தான் அழகாக கவிஞர்கள் தங்கள் கற்பனை வளத்தினால் இனிமையான பாடல்களை இயற்றி நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். குயில் என்பது குக்குலிடே பறவைகளின் ஒரு குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. அழகான அந்த குயிலின் அந்த அதற்கு சூட்டும் பெயர்கள் எத்தனை எத்தனை, கவிஞர்களின் கற்பனையில் நாம் கேட்டு ரசிக்கும் பாடல்கள் தான் எத்தனை எத்தனை, அப்படித்தான் மலரவிருக்கிறது இன்று உலாவர இருக்கும் பாடல்கள். அடுத்த பாடல் தான் என்ன கேட்போம் நேர்களை. அதற்கு முன்னதாக
1: நேர்களை, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

சின்ன குயில்களின் கூட்டத்தோடு இனிமையான குரலை கொண்ட அந்த வண்ணக்குயில் நமக்காக அந்த பாடலை அள்ளிக்கொண்டு வர கேட்ட ரசித்தோம் நேயர்களே. பூவே பூ சூடவா திரைப்படத்திலிருந்த சித்ரா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். உலவர் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். சரி, நேர்கள் பதிவுகளும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து வாழ்த்துக்களை சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. சோலை குயிலி பாடலை இனிமை நன்றிகள் பல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் கருப்பண்ணன் ரங்கசுவாமி அவரும் பழபதவர்தனி நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து இவங்கள்லாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் குயில்களை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம் நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சாந்தி ரமேஷ், அடுத்து கருப்பண்ணன் ரங்கசுவாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐநவரம் இவர் வந்து குயில் பாடல்கள் தேர்வு மிக மிக அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருணாநிதி

ஈரவநல்லூர்லேருந்து மாலை மதியம் வணக்கம் அனைத்து வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க ரங்கராஜன். தித்திக்குமினிய மதியம் வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் பறவைகள் பாடல்கள் அனைத்தும் அருமை அசத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைத்தியநாதன், பன்னீர்செல்வம் இவங்களாம் கூட குயிலோசை பாடல்கள், குளிர்தண்டலாய் இதமழைக்கிறது அப்படின்னு செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம், அப்புறம் வைத்தியநாதன் இவரும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆண்டி மேடம் பத்மா நீலமங்கள், ராஜு நல்லான், பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து அவங்களும், செல்வராஜ் புது சுப்பலாபுரத்திலிருந்து, சரவணார் ராமலிங்கம், அடுத்து மேலப்பேடு தயாளன், மாதவரம் வீரராகவன் இவங்கெல்லாம் மனதில் கவிப்பாடும் குயிலோசை, மதிய வேளை மற்றும் எழிலோசை மனதில் பணிந்த இனிய குரலோசை, கவி குயில் கானம் ஏழிசை, சோலை குயில் பாடியது செழிப்போசை, நீலக்குயில் இசைத்தது இன்னிசை, எங்கள் ஸ்டைலில் குயில் கூவியது எல்லோருக்கும் மகிழ்ச்சி சொன்னது,

ராஜு நல்லான், பழனி கவிதா, பாப்பாரப்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து, அவங்களும் செல்வராஜ் புது சுப்பலாபுரத்திலிருந்து, சரவணார் ராமலிங்கம், அடுத்து மேலப்பேடு தயாளன், மாதவரம் வீரராகவன், இவங்கெல்லாம் மனதில் கவிப்பாடும் குயிலோசை, மதிய வேளை மற்றும் எழிலோசை, மனதில் பணிந்த இனிய குரலோசை, கவி குயில் கானம் ஏழிசை, சோலை குயில் பாடியது செழிப்போசை, நீலக்குயில் இசைத்தது இன்னிசை, எங்கள் ஸ்டைலில் குயில் கூவியது எல்லோருக்கும் மகிழ்ச்சி சொன்னது நன்றி அப்படின்னு மாதவரம் வீரராகவன் பதிவு பண்ணியிருக்காங்க. இது இதை நிறைய நேரங்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து யார் யார் பதிவு பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன, இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

அழகான வண்ணக்குயிரது தன் எண்ணச் சிறகுகளை கொண்டு இங்கே வலம் வர. இனியதொரு பாடலை இவ்வேளையில் கேட்டு ரசித்தோம் நேயர்களே. மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. நேரம் 2:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இவ்வேளையில் வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். குயில் அழகாக பாடும் பறவை. ஆனால் மற்ற பறவைகளைப் போல இந்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதாம். அது இனப்பெருக்கம் செய்ய வேண்டிய நேரங்களில் பெரும்பாலும் ஒரு காகத்தின் கூட்டினை தேடிச் சென்று அக்கூட்டில் இருந்த ஆண் குயில் ஒரு முட்டையினை திருடிச் செல்லுமாம். காகம் ஆண் பறவையினை துரத்திச் செல்லும்போது பெண் குயில் காகத்தின் கூட்டில் தன் முட்டையினை இட்டுவிடும். இப்படித்தான் அது தன் குஞ்சினை அழகாக பாதுகாக்குமாம். அப்படி காகத்தின் கூட்டில் தன் முட்டையினை இட்டுவிடும். சில சமயம் காகத்தின் கூடு கிடைக்காதபோது சிறு பறவைகளின் கூடு கிடைத்தாலும் அதிலும் கூட முட்டையிட்டு விடுவோம். இதை அறியாத காகம் குயிலின் முட்டையும் சேர்த்து அடைக்காத்து பின் குஞ்சுகளை வெளிவந்ததும் குயிலின் குஞ்சுக்கும் சேர்த்து இறை கொடுக்குமாம். அதுதான் காகத்தின் தன்மை இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு அந்த பறவைகள், எவ்வளோ ஒரு பாசத்தோடு இணையும் பறவைகள் இதெல்லாம் இல்லையா? இதைத்தான் ரொம்ப அழகாக சொல்லி சென்றது. பாடல்களை கேட்கும் பொழுது ஒவ்வொரு அந்த குயிலின் பெயரில் வரும் பாடல்கள் கவிஞர்களின் கற்பனை திறன்தான் என்று சொல்ல வேண்டும். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

நம் சிந்தையெல்லாம் மயக்கச் செய்து வைத்து சென்ற அந்த பாடல் கிருஷ்ணராஜ் சித்ரா பாடியது வாய்மையே வெல்லும். இந்த திரைப்படத்திற்காக மனம் வர கேட்ட ரசித்தோம் நேர்களே. இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க கலீல் அகமத். இவங்க பொன்னேரியிலிருந்து அடையாளம் பட்ட ஆசிர்வாதம், முகமது மியான், அப்புறம் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, மேடம் அவர் எங்கள் ஸ்டைல் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீராவங்கராமன், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இவங்க மேற்கு மாம்பலத்திலிருந்து, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து எங்கள் செயல் குயில் கானங்கள் செவிகளுக்கு இனிமேன் கொடுத்துருக்காங்க. கேவிஜி கொடமாட்டப்பட்டி ஜெயசீலன், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் குயில் பாடல்கள் குயிலின் குரல் போல் இனிமையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு வாழ்த்துக்களம்மான்னு கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணராஜ் மேக்கலா அவங்கள எங்கள் செயல் பாடல் அன்மித்தும் அருமை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தஞ்சாவூரிலிருந்து கிருஷ்ணராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மேட்டுப்பட்டி கண்ணன், இவங்களும் வந்து பிற்பகல் நிகழ்ச்சிக்காக வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. பர்வதவர்தனையும் அருமையான பாடல் மௌனராகம் படத்தில் ஓடத்தில் சின்ன சின்ன வண்ணக்குயில் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் எம்ஜி செல்வகுமார், எங்கள் சை நிகழ்ச்சி இலங்கையில் இளம் குயில் மலைச்சாரல் இளம் குயில் அருமையான பாடல்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சங்கர் சேந்தமங்கலத்திலிருந்து அவர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இளைஞர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் தான் என்ன இதோ

0: நேர்களை நாம் கேட்டது புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். குயில்களின் பெயர்களோடு வரம் வந்த பாடல்கள் கவிஞர்களின் கற்பனையில் இனியதொரு கவிதை நயத்திலும் கேட்டு ரசித்தோம். இவ்வேளையில் இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: நேரம் 2:55. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இணையதளம் வாயிலாக அனைவருக்கும் இலவச

0: சமாக படிக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு சேவைதான் ஸ்வயம். இதில் முற்றிலும் இலவசமான ஆன்லைன் பாடங்கள் உள்ளன. படிக்கும் மாணவர்கள் மட்டுமல்லாது படிக்க வேண்டும் என நாட்டமுள்ள எவர் வேண்டுமானாலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக பயிலலாம். கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்கள் அன்றாட பாடத்திட்டங்களை படிக்கும் போதே கூடுதலாக இந்த ஸ்வயம் இணையத்தின் வாயிலாக பிற பாடங்களையும் தேர்வு செய்து படிக்கலாம். தங்களுக்கு விருப்பமான துறை குறித்த பாடத்திட்டங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இணையதள வாயிலாக பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இலவசமாக வழங்கியுள்ளது. இதில் திறன் மேம்பாடு அடைய விரும்புவோருக்கு ஏற்ற வகையிலும் பல்வேறு பாடத்திட்டங்கள் வகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இதனை கடந்த 2017 மத்திய அரசு அறிமுகம் செய்தது. மனிதவள அமைச்சகத்தின் கூடவே கல்வி அமைச்சகமும் AICTE எனப்படும் அனைத்திந்திய தொழில்நுட்ப கவுன்சிலும் இணைந்து இந்த ஸ்வயம் இணையதள சேவையை மேம்படுத்தி பலரும் பயன்பெறும் வகையில் வழங்கி வருகின்றனர். தற்போதைய வடிவமைப்பின்படி ஸ்வயம் இணையதளத்தில் 2000 பாடத்திட்டங்களை ஒருசேர வழங்க வசதி உள்ளது. ஆகையால் இதனை MOOC மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ், அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய இணையவழி திறந்தநிலை கற்றல் தளம் என்கின்றனர். 9ஆம் வகுப்பிலிருந்து முதுநிலை பட்டப்படிப்பு வரை தேவையான அனைத்து பாடத்திட்டங்களும் இங்கே கிடைக்கின்றன. IIT, IIM, IISER போன்ற பெருமதிப்புமிக்க கல்வி நிறுவனங்களின் 1000-க்கும் அதிகமான ஆசிரியர்களால் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதுவரை 200-க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த இணையதள சேவை வழங்க மத்திய அரசுடன் கைகோர்த்துள்ளன. 12,00,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த சேவையை பெற்று பயனடைந்து வருகின்றனர். 900,000 மாணவர்கள் தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்து 500,000 மாணவர்கள் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். ஸ்வயம் என்றால் சுயமாக என்று பொருள். ஆங்கிலத்தில் அதன் விரிவாக்கமாக ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் என்கின்றனர். அதாவது இளைஞர்களுக்கான செயல்பாட்டு கற்றலை வழங்கும் இணையதளம். இந்த தளத்தில் பல்வேறு வகைகளில் கற்பித்தல் நிகழ்த்தப்படுகிறது. இணையவழி பயிற்சி, இணையவழி பாடத்தகவல்கள், கலந்துரையாட குழுக்கள் மற்றும் சுயமதிப்பீடு என்ற 4 முறைகளில் இந்த சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு புரியும் வகையில் ஒவ்வொரு பாடத்திட்டமும் எளிமையாக வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதனை போக்கிக் கொள்ளும் விதமாக பிற மாணவர்களுடன் கலந்துரையாடலாம். ஆசிரியர்களிடம் மின்னஞ்சல் வாயிலாக கேள்விகள் கேட்டு பயன்பெறலாம். இந்த வகுப்புகளில் கற்றுத்தரப்படும் விவரங்கள் ஈ புத்தகம் வடிவிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சுய தேர்வு செய்து கொள்ளும் வகையில் கேள்வித்தாள்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் வகுப்பீடு மேற்கொண்டு தான் சான்றிதழ் பெற தகுதியை எட்டிவிட்டோமா என பரிசோதித்துக் கொள்ளலாம். இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அனைத்து பாடத்திட்டங்களுக்கும் மத்திய அரசின் அங்கீகாரம் உண்டு. இந்தியா முழுவதும் இந்த பாடங்களும் சான்றிதழ்களும் செல்லுபடியாகும். ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் மதிப்பெண் கிரெடிட்கள் வழங்கப்படுகின்றன. அந்த பாடத்திட்டத்திற்கான விதிமுறைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் கல்வி தேவைகள் எதுவாகினும் அவர்கள் கூடுதலாக கற்று பயன்பெற வேண்டும் என்பதிலும், அதுவும் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிலும் பாடங்கள் கூடவே பிற திறன் வளர்க்கும் பயிற்சிகள் இது போன்ற இணையவழி சேவைகள் மூலமாக கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என இது போன்ற கல்வி சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் இதை பற்றிய தகவல்கள் கேட்டு ரசித்தோம் நீர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கும் நேர்களை இப்பொழுது கேட்கலாம்.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வானலைகளில் தவழ்ந்து வரும் இனிமையான கானங்கள் தேன் அலைகளாக நம் செவிகளோரும் சுவை சேர்க்க பலம் வர இருக்கிறது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

அவளின் அழகான அன்பு கனவுகளை அள்ளி வீசிச்சென்றது நாம் கேட்ட சித்தந்த பாடல். அத்த மகரத்தின் அமை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க அந்த பாடலை. ஒரு அவரை நாம் கேட்ட சுத்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

என்ன நேயர்களே, மல்லிகை மனத்தை அள்ளிக்கொண்டு வந்தது நாம் கேட்ட சித்தந்த பாடல். இனிமை இதோ இதோ திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்தர் பி சுசீலா பாடியது நாம் கேட்ட சித்தந்த பாடல். உலாவர நாம் கேட்ட ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை. எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை, எஃப்எம் 101.6 வேலூர் பண்பலை, எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் பண்பலை, எஃப்எம் 100.1 இதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

அழகான நினைவுகளை பல வண்ணங்களாக எடுத்து சொல்லி சென்ற அந்த பாடல் என்ன அசை மச்சான் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. நேரம் 3:16:40. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறீர்களே. அடுத்து மந்தைவெடி விநாயகம் அவரும் ரிடில்ஸ், ஹயாத் பாஷா, ராஜீவ் நல்லன், வரங்கைமன் துரை, பாக்யராஜ், இவர் வந்து கத்தரிபுரத்திலிருந்து வேதாரண்யம் மட்டத்திலிருந்து, மீரா வெங்கட்ராமன் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, அடுத்து வந்து பழனி கவிதா பாப்பாரம்பட்டியிலிருந்து, பிரசவாக்கம் சௌந்தரராஜன், மீளப்பெடுதாயலன் கலீல் அகமத் புன்னேரியிலிருந்து, செல்வராஜ் அவரும் புதுசுப்புலாபுரத்திலிருந்து, மாதவரம் வீரராகவன், காஞ்சனா கே விஜய் கொடமாண்டப்பட்டி, கொங்கொடுங்கையூர் குருசாமி முனியாண்டி, கிருஷ்ணராஜ் மேக்கலா அவங்களும் தஞ்சாவூர்லேருந்து, மேட்டுப்பட்டி கண்ணன், பர்வதவர்தினி, அடுத்து செல்வகுமார் எம்ஜி செல்வகுமார் அவரும், அடுத்து ஏழுக்கிணர் தேவா, பர்வதவர்தினி, பொன்னியம்மேடு, வண்ணகணேசன் இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்களும் வரவேற்பையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரும் பாடல் இதோ.

0: இளைஞர்களே, மனதை அள்ளிக்கொண்டு சென்றது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் இல்லையா? எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் அது. உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டு ரசித்தோம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நேர்களை நாம் கேட்ட சுத்துக்கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல்

எதிர்பார்த்து காத்திருந்து வரவை கண்டதும் அந்த இனிமை இங்கு கவிதையாக மலர்ந்து பாடலாக உருவெடுத்து இவ்வேளையில் வரம்பற கேட்ட சித்தோம் நேர்கடி. உன்னுடன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி பாடிய பாடல் அது. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்கிறோம். நேரம் 3:31 நிமிடம் 10 நொடி.

தங்களது எண்ண கனவுகளை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி அழகாய் பகிர்ந்து கொள்ள இதேதொரு பாடலை இவ்வேளையில் கேட்ட சித்தமையர்களே, சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நினைத்தேன் வந்தான்.

பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நினைத்தேன் வந்தாய். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 103.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல்

என்றென்றும் நீங்காத நினைவுகளாய் இனிமையான நினைவுகள் தன்னுள் வலம் பெற இனிதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்ட ரசித்தோம் நேர்களே. காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடலது. நேர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டுமே. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள்.

அழகிய ஓவியம் ஒன்று உயிர் பெற்று ஒரு மாறி தன்னெதிரே வந்ததோ என்று இந்த கவிஞனுக்கு ஐயம் தோன்ற, அதனால் பிறந்ததோ இந்த பாடல் என்று என்ன தோன்றுகிறது அல்லவா? ஆம் நேர்களே, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் ரோஜா மலரே. இந்த திரைப்படத்திற்காக பலம் பெற கேட்டோம்.

தாங்கள் வாழும் கற்பனை தேரில் அழகான கனவுகள் இனிதாய் அரங்கேற இதவாய் வலம் வந்தது. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் மனு சுஜாதா பாடியது. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் கொண்டாட்டம் இந்த திரைப்படத்திற்காக. வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களே.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: தன்னுள் எழுந்து வந்த என்ன அலைகளை பல வண்ணங்களாய் தூது அனுப்பி மகிழ இனியதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம். நேர்களை கேட்ட பாடல் உல்லாசம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது. இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இவ்வேளையில் நாம் கேட்ட சிக்கலாம்,
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்,
1: ஆம்னேர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் வழக்கம் போல பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி

இடம்பெற இருக்கிறது. கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இனிமையான பாடல்களோடு இதமாய் இவ்வேளையில் வலம் பெற நாம் கேட்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக கொண்டு 2952 08 2838 மீண்டும் எங்கள் 2838 2838 9871 இந்த எண்களில் வாங்க உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. சரி, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்ன கேட்போம். பாடல்களை முழுவதுமாக கவனியுங்கள், அதிலிருந்தால் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது.

0: நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், எஸ் பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். என்ன நேர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? சரி, வாங்க பாடலுக்கான கேள்வி இதோ. அதற்கு முன்னதாக நேர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பறையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். நிகழ்ச்சிக்கு வர இருக்கும் முதல் நேயர், வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம். யாருங்க, எங்கிருந்துங்க? பெரும்பாக்கம் வனஜா. எப்போ வந்தீங்கம்மா? நேத்து வந்தவங்க நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும், சரிங்களா? நன்றி, வணக்கம் வாங்க. யாருங்க அடுத்து? ஹலோ,
1: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன் சார், எப்போ வந்தீங்க? மன்னவனின் பெயர் என்ன?
2: கங்கை கொண்ட சோழனின் கனவில் வந்த தேவியே.
0: கங்கை கொண்ட சோழனா?
1: ஆமாங்க. பொங்கல்ல 80ல வெளிவந்தது.
0: நன்றி, வணக்கம். ஹலோ,
3: வணக்கம்.
0: யாருங்க, எங்க இருந்தீங்க?
3: கும்பகோணம், கும்பகோணத்திலிருந்து தேவனஞ்சேரி இணைபிரியால் வட்டங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன்.
0: பெயர் சொல்லுங்க.
3: ராஜேந்திரன்.
0: எப்போ வந்தீங்க?
3: நாங்க இப்ப முதல் முதலா இதான் லைன் கிடைக்கும்.
0: முதல் நேயரா? வரவேற்புடன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் சொன்னது சரியான விடையா?
3: சரியான விடைதான்.
0: சரியான விடை, சரி. அப்போ நன்றி, வாழ்த்துக்கள் இருவருக்கும், நன்றி. கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிறது சரியான விடை. நேர்களாக ரொம்ப ஆர்வத்தோடு பாடலை கேட்டு அழகாக பதில் சொல்லிட்டே வராங்க. தொடர்ந்து இணைந்திருங்க நேர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரும் பாடல்

0: இளைஞர்களே, ஒரு இனிமையான பாடல் இவ்வேளையில் பலம் வர கேட்டு ரசித்தோம் இல்லையா? தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? வாங்க, வணக்கம், வாங்க. ஹலோ, வணக்கம், வணக்கம், வாங்க. யாருங்க? அதாவது கால் பண்ணால் காலை எடுக்கணும், இல்லை மற்றவர்கள் நேயர்களுக்காவது வழிவிடணும், அதுதான் சொல்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்க, எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும், அதை தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருக்கோம். சரி, அடுத்து வரை இருக்கும் நேயர், வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சாவியாச்சேரி கமாலுதீன்.
0: திருவாரூர் மாவட்டம். சார், எப்போ வந்தீங்க சார்? செண்டாக மலர்ந்து வந்த மலரின் பெயர் என்ன? யோசிங்க, அடுத்த நேரத்தை பண்ணி. வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ.
2: முல்லை. முல்லை மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: சைதப்பட்டினம் ஆனந்த மேடம்.
0: நேத்து வந்தீங்க இல்லையா?
2: ரெண்டு நாள் ஆகுது மேடம் வந்து.
0: ரெண்டு நாள்
2: ஆச்சு.
0: அப்படியா, சரி. முல்லை செண்டு அப்படிங்கிறது சரியான விடை. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. முல்லை செண்டு அப்படிங்கிறது சரியான விடை. நேருக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், ஒரு ஒரு நாள் விட்டு வாங்க, எல்லா நேர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும், சரிங்களா? நேரம் 4:15.
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலர்ந்து வர இருக்கும் பாடல்

0: நேர்களே, நாம் கேட்ட ரசித்த அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது பொண்ணுக்கு தங்க மனசு. இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்ட ரசித்தோம் நேர்களே. அடுத்து வர இருக்கும் நேயர் யார், எங்கிருந்து வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். யாருங்க?
1: மன்னார்குடியிலிருந்து ஜெயந்தி.
0: மன்னார்குடியிலிருந்து ஜெயந்தி, சொல்லுங்க ஜெயந்தி, பாடலை கேட்டிங்களா?
1: சரியா
0: கேட்கலையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் வரவேற்புடன். வணக்கம், வாங்க, யாருங்க?
2: இனிய மாலை வணக்கம் சகோதரி.
0: யாருங்க
2: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது? ராஜேந்திரன், மணக்குடி சகோதரி.
0: ராஜேந்திரன், சரி சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாடலில் மங்கள பொருள் ஒன்று வரம் வந்தது, அது என்ன?
2: மங்கள பொருள் மஞ்சள்.
0: இல்லை இல்லை. நன்றி, வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்க, எங்கிருந்துங்க?
3: நான் திருப்பாச்சூர்லேருந்து எட்டியபுரம் சேவை. நல்லா இருக்கீங்களா?
0: திருப்பாச்சூர்லேருந்து எப்போ வந்தீங்க சார்?
3: நான் முந்தா நடந்த மணியத்தெல்லாம் வரல.
0: சரி சொல்லுங்க, இந்த மங்கள பொருளில் ஒரு பொருள் இந்த பாடலில் இடம்பெற்றது. இல்லை இல்லை இல்லை இல்லை. நன்றி, வணக்கம், வாங்க, யாருங்க?
3: ஹலோ,
0: வணக்கம், வாங்க, யாருங்க?
3: மேடம், கும்பகோணத்துலேருந்து சங்கர் பேசுகிறேன். கூத்தல் வந்து சங்கர்.
0: சங்கர் சார், சொல்லுங்க.
3: சந்தனம் மேடம்.
0: நம்மளாக ஒன்றுனா சொல்லக்கூடாது, பாடலை கேட்டீங்க இல்லையா? சரி, தேங்க்யூ. வணக்கம், வாங்க, யாருங்க? சீக்கிரம் சொல்லுங்க.
4: அம்பத்தூர்லேருந்து தேவராஜ் பேசுகிறேன். நான் இப்போ ஒரு வாரமாக வரல மேடம்.
0: சரிங்க மேடம், சரிங்க சார், சொல்லுங்க சார்.
4: இது வந்து பன்னீரில் ஆடும்
0: அருமை. அருமை அருமை சார், அருமை. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். பன்னீர் அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து இணைந்திருங்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரும் பாடல் தான் என்ன இது? உங்களுக்கான அடுத்த பாடல்

0: சத்தியம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நேர்களே. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு நாளை விடுத்து அடுத்த நாள் வரவும் அது போன்று வந்தால்தான் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். சரிங்களா? வணக்கம், வாங்க. யாருங்க, எங்கிருந்துங்க?
1: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க?
1: ராயப்பேட்டையிலிருந்து ரமேஷ் பாபு.
0: ராயப்பேட்டையிலிருந்து ரமேஷ் பாபு சார், சொல்லுங்க, பாடலை கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டேன் மேடம்.
0: சரி, இந்த பாடலில் மலர்ந்து வந்த மலரின் பெயர் என்ன?
1: மல்லிகை.
0: மல்லிகை அப்படிங்கிறது சரியான விளையா?
1: ஆ, சரியான.
0: சரி, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க?
2: ஹலோ, வணக்கம்.
0: யாருங்க?
2: ஆர்னி ராஜா டைலர் மேடம்.
0: சொல்லுங்க, இந்த அவங்க பதில் சரியானதா? புது நேயரா? வரவேற்புடன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சொல்லுங்க, அவங்க சொன்ன பதில் கரெக்டா?
2: என்ன மேடம் சொன்னாங்க? நான் இப்ப
0: இந்த பாடலில் வலம் வந்த மலரின் பெயர் என்னன்னு கேட்டிருந்தேன்.
2: மலரின் பெயருங்களா? அவர் சொன்னது கரெக்டா தான் மேடம்.
0: அவர் சொன்னது கரெக்டா? என்ன மலர்?
2: ஹலோ,
0: வணக்கம், வாங்க. யாருங்க? சரி, ஃபோன் கால் வந்து கையில் வச்சுட்டு அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. மற்ற நேயர்களுக்கும்

0: நேர்களை நாம் கேட்டது அசீர் வரிசை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரி, பாடலிருந்து என்ன கேள்வி அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: என்னடே, பாடலிருந்து என்ன கேள்வி மலரவிருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? வாங்க, வணக்கம். வணக்கம், வாங்க. யாருங்க?
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
2: மாணிக்கம் கே கே நகர் மேடம்.
0: மாணிக்கம் கே கே நகர்ல இருந்து சொல்லுங்க சார், பாடல கேட்டீங்களா? இந்த பாடலில் வலம் வந்த நதியின் பெயர் என்ன?
2: கங்கா நதி மேடம்.
0: கங்கா நதி.
2: ஆமா மேடம்.
0: சரி, அடுத்த நேர கிட்ட தெரிஞ்சுக்கோம். வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ
3: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க?
3: சந்திரகலா.

0: சந்திரகலாவதி
1: மதுரை. மதுரை சந்திரகலாவதி, சொல்லுங்க. அவர் சொன்ன விடை சரியா?
0: ஆமா, கங்கை.
1: கங்கை சரியான விடை. நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி,
0: நன்றி.
1: என்ன நேர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் அழகான பாடல்களை நாங்கள் கொடுக்க, பதில்களை நீங்கள் தொடுக்க, அழகாய் இனிமையாய் இவ்வேளையில் வலம் வர கேட்டு சுத்த கொண்டிருக்கிறோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து மலரவிருக்கும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: சினிமா பைத்தியம் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திலிருந்து பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி, அந்த கேள்விகளுக்கு அழகான பதில்களை நீங்களும் சொல்லிட்டுருக்கீங்க, நாங்களும் கேட்டுட்ருக்கோம். சரி, பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? இதோ இந்த பாடலுக்கான கேள்வி. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: மேடவாக்கத்துலேருந்து சித்ரா மேம். லைனே கிடைக்கல மேம், ஒரு மாதம்
0: ஒரு மாதம் ஆச்சுங்களா? சரி சரி, சொல்லுங்க. இந்த பாடலை கேட்டிங்களா? இந்த பாடலில் வரும் வந்த இரண்டு மங்கள பொருட்கள் என்னென்ன?
1: இரண்டு
0: மங்கள பொருட்கள்.
1: இரண்டு மங்கள பொருட்கள்.
0: யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுப்போமா? நன்றி. யோசிங்க யோசிங்க. வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, கும்பகோணம் மீனாட்சி. சொல்லுங்க மீனாட்சி மேடம்.
2: மஞ்சள் குங்குமம்.
0: மஞ்சள்.

0: குங்குமம்
1: இல்லையே, இன்னொன்று மாற்றி சொல்கிறீங்களே.
0: சந்தனம்
1: நம்மளா இஷ்டத்துக்கு
0: சொல்லக்கூடாது.
1: சரி சரி, நன்றி. மஞ்சள்ங்க சரியான விடை. இன்னொரு பொருள் அடுத்த நேரம் சொல்கிறாங்களான்னு கேட்குறேன். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க யாருங்க?
2: ஹலோ ஹலோ,
1: உங்க பேரு சொல்லுங்க.
2: நிசாந்தன், முடியண்டான் நிசாந்தன், நிசாந்தன் மேடம்.
1: உடையார் பாளையம் நிசாந்தனா?
2: முடிகண்டான், முடிகண்டான் திருவாரூர் மாவட்டம் முடிகண்டான்.
1: ம், முடிகண்டான். ஆ, நிசாந்தனா? நிசாந்தன்.
2: ஆமா மேடம், நிசாந்தன்.
1: ஆ, சொல்லுங்க. பாடலை கேட்டிங்களா?
2: இல்லை, ரொம்ப பழைய பாடலாக இருக்கு மேடம், பேசணும் தான் இருக்கேன், புதுநேரு.
1: சரி சரி, நன்றி. வரவேற்பன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கமாங்க, யாருங்க?
3: ஹலோ,
1: யாருங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.

0: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.
1: கோபால் சார் கேட்டிங்களா?
0: மஞ்சள் வருதுமா?
1: ஆ சரி.
0: இன்னொன்று வந்து சந்தனம்.
1: சந்தனம் இல்லையே, நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யாருங்க?
2: பிரகாஷ் புரசை வாக்கம்.
1: புரசை வாக்கம் பிரகாஷ். ஆ சொல்லுங்க.
2: ஒன்று சந்தனம் வருது மேடம்.
1: சரிங்க.
2: ரெண்டாவது
1: சந்தனம் வரலையே.
2: மஞ்சள், மஞ்சள். அப்புறமா வந்து
1: யோசிங்க, யோசிங்க, யோசிங்க. அதாவது மஞ்சள் கண்ணாடி, கண்ணாடி மங்கள பொருட்கள் ஒன்று தான் இல்லையா? மஞ்சள் கண்ணாடி அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து இணைந்த நிகழ்ச்சிகளை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேர்களில் நாம் கேட்டது மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பாடலிலிருந்து கேள்வி பிறக்க பதில்களை நீங்கள் கொடுக்க இனிமையான பாடல்களோடு வரம் வர கேட்டு சொத்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்து வர இருக்கும் நேயர் யார், இங்கிருந்து வணக்கம் வாங்க யாருங்க? வணக்கம் வணக்கம் வாங்க யாருங்க? வணக்கம் வணக்கம் வாங்க.
1: வணக்கம் மேடம், எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன் மேடம். நான் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது மேடம்.
0: எர்ணாவூர் மாலா. சரி, உங்களுக்கான கேள்வியை சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: இந்த பாடலில் இடம்பெற்ற மாதத்தின் பெயர் என்ன?
1: தை மாதம் மேடம்.

0: தை மாதம் அப்படிங்கிற சரியான விடையா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ.
1: நன்றிங்க
0: நன்றி
1: மேடம்.
0: நன்றி. வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம், வணக்கம் வாங்க, யாருங்க யாருங்க, எங்க இருந்து?
2: திருச்சி மாவட்டம், திருச்சி மாவட்டம் முத்தரை தாலுக்காமா.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: தேவானந்த் நேஷனல் கிராமத்துல இருந்து மனோகரன் பேசுறேன், நெசவாளர் காலனியில இருந்து.
0: மனோகரன் சொல்லுங்க சார், அவங்க சொன்னது சரியான விலையா?
2: சரியான விலை, சரியான விலை,
0: சரியான விலை. நன்றி, வாழ்த்துக்களை வரவேற்கும்.
2: முத்துராமன் அடி செஞ்ச படம் இது.
0: நன்றி நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்களை வரவேற்கும்.
2: ஓகே ஓகே மேடம்.
0: ஒவ்வொருவரும் ரொம்ப அழகா பாடலை கேட்டுட்டு அழகான கேள்விகளுக்கு இனிமையான பதில்களை சொல்லிகிட்டே வராங்க, நாமளும் கேட்டுகிட்டே இருக்கோம். உலவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களை. என்றும் புதுமை படைக்கும் நமது வித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். இன்னைக்கு கூட நிறைய புதிய நேயர்கள் வந்திருந்தாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால தான் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லையா? அதனால தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தீங்கன்னா எல்லா நேயர்களும் பங்கு பெறுவாங்க, சரிங்களா? சரி, அடுத்த பாடல் தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறவர்களே, அடுத்து மலரவிருக்கும் பாடல்

0: நேரம் 4:50. 10 நொடி. கேட்ட பாடல் ஒளிமயமான எதிர்காலம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க. சரி வாங்க, அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். வாங்க.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க எங்கிருந்துங்க?
1: பானு பேசுறேன் மேடம், ஆவடியிலிருந்து.
0: பானு, ஆவடியிலிருந்து.
1: ஆமாங்க மேடம்.
0: சொல்லுங்க பானு மேடம், உங்களுக்கான கேள்வியை சொல்லட்டுமா? இந்த பாடலில் வலம் வந்த இரண்டு நதியின் பெயர் என்ன? இரண்டு நதி. யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். இல்லை, நன்றி. வணக்கம் வாங்க, யாருங்க?
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க எங்கிருந்துங்க? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி. வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, யாருங்க?
3: செல்வராணி. பொம்மல் செல்வராணி.
0: செல்வராணி, இன்னொரு நதி பெயர் சொல்லுங்க.
3: வைகை நதி.
0: ஆமா, இன்னொன்னு?
3: பொன்னி
0: நதி. சரியான விடை. நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, நன்றி. அதாவது அருமையா வந்த நேர்களா பாடலை கேட்டுட்டு பதில் சொல்லிட்டே வராங்க. அடுத்த பாடல்

0: நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேயர்களே, அடுத்து வரும் நேயர் யார்? வணக்கம், வாங்க, யாருங்க?
1: மாலை வணக்கம், மறைமலை நகர், தாமரைக்கண்ணி.
0: தாமரைக்கண்ணி மேடம்,
1: சந்தோஷம்.
0: தீபத்திற்கே பெருமை சேர்த்தது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு பொருளை கவிஞர் குறிப்பிட்டிருந்தார்.
1: தீபத்தினால் நெஞ்சை எரித்தார்.
0: தீபத்தின் ஜோதியில் இதை படித்தால் தீபத்திற்கே பெருமையாம். தீபத்தின் என்னங்க? திருக்குறள் அப்படிங்கிறது சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி
1: நன்றி மேம், நன்றி.
0: அருமையா டக்குன்னு வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த பாடல்

0: சுஜாதா திரைப்படத்திற்காக கல்யாணி மேனன் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்ட சித்த இந்த நிகழ்ச்சி
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் வித் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் அந்த மென்மையான மறுபடியான மாலை பொழுது. இது ஒரு பொன் மாலை பொழுது, நேரம் 5:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மறுபடியான மாலை வேளையில் பூந்தண்டல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜி ஆனந்தே. தான் அந்த நேரத்தில் வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூரம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1லையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இனி நம்ம என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னு கேட்டால், நிறையா பொருள் இப்போ நம்ம வாங்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஊருங்கள்லேயே கிராமங்கள் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது வாரத்துக்கு வந்து ஒரு வீட்டுக்கே 2-3 டெலிவரி பண்ணுற அளவுக்கு ஏகப்பட்ட பொருள் வாங்கிட்டுருக்கோம் பார்த்திங்களா. அப்படியே நம்ம பொருள் வந்து இப்போ நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்குகிறோம், ஆனால் அதை நம்ம பயன்படுத்துகிறோமா? அப்படி நீங்கள் உங்கள் வீடுகளில் இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினப்பா இந்த பொருளை, ஆனால் எங்கே அப்படி தான் நினைப்போம்ல. அப்படி நிறைய பொருள் வாங்குவோம்.

0: உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக நகைவெட்டியில் ஆரம்பிக்கலாம். ஒரு நகைவெட்டி வந்து எங்கனாச்சும் கடைக்கு போகும்போது டப்புன்னு வாங்கி போட்டுருவோம். ஆனால் அதில் என்னையா நகை வெட்டுறோமா அப்படின்னா அது ஒரு ஓரமாக ரொம்ப நாள் தூங்கும். அது சின்ன பொருளோ பெரிய பொருளோ. அப்படி வாஷிங் மிஷின் அப்படின்லாம் ஒன்று வாங்கிடுவோம். அந்த வாஷிங் மிஷினில் வந்து ஒரு வாஷிங் மிஷினை வாங்கிட்டு அந்த வாஷிங் மிஷின் ஒன்று செட் ஆகலை. இது என்ன, இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இல்லை, இது செமி ஆட்டோமேட்டிக் போல் இருக்குது. இது இன்னும் பாதி தான் வந்து துவைக்கிது, அப்புறம் காய வைக்கிறது நம்ம காய வைக்கிறது, அதுக்கு அதுக்கு எதுக்கு வாஷிங் மிஷின் அப்படின்ற மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செமி ஆட்டோமேட்டிக் வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தாலும் சும்மா தூங்கிட்டுருக்கோம். அது வருஷ கணக்கெல்லாம் பயன்படுத்திருக்க மாட்டோம். பைக்காக இருக்கலாம், நிறைய பொருட்கள் நம்ம இருக்குது பார்த்திங்களா, வாங்குகிறோம். நமக்கு சட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே போகிற நேரத்தில் வந்து இந்த ட்ரெஸ் லவ்வர்ஸ் அப்படின்ட்டு இருப்போம் பார்த்திங்களா, நமக்கு வந்து இந்த நேரத்தில் தேவையில்லை அந்த கலர் அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கி போடு அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுருவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாலு சட்டை தான் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அதே தான் துவைச்சி போட்டுட்ருப்போம். அப்படி நீங்கள் ஆசைப்பட்டு பொருள் வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த பொருளில் இதெல்லாம் எங்கப்பா நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் அதை பார்க்கும்போது நினைப்பீங்களே. அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த பொருளெல்லாம் பயன்படுத்துறது இல்லைப்பா, நான் எங்கள் வீட்டில் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது, பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், என்ன பண்ணுறது வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே. அப்படியாப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்றத இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின் இடம் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871-2838-9871 அப்படின் நம்பர் இருக்கும். இதில் ஏதாவது நீங்கள் கால் பண்ணி பேசலாம். லைன் பிஸியாக இருக்குன்னா நான் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி தமிழகம் 102.3 முகநூல் பக்கத்தில் போயிட்டு கூட நான் இன்றைக்கி டேட்டில் 24 செப்டம்பர் போஸ்ட் போட்டிருக்கேன் பூந்தென்றல். அங்கே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டில், எங்கள் வீட்டில் நிறையா பொருள் இருக்குப்பா, இந்த பொருள்லாம் எதுக்கு வாங்கினோம்னே தெரில, ஆனால் ரொம்ப நாளாக இது தூங்கிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொருள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். அப்படி எப்பயும் சொல்கிறதா நேர்களே, எப்போதும் புதுமை படைக்கும் விதமாக நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையிட்டும் சொல்லிட்டு முதல் காலர் யாருங்கிறது இணைகிறாங்க அப்படின்றத பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம் யாருங்கிறது பேசுறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், சைதாப்பேட்டை சூர்யா டெய்லர் சார்.
0: சைதாப்பேட்டை சூர்யா சார், சொல்லுங்க சூர்யா சார்.
1: 6500 ரூபாய்க்கு மிஷின் வாங்கி டெய்லர் மிஷின் சார், கால் அடிப்பட்டு 2500 ரூபாய்க்கு தூக்கி கொடுத்துட்டாங்க சார். எங்க வீட்டுல
0: கொடுத்துட்டாங்க, ஆனா உங்களுக்கு அது வந்து விருப்பம் இல்ல?
1: விருப்பம் இல்ல, தைக்கிறதுக்கு வீடு மாறினாட்டு அது அனாய வழி கொடுத்துட்டாங்க.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி. வித்தது ஓகே, பட் நம்ம வீட்டுல பயன்படாம இருக்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம், வித் பார் தமிழ்ஃபம் யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கலா.
1: நீங்க
0: பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ, குமோத்திலே பேசுறேங்க. குமோணம் ராமகுசலம்.
0: கும்பகோணம் ராமு. ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னா தான் கும்பகோணத்துக்கு இங்கிருந்து பேசினாலும் கேட்கும். ரேடியோ வால்யூமை மியூட்டில் வச்சுருங்க. சொல்லுங்க.
1: சரி சார்,
0: சொல்லுங்க சொல்லுங்க ராமு சார்.
1: பொருள் வந்து நான் பழைய இந்த காசுலாம் வச்சிருக்கேன் சார், பித்தளை காசு. அதே மாதிரி இந்த பழைய காலத்து பத்திரம் வச்சிருக்கேன்.
0: ஓகே சூப்பர் சார். நம்ம நீங்கள் என்ன பழைய பொருட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கல. பொதுவாக இது வந்து வாங்கி வச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் புழியறதுலாம் நிறையா மிஷின் வாங்குவாங்க பார்த்தீங்களா, கடையில் போகும்போது வாங்கும்போது சும்மா அதை வாங்கி வச்சுருவோம். என்றைக்கா பயன்படுத்திருப்போமா? கிடையவே கிடையாது. கடையில் போய் ஜூஸ் வாங்கி குடிச்சிடுறது தான். அது எண்ணத்தை போட்டு அரிஞ்சி சக்கரை போட்டு அதை வடிகட்டி ஏப்பா நினைக்கும் போதே கண் சுற்றுது, கண்ணு கட்டுது அப்படின்றமில்ல. உங்கள் வீடுகளில் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க ஆசையாக, ஆனால் அது வந்து பயன்பாட்டிலே இருக்காது. எங்கப்பா பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருட்கள் தான் என்ன, பழம் பொருட்கள் நிறையா வச்சுருப்பீங்க. நான் 100 வருஷமாக இதை வச்சுருக்கேன், 150 வருஷமாக வச்சுருக்கேன், அது வேறு, அது ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசிக்கலாம். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் வீடுகளில் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கிய பொருளை வந்து இன்றைக்கி பார்க்கும்போது என்னத்துக்கு இதை வாங்கணும்னே தெரில, வாங்கி 1-2 தாட்டி கூட யூஸ் பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்ன? வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம் வணக்கம். தயவு செய்து ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அப்பதான் நீங்க பேசுறது நான் பேசுறது எல்லாமே நல்லா கேட்கும். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: வேதாரண்யம் மட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்க?
0: நலம், சொல்லுங்க சிவகுமார் சார்.

0: நான் வந்து அடிக்கடி இந்த வாங்குறத பொருள் பாத்தீங்கன்னா, நம்ம ரேஷன் சேவிங் பண்றோம்ல, அதை அப்படியே செட்டு செட்டா வாங்கி வச்சிருப்போம். அதான் என்னைக்காவது ஒரு இதை எடுத்து சேவிங் பண்ண வேண்டியதுதான்.
1: மற்ற நேரத்தில் கடையில் போய் பண்ணிக்க வேண்டியதான்.
0: ஆமா, அதை வந்து நான் இதை விதமா கிடைச்சா வாங்கி வச்சுக்குவேன்.
1: வாங்கி வச்சுப்பீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் மித் பாரத் தமிழகம். ஹலோ
2: சார், வணக்கமும் வாழ்த்துக்களும் சார்.
1: வணக்கம்
2: சார். காசு புக்கு ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் சார். 2000
1: வாங்கினேன். நிறைய புக்கு வாங்குறீங்க, ஆனால் வந்து அது பயன்படுத்தல.
3: இப்படி
1: புழிலாம் அப்படி
3: புழியலான்ட்டு
1: வாங்குவோம்.
3: வீட்டுக்கு வந்து அது என்னத்த செஞ்சு பார்த்தாலும்
1: அது வராது, அதனால அது அப்படியே ஓரமா தான் இருக்கு.
3: கோலம் போடுறது இந்த தட்டு தட்டா வச்சு விற்கும் பொழுது நல்லா அழகா இருக்கு. பழைய காலத்துல ஒண்ணு இருக்கும், அந்த இரும்புல அந்த தகரத்துல இருக்கும், அதுல மாவை கொட்டி இப்படி இழுத்தம்னா அது ஈஸியா வரும். இந்த ரவுண்ட் ரவுண்டா இந்த தள்ளடம் மேல் இருக்கிறதுல வாங்குவோம். அத அந்த கடையில பார்க்கும் பொழுது ஆசையா, அதுவும் ஒண்ணு கூட வாங்க மாட்டான். வாங்கிட்டு வந்து ஒரு நாள் போட்டா அது பெரிய விஷயம்.
1: அது ஒரு கோலம் வந்துட்டாவே பெரிய விஷயம்.
3: இல்ல இல்ல, அது யூஸ் பண்ண மாட்டோம், அழகா வரும். அத அந்த பொறுமை கிடையாது.
1: சும்மா 4 புள்ளிய வச்சு ஒரு கோலத்தை போட்டு விடுவோம், அது என்னத்துக்கு இதெல்லாம்.
3: அது
1: வணக்கம் தமிழகம்.
4: ஹலோ
1: வணக்கம்.
4: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: செந்தில் கண்ணன், கேரளம்.
1: சொல்லுங்க செந்தில் கண்ணன் சார.
4: இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று வைக்கணும் வாங்கணும் சார், 10 வருஷம்
1: முன்னாடி.
4: அதை எடுத்து வைக்கவே வைக்காம விட்டுட்டேன்.
1: அதை அடுப்புல
4: புகையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த கிளீன் பண்ற வாக்குவம் கிளீனர் ஒன்று வாங்கினேன்.
1: சரி,
4: அது வாங்கி செல்ஃபில் தூக்கி போட்டு அப்படியே
1: அப்படியே தான் கிடக்கு செல்ஃபில்.
4: அப்படியே இருக்கு.
1: இல்லை எதுக்கு வாங்கணும்
4: தெரியாம வாங்கிட்டோமேன்னு
1: சொல்லிட்டு அப்புறமே நினைச்சுக்கோங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. இந்த
4: மாதிரிதான்
1: நம்ம கேக்குறோம் பாத்தீங்களா? ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கி ஆசைப்பட்டு 1-2 தாட்டி கூட கிளீன் பண்ணல. அப்புறம் கோலம் போடுறது ஏகப்பட்டது. ஒரு டிசைன் நம்ம எப்படியும் கடைசியா போக போறது, ஒரு 4 புள்ளி வச்சு சிறுக்கு சிறுக்கு சிறுக்கு சிறுன்னு எழுத்து போட்டு அதுக்குள்ள அங்க பால் பொங்கிடும் அடுப்புல. இதை வச்சுட்டு அதுக்கு ஓடுறதுல எங்கத்த போடுறது கோலம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி தான் நம்ம கேட்குறோம். அது வாங்கியிருப்பீங்க ஆசைப்பட்டு, பயன்பாட்டுனே இருக்கும், ஆனால் நம்ம எடுத்துலாம் பயன்படுத்தப்பட்டோம். எதுக்குடா வாங்கணும் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி பொருட்கள் என்ன அப்படின்றத தொடர்ந்து பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி காட்டு மோட்டு பாட்டு வந்துட்டு கருப்பு படத்துலேருந்து சாய் அபயங்கார் மியூசிக்கில், சாய் அபயங்கார் கானா முத்து குரல்களை விஷ்ணு இடவன் வரிகளில் படர்ந்துட்டு கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பேசலாம் வித் பாரத் தமிழகம். மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம் 102.3.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:05 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: சரி வாணி ஓமை நீ செருவாணி அந்த மாதிரி. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பா கல்யாணம் ஒரு தாடி தான் பண்ண போகிற, அதுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு இருக்க, வாங்கி போடுப்பா ஒரு கோட் சூட்டு அப்படி சொல்லி சொன்னாங்க சார். ஒரு ஒரு நாள் தான் திருமணத்துக்கு போட்டேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கிறதாங்க சார். இந்த பட்டு புடவை, இந்த வேஷ்டி, இந்த கோட் சூட்டு இதெல்லாம் வாங்கி அன்னைக்கு மட்டும் தான் போடுவோம். அதுக்கப்புறம் அந்த கல்யாண ஆல்பத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள், வீடியோ கல்யாண ஆல்பம்லாம் ஒரு தாட்டி பார்த்துருப்போம், பாருங்கள் பாரு. அதுக்கப்புறம் வந்து மனசுக்குள்ளே எடுக்கணும்னு நினச்சாவே அது எதுக்குப்பா எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து திருமணத்திற்கு வாங்கின கோட் சூட்டு ஒரு 7 நாள் தான் சார் போட்டேன், அதுக்கப்புறம் இன்னே வரைக்கும் அதை அப்படியே பத்திரமாக தான் இருக்குது. பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் அது ஒரு காலம் அப்படின்ற ஃபீல் தான் வருது அப்படி சொல்லி கலீல் அகமது பொன்னேரிலேருந்து சொல்லியிருக்கிறாரு. ராஜீவ் நலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து இந்த டிவிலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதே விட்டாச்சு சார். அது 2002-2003 டிவி பார்க்குறதே விட்டுட்டோம். நிறைய வீடுகள் அப்படி தான், டிவி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, இந்த பக்கம் ஃபோன் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம், ஒரு பக்கம் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, அது மாட்டும் ஓடிட்டுருக்கோம்ல. ஸோ அப்படி வந்து இந்த டிவி பார்க்குறதே விட்டாச்சு, அதனால் டிவிலாம் ஒரு ஓரமாக இருக்குது, அது பயன்பாட்டிலே இல்லை அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம், கவி

0: சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேன். மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க சுந்தரமூர்த்தி சார்.
0: எனக்கு திருமணமாகி 45 வருடம் ஆகிறது.
1: சூப்பர் சார்.
0: பொருட்கள் அப்படியே வச்சிருக்கேன். நான் வந்து நானு அன்று பயன்படுத்தியது இன்று பயன்படுத்த முடியாதுன்னு போட்டு ஷோகேஸ் தனியா வச்சிருக்கேன்.
1: சொல்லுங்க.
0: அது வந்து என்னன்னா, ஒரு மூணு சேனல் சிஸ்டரு, ஒரு ரேடியோ வால்வ் ரேடியா, மூணு டேப் ரெக்கார்டர், கேசட் வந்து 45 கேசட், மொபைல் செல் 7, வாட்சஸ் 11, ஆறு மூளை பெற்றோடு இப்ப எல்லாமே போயிடுச்சு. வந்து அப்படியே வச்சிருக்கேன் நான் வந்து நானு. கடைசியா ரெண்டு மிக்சியும் ஒரு கிரைண்டர் மாதிரி கீழே வச்சிருக்கேன் வந்து நான். இதை பயன்படுத்த முடியாது, கடையில போறதுக்கு மனசு வரல எனக்கு. வந்து என்ன வர்றவங்க சொல்ல முடியாது, இல்ல இதெல்லாம் பயன்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஷோ கேஸாக மியூசியம் மட்டும் வச்சிருக்கேன் நான்.
1: நிறைய கோலம் போடுறது இன்னைக்கும் கோலம் போறதெல்லாம் இருக்குதான் செய்யுது, ஆனா பயன்பாட்டில் இல்லை. இன்னைக்கு பயன்படுத்தலாம், ஆனா நாங்க பயன்படுத்தாம வச்சிருக்கோம் அப்படின்ற பொருள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கிளாசிக்ஸ் எல்லாம் மெமரிஸுக்கு வந்து நமக்கு நிறைய பொருள் தேவை. அந்த காலத்துல நான் யூஸ் பண்ண மறப்பேனா அப்படின்னு நம்ம காட்டுவோம். இன்னைக்கு அதெல்லாம் எங்கயோ பால் பாயிண்ட் பாயிண்ட் வந்துருச்சு இல்ல. அப்படியே போட்ட பொருள் தாண்டி இன்னைக்கு வந்து அந்த பொருள்லாம் பயன்பாட்டில் இருந்தாலும் ஆசைப்பட்டு வாங்கிவிட்டோம், ஆனாலும் பயன்படுத்துறதில்ல. வேக்கம் கிளீனர் ஒரே ஒரு தாட்டி தான் ஆசைப்பட்டு அதில் மெனு அதில் இங்கிலீஷில் போட்டிருக்கு. முதலில் வேக்கம் கிளீனர் எடுக்கவும், ப்ளக்கை போடவும், சுவிட்சு போடவும், அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கு நம்ம கழுவி விட்டுறலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேட்டிருக்கோம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: மயிலாடுதுறை.
1: ராஜா மயிலாடுதுறை, சொல்லுங்க ராஜா.
2: சைக்கிள் சார்.
1: சைக்கிள் இப்போ வாங்கினீங்களா? வணக்கம்.
2: அப்போ வந்து பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு மூக்கு கண்ணாடி வாங்கினேன் சார், 25 ரூபா கொடுத்து. அது நானும் வாங்கல, ஃப்ரெண்டுங்க வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, அந்த மூக்கு கண்ணாடியை போட்டு போன பாருங்க. அந்த மூக்கு கண்ணாடி ஒன்னும் வச்சிருக்கேன் சார், அந்த கூலிங் கிளாஸ் கண்ணாடி.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: ஆமா, நன்றி சார. வாய்ப்பு.
1: வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் காதல் வச்சு இப்படி கேக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றீங்க.
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் மாமத் இக்பால். நல்லா பாய்க்கலாம்
1: சார். நல்லா இருக்கேன், சொல்லுங்க இக்பால் சார்.
4: நான் வந்து பென்ட்ரைவ் செட் வாங்கியிருக்கேன் சார். இப்ப தமிழ் பண்பலை வந்ததுல இருந்து பென்ட்ரைவ் போறதுக்கு வேலையே இல்லாம போயிருக்கு.
1: இப்ப நாங்க தான் உங்க பொருளை வீணாக்கிட்டோம்ன்றீங்க நீங்க.
4: 24/7.
1: ஓகே, ரொம்ப நன்றி. இங்கே பார்த்தீங்களா, கடைசியாக உங்களால் தானே நான் பென்ட்ரைவே யூஸ் பண்ணுறதுல லெவலுக்கு வந்துட்டாரு. தொடர்ந்து பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி பாட்டு தந்துட்டுருக்கு பைசன் காலமாடன் படத்துலேருந்து அறிவு வேடன் இவங்களுடைய குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய மியூசிக்கில் அறிவு வரிகள் கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: 5:25 ஆயிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கோம் பூந்தென்றல்ல. நீங்க உங்க வீடுகளில் இன்னைக்கு வரைக்கும் ஆசைப்பட்டு வாங்கி அது அப்படியேதான்ப்பா தூங்குது, அந்த பொருளை பயன்படுத்துறது இல்லை. அதை பார்க்கும்போதெல்லாம் என் மனசு, இதை எதுக்குடா இவ்வளோண்டு விலை கொடுத்து, இல்லை இவ்வளோ விலை கொடுத்து அப்படின்னு நீங்கள் துணைக்கால் கூட வாங்கி போட்டாலும் எதுக்குடா வாங்கணும் அப்படின்னு தோணக்கூடிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செங்கல்பட்டுலேருந்து சட்டை சார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டதுன்னா, இப்போ மனசில் சட்டைன்னு நினச்சேன்னா இந்த பக்கம் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ யூடியூப் பக்கம் போனோன்னா ஒரே ட்ரெஸ்ஸாக தான் வந்துட்டுருக்கு. அது எப்படி தான் என் மனசில் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியவே இல்லை. அப்படியே டிசைன் டிசைனாக சூப்பர் ஷர்ட்ஸ் காம்போ ஆஃபர் அப்படிலாம் போடுறாங்களா, படார்னு ஒரு ஆர்டரை போட்டு விட்டுறேன், பட்டுன்னு வீட்டுக்கு வந்துடுது. அதை போட்டு பார்த்தோன்னா ஒன்று ரொம்ப டைட்டாக இருக்குது, இல்லை ரொம்ப லூஸாக இருக்குது, அதுக்குள்ளே நான் இழைச்சிட்றேனா, இல்லை அதுக்குள்ளே நான் உடம்பு போட்டுடுறேனா அப்படின்லாம் தெரில. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை வாங்கி பீரோவில் வச்சுட்டு இதை எதுக்கு சும்மா ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லிகிட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நிறைய ட்ரெஸ் வாங்கி அந்த பொருள்லாம் அப்படியே தான் இருக்குது வீட்டில்னு சொல்லி பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து சொல்லியிருக்காரு. ரெடில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆன்லைனில் ஆசைப்பட்டு சரி டேபிள் ஃபேன் ஒன்று வாங்கி அது இந்த ரீசார்ஜபிள் சார்ஜ் போடுற ஃபேன் வாங்குவோமே அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் யோசனை. சரி வாங்குவோமே, ஒரு நல்ல ஒரு ஃபேனாக பார்த்து நாலு பேர்த்துட்டு விசாரித்து இது நல்லா தாங்கும் யா, ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃபேன் நல்லா சார்ஜெல்லாம் ஓடணும்னு சொன்னாங்க சார். வாங்கினேன், 6 மாதம் ஆச்சு, ஃபேனும் ஓடலை நானும் ஓடலை, ஒரே இடத்துல தான் இருக்குது. நான் எங்கே வாங்கி அப்படியே டப்பாவை கூட பிரிக்காமல் வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரி ரீசார்ஜ் ஃபேன் வாங்கினேன். அது

0: ஆறு மாதமாக வீட்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்குன்ட்டு இருக்கிறாரு. பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏர்பாட்ஸ் பவர் பேங்க் அடிக்கடி ஆஃபரில் வாங்குகிறேன், பல முறை வாங்குகிறேன் ஏர்பாட்ஸ் ஆஃபர். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்லியன் சேல்ஸ் அப்படின்லாம் போடுறாங்கல்ல, அதில் ஏர்பாட்ஸ் பவர் பேங்க்லாம் வாங்கி இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தாமல் அப்படியே தான் இருக்குது. அதுலேயும் ஒன்று இதை கேளுங்க, இதான் இருக்கிறதுல நோட் த பாயிண்ட், ஹைலைட்டான பாயிண்ட். சரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாமேனு ஒரு ட்ரெட்மில்லை வாங்கினேன் சார். ட்ரெட்மில்லை வாங்கி அப்படி கிடுகிடுன்னு ஓடுறதுக்குள்ளே அது எனக்கு போர் அடிச்சிச்சு. ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வீடியோ எடுத்தேன், அதோட முடிஞ்சிச்சு. வீட்டில் என்ன நினச்சிட்டாங்க, சரி மழை பெஞ்சிச்சா ஒரு நாள் துணி காயப்படுறதுக்கு இடம் இல்லைன்னு ட்ரெட்மில்லில் காயப்பட்டு வச்சுருக்காங்க சார். நான் இது என்னன்னு சொல்கிறது பார்க்கும்போதுலாம் என் மனசு அப்படியே பதறது சார்ன்ற மாதிரி. ட்ரெட்மில் வாங்கி அது துணி காயப்படுறதுக்கு தான் பயன்படுது, என்னத்தை பண்ணுறது அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு பிரபாகரன். கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்திங்களா நம்ம வாங்கியிருப்போம், ஆனால் அதெல்லாம் பயன்படுத்துறதே இல்லை. அப்படியாப்பட்ட பொருட்கள் என்ன? வணக்கம் வித் பார் தமிழகம். வணக்கம் வணக்கம் வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அரியலூர், அரியலூர் மாவட்டம்.
0: பேர் சொல்லுங்க சார்.
1: தர்மதுரை சார்.
0: தர்மதுரை சொல்லுங்க. தர்மதுரை சார், அரியலூர் மாவட்டம் என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: சுத்தமல்லி சார்.
0: சுத்தமல்லில இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க. சுத்தமல்லில இருந்து
1: டிவியே பாக்குறது இல்ல சார். டிவி அப்படியே ஒதுக்கிட்டோம்,
0: சும்மா அப்படியே ஓரமா இருக்குது. டிவி யார் பாக்குறது?
1: ஆமா, நீங்க உங்க உங்க வானொலி புட்டி ஒண்ணு ரேடியோ ஒண்ணு வாங்கிட்டான்.
0: அது போதும். இது என்ன சார் இது? அவர் என்னது, பென்ட்ரைவ் வாங்கினவரும் உங்களால போச்சுன்றாரு, டிவி வாங்கினவரும் ரேடியோ தான் கேட்டுட்டு
1: இருக்குங்கிறீங்க. உங்களுடைய குரல், உங்களோட வாய்ஸ் எல்லாமே அப்படியே எல்லாம் சுலோன்காரன் மாதிரி அருமையா இருக்கு சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடிக்கு பம் சரவணன்.
0: சரவணன் சொல்லுங்க. சரவணன் சார்,
2: ஒன்றும் இல்லை, ஒரு எங்களுக்கு இந்த தை மாசி பங்குனி சித்தரை இந்த நான்கு மாதங்களுக்கு அந்த முந்திரி தொகுப்பில் எங்களுக்கு வேலை நடந்துட்டு இருக்கோம்.
0: சரி,
2: அதுக்காக வண்டி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வாங்கினோம்.
0: பாட்டு கேட்டுட்டு வேலை செய்யலான்னு.
2: பாட்டு கேட்டுட்டு வேலை செய்வோம். அதுவும் எஃப்எம்ங்க வரும், எஃப்எம்ங்க அது கேட்கலாம். அது வாங்கி அந்த ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் பயன்படுத்திட்டு அது அப்படியே வீட்டில் சும்மாவே கிடைக்கும்.
0: அப்படியே தான் இருக்குது. ஒரு ஆர்வத்தில் வாங்கி விட்டேன், அது எதுக்கு வாங்கினேனே தெரில அப்படின்றீங்களா?
2: ஆமாம், இனிமேல் அடுத்த வருஷம் தான் அது யூஸ் ஆகும். அது மாதிரி சும்மா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள வானொலியில் தான் நம்ம நீச்சலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது சும்மாவே இருக்குது.
0: ம், அது வேறு வீட்டில் அப்பப்போ சொல்லி காட்டுறாங்க, இதை வேறு 1000 ரூபா காசை கொடுத்து
2: வாங்கினேன்னு. ஆமாம் ஆமாம்.
0: ஓகே சூப்பர் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பார் தமிழகம்.
3: இங்கே மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்
3: ஐயா. மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன். வணக்கக்கூடிய தலைப்பு சொல்லுங்க ஐயா கொஞ்சம்.
0: தலைப்பு வந்து நம்ம இதை ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் ராஜேந்திரன் சார் தலைப்பு கேட்குறீங்க. நம்ம தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் பயன்படுத்தாத பொருள் எது?
3: எங்கள் வீட்டில் பயன்படுத்தாத பொருள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போதைக்கு நாங்கள் பயன்படுத்தாத பொருள் வந்து பத்தாயம்.
0: பத்தாயம்
3: பத்தாயிரம்
0: இதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பத்தாயம் அப்படின்றது வந்து அதெல்லாம் போயிடுச்சு. நம்ம இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது, ஆனால் பயன்படுத்துறது அப்படின்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். பாட்டு வந்துட்டு இருக்கு, கூலி படத்துல இருந்து பவர் ஹவுஸ் பாட்டு. அறிவு அனிருத் ரவிச்சந்திர அவர் இசையில், அறிவு வரிகளில் அனிருத் மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தொடர்ந்து பாட்டு கேட்கலாம்.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: எனர்ஜி பூஸ்ட் பண்ணுற மாதிரியான பாடல் தான் இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். 5:34 ஆகிட்டுருக்கு, கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். பூந்திருந்தல் விவத் பாரதி தமிழகம் 102.3, விவத் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுட்ருக்கு ரசிச்சிட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். பூந்தண்டில் உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது, ஆனால் அந்த பொருள் நாங்கள் பயன்படுத்துறதில்ல அப்படின்ற பொருள் என்ன? ஓகேராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேதாரண்ய மட்டம் கத்திரிப்பூலத்திலேருந்து 2006 வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறது ஒரு கிரைண்டர் வாங்க சொன்னாங்க சார். நானும் அது வந்து ஒரு 2002-2003 கேட்டுட்ருக்காங்க. சரி கேட்டுட்ருக்காங்களே, இந்த வருஷம் வாங்கி கொடுப்போமேன்னு 2006 ஒரு மாவு அரைக்கும் கிரைண்டர் நல்லா பெருசாக எங்கள் தெருவுக்கே அரைக்கலாம் அந்தளவுக்கு ஒன்று பெருசாக வாங்கி போட்டுருவோமேன்னு வாங்கி போட்டேன். ஆனால் அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மினி கிரைண்டரில் தான் அரைக்கிறாங்களே தவிர, அது வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அன்றைக்கி பட்டை போட்டு நல்லா குங்குமம் வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. மற்றபடி அந்த கிரைண்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் வந்து அதுலேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மினி கிரைண்ட்லேயும் அரைக்கிறத விட்டுறாங்க. போய் வந்து இந்த ஈர மாவு இட்லி மாவு வைக்கிறாங்களா அங்கே வாங்கிட்டு வந்துடுறாங்க சார். என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இன்றைக்கி அந்த பழைய இரும்புக்காரங்களாம் அதை பார்க்கும்போது 5 ரூபாய்க்கு கேட்கும்போது என் மனசு என்ன பதறு பதறு சார், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டுருக்காரு. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு பாய்லர் கொடுத்தாங்க சார். எல்லாத்துக்கும் என்னென்னமோ கொடுப்பாங்க, ஆனால் என் கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீராக வந்து செம்பு உலோகத்தினால் ஆனால் ஒரு பாய்லர் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்லரை நாங்கள் பயன்படுத்துகிறது இல்லை, அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நேயர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன் வந்து ஆன்லைனில் வந்து தெரியாமல் ஒரு புடவை வாங்கிட்டேன், 2000 ரூபா கொடுத்து வாங்கி ஒன்றும் மனசே இல்லை, பிடிக்கல சார். நல்லா படத்தில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, வாங்கி நேரில் பார்க்கும்போது என்ன இதே 2000 ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி என் மனசே சொல்லுது. இருந்தாலும் வெளியே விட்டு கொடுக்கக்கூடாதேன்னு அப்படி ஒப்பேற்றிட்டுருக்கேன். யாராச்சும் கேட்டால் தள்ளி விட்றான்னு பார்க்குறேன், யாரும் கேட்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், நேர் இருக்காங்க லைனில். வணக்கம் வித் பார் தமிழகம், யாருக்கு இருந்து பேசுகிறீங்க? மீனாட்சி, சொல்லுங்கள் மீனாட்சி.
1: வணக்கம்
0: வித் பார் தமிழகம். சொல்லுங்க
2: அந்த கவர் போட்ட ரேடியோ வச்சு அப்படி அகலமா இருக்கும், அந்த மாதிரி வானொலி எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருக்கு. அந்த காலம் வராது சார், கவர் போட்டு தோல்ல எல்லாம் மாட்டிட்டு போவோம்.
0: அந்த பேட்டி கட்டை
2: கட்டை போட்டு வானொலி எல்லாம்

0: அடுத்த காலம்லாம் போயிருக்குங்க சார். அது நீங்க ரைட் டைட் டைட்ல வித்தனா இப்ப தூக்கி வாரமா போட்டேன் சார்.
1: அந்த ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் மித் பார் தமிழ் எஃப்எம். ஒருத்தன் லைன் எடுத்துட்டான், பேசலாம் அப்படின்னு நினைச்சாங்க. வணக்கம்.
2: வணக்கம். மதுரை மேலூர் கோட்டமத்தை பற்றி ராதாகிருஷ்ணன்.
1: ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க.
2: நான் வந்து ஆன்லைன்ல வாங்கல, ஆனா ஒரு பொருள் வந்து நம்ம இந்த ரோட்டு மேல

0: பொருள் வந்து நம்ம இந்த ரோட்டு மேல இந்த சோபா இதெல்லாம் வைக்கிறாங்க பாருங்க.
1: ஆமா,
0: அவங்ககிட்ட வந்து இந்த ஊஞ்சல் இரும்பு அங்கில ஊஞ்சல் வந்து 10,000 ரூபாய் சொன்னாங்க. அந்த அந்த பேரம் பேசி 8,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. வாங்கி வீட்டு முன்னால வச்சிருக்கேன். என் பேரம் பேசி எல்லாம் ஒரு 4 நாள் ஆடுனாங்க
1: ஊஞ்சல்ல.
0: அவ்வளவுதான் சும்மா கிடக்கு. நானே வம்படியா போய் அதை போச்சு. ஏன்னா சும்மா இருக்கு அந்த ஊஞ்சல் ஆடுகிறான். நானே வம்படியா சொல்ற மாதிரி
1: இருக்கு. ஏறி ஏறி சேரோட்டாவில ஏறுங்கிற மாதிரி நீங்க ஆட சொல்றீங்க.
0: அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு, ஒரு பிராண்டு கிடைச்சிருக்கு. இப்ப எங்க உங்க வீடு எங்க இருக்கு?
1: ஊஞ்சல்
0: ஊஞ்சல் இருக்கு பாருக்கு, அதான் எங்க வீடு.
1: ஓகே, ஜிகர்தன் டாடபுள் எக்ஸ் படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் ஓடுறதே தெரிய மாட்டேது. 5:40 ஆயிட்டு இருக்கு. புந்தன நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் இருந்தால் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மாதவரத்துலேருந்து வீரராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட் த பாயிண்ட், சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் சார் ஒரு நேஷனல் பெனோசிக் டேப் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வச்சுருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, அந்த எஃப்எம் மட்டும் வேலை செஞ்சிட்ருக்கு. அதனால் அதை பெருசாக யூட்டிலைஸ் பண்ணல. இருந்தாலும் அதில் எஃப்எம் மட்டும் வேலை செஞ்சிட்ருக்கு. பழமை என்றும் புதுமை நமக்கு பயனளிக்கும் வளமை அப்படின்னு சொல்லிட்டு மையை வச்சு ஒரு கவிதையை எழுதி விட்டுருக்கிறாரு ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து. ஹரிகரன் என்ன சொல்லியிருக்காருனா, 600 ரூபீஸ், அதாவது 599 போட்டிருப்பாங்க, இருந்தாலும் 600 ரூபாய் ரவுண்டாக போட்டுருவோம். ஏன்னா வெளியில் சொல்லும்போது இது எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா நம்ம வந்து 599 ரூபான்னு சொல்ல மாட்டோம்ல, ஒரு 600 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி 600 ரூபா கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து செருப்பு வாங்கினேன் சார், ஒரு செப்பல்ஸ் நல்லா கரெக்டாக இருக்கே, பார்க்குறதுக்கு டிசைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுச்சுன்னா செருப்பு வந்து போட்டு கடிக்கடினு கடிச்சு எடுத்துச்சு சார். அதெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை, 1-2 நாள் தான் போட்டேன் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுப்பா நான் போகிறதுல தான் கல்யாணம் கோயில் இப்படிலாம் போகிறதெல்லாம் வெளியே விட்டுட்டு தான் போகிறேன். சரி அதை மறந்து விட்டுட்டோம், அப்படியே போயிருமே, தொலைஞ்சு போச்சுன்னு மனசை சாந்தப்படுத்திக்கலாம்னு நினச்சா என்னை தேடி எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க ஹரிகரன் செருப்பு விட்டுட்டு போகிறீங்க பார்த்தீங்க, 600 ரூபா போட்டு வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அதை நம்மகிட்டே வந்து கொடுத்துட்றாங்க சார், என்னத்தை செய்கிறது அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சேது செல்வி செல்வன் பெங்களூர்லேருந்து, ட்ரெட்மில் ஜிம் சைக்கிள் இது ரெண்டும் ஒரு ஆர்வப்பட்டு உடம்பை குறைக்கலாமே, இல்லை வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக வச்சுருக்கலாமே உடம்பு நினச்சிட்டு வாங்கினோம்னா, அது அவங்க சொன்ன மாதிரி துணி காய போடுறது அது அப்படியே தான் இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நேர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நேர்கள் லைனில் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: ரொம்ப வணக்கம்.

0: பிரபாகரன்.
1: பிரபாகரன் சொல்லுங்க. பிரபாகரன் சார்,
0: எங்க வீட்டுக்கு வாட்டர் ஹீட்டர் ஒன்று வாங்கி சார், கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமா இருக்கு சார்.
1: இருக்கு சார்.
0: அது மழைக்காலம் பனிக்காலம் வரதுல ஃபிட்டிங் பண்ணு நினைப்பேன். எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த ஃபீல்டில் தான் இருக்கிறேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வேலை இருக்கிறதுனால அதை முடிக்க முடியும்.
1: அது முடியல. இருந்தாலும் 3.5 வருஷமா வாட்டர் ஹீட்டர் அப்படியே தான் இருக்கு.
0: 3.5 வருஷமா வாட்டர் ஹீட்டர் இருக்கு. அது உள்ள கண்டிஷன் பிளம்பர்ல என்ன கண்டிஷன் இருக்கு தெரியல.
1: இதை ஃபிட் பண்ணாமல் இருக்கிறதால எங்கள் வீட்டில் வேற சூடாகிறாங்க.
0: கண்டிப்பாக சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். ஃபோன் எடுத்தீங்கன்னா நீங்கள் பேசலாம், சந்தேகம்லாம் வேணாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
2: ஐயாவுக்கு மாலை வணக்கம் கூறுவது மஞ்சள் மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர் ஐயா.
1: சேவியர் நல்ல மேடம், சொல்லுங்க சேவியர்
2: ஐயா. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியா ஒரு ரேடியோ வாங்கினேன் ஐயா. விலை அதோட ரேடியோ விலை வெறும் 100 ரூபா தான்
1: ஐயா.
2: அது இன்னும் அப்படியே இருக்குங்க ஐயா. அதை யூஸ் பண்ணவே இல்லைங்க.
1: யூஸ் பண்ண 35 வருஷமா யூஸ் பண்ணலையா? ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் வந்து டச் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் இந்த பட்டன் ஃபோன்லாம் நல்லா தான் இருக்கு கண்டிஷன்ல. அதெல்லாம் எங்க யூஸ் பண்றது அப்படியே தான் இருக்கு. குழந்தைங்கள்ட்ட விளையாட கொடுத்தாலும் அதுங்களும் டச் ஃபோன் தான் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க அரியமுத்து சார்.
3: அது கேஸ் டிமாண்டா இருக்கும் போது மண்ணெண்ணெய் ஸ்டவ் வாங்கணும் ஐயா, ஒரு 500 ரூபாய்க்கு. அது என்ன ஆச்சுன்னாக்கா ஒரே ஒரு ட்ரிப் தான் 10 வருஷம், அதுக்கப்புறம் பர்ணையில கிடக்கு.
1: பர்ணையில கிடக்கு. வீட்டுல கடையில வாங்கிட்டு வந்து சொல்றாங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: இது பத்மா.
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க பத்மா.
4: எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு
1: முன்ன
4: ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து 200 ரூபாய் கேட்டாங்க என் ஜாக்கெட்டுக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், எங்க ஹஸ்பண்ட ஒரு மிஷின் வாங்கி போக சொன்னேன், தையல் மிஷின். அதை வாங்கி போட்டா ஒரு 2-3 4 மாசம் தச்சேன் சார்.
1: வாங்கி வச்சிட்டேன். கொஞ்சம் தொப்ப லைட்டாக போட்டுருச்சா, இதுக்கப்புறம் டிஷர்ட்டு போட்டால் அது தெரியுது. ஆனால் ஏகப்பட்ட டிஷர்ட்டை வாங்கி வச்சு எதையுமே பயன்படுத்துறதுலாம் அப்படியே பார்த்துக்கிறது. இதெல்லாம் நீ போட்டது தான்டா ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதை நான் பயன்படுத்துறதுலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். பேசுகிறதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய இசையில் அவருடைய குரலில் சுமார் இயசா மாறி பாட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களில் கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அஞ்சு மணி 52 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் புந்தநல் நிகழ்ச்சியில. உங்க வீடுகளில் நீங்க ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருப்பீங்க, ஆனால் அந்த பொருளை 1-2 தாட்டி தான் பயன்படுத்திருப்போம். அது அப்புறம் அப்படியே தான் பாயிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருட்களான அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். நேர்களும் ரொம்ப சூப்பராக ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. நடராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு ஹோம் தேட்டர் வாங்கினேன் சார், நல்ல ஒரு தேட்டர் எஃபெக்ட்ல சவுண்டெல்லாம் போட்டு அப்படியே அந்த நல்ல ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஜாலியாக டான்ஸ்லாம் போட்டு இல்லை கேட்டு மைண்ட்லேயே அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே எல்லாம் வாங்கினேன் சார். ஐ என்ன பண்ணுறது, ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் அதை எதுக்குப்பா போட்டு விட்ற தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த நமக்கு என்ன ஹோம் தேட்டரா ஒய்ஃபா அப்படின்னு பார்க்கும்போது தேட்டரை ஒரு வாரமாக ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறதே இல்லை சார், அப்படியே வேஸ்ட்டாக.

0: கணக்கு என்ன சொல்கிறது, இந்த டோனில் தான் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹோம் தேட்டர் வாங்கினது அப்படியே தான் இருக்குது அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய நேயர்கள் மலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உட்கார்றதுக்கு ஈஸியாக இருக்கட்டுமே ஒரு ஈஸி சேர் வாங்கினேன், ஒரு அசாயமான இருக்கை. ஆனால் அந்த ஈஸி சேரில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உட்கார்றதே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அதை எடுத்து மடித்து திருப்பி இப்படி போட்டு அப்படி போட்டு நல்லா நம்ம விழுந்த ஒரு தாட்டி உட்காரும் போது ஈஸி சேரில் நம்ம விழ போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நல்லா ஜம்முன்னு உட்காருவோம், அது யூஸ் பண்ணுறதே இல்லை சார் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎம் பாலாஜி இந்திரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவர் ஹவுஸ்லேருந்து பிஎம் பாலாஜி, எங்கள் பேரெல்லாம் விளையாட்டுமே கேரம் போர்டெலாம் ஆசையாக கேட்டாங்க. ஸோ கேரம் போர்டு வாங்கி தருவோமே அப்படின்னு வாங்கி கொடுத்தோம், அது இப்போ ஒரு ஓரமாக சாஞ்சி கிடக்குது கேரம் போர்டு. நானும் ஒரு தாட்டி டே இதெல்லாம் கேட்டிங்களடா ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சமாச்சு எடுத்து ஒரு தாட்டியாக ஒரே ஒரு தாட்டி எங்களுக்காக விளையாடுங்கடா தம்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் சார். கேரம் போர்டு அப்படியே தான் இருக்குது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. முரளி வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிவி ரீசார்ஜ் ஒன்று பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரெண்டு நாள் தான் பார்க்குறது மாதத்துலேயே, ஒரு தாட்டி அந்த ரீசார்ஜ் பண்ணுறேன், அது எதுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணுறேன்னு எனக்கே தெரில, அதுவே ஒரு வந்து தேவையில்லாததான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி அயன் முரளி சொல்லியிருக்கிறார் மாடம்பாக்கத்துலேருந்து. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பார் தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் சார், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: பேசுகிறேன் சார்.
0: பிரதாப்
2: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரத்திலிருந்து சுபாஷ் ராஜ் பேசுறேன்.
0: சுபாஷ் ராஜ்
2: நேற்றி கூட வந்தேங்கய்யா. நான்
0: சொல்லுங்க சொல்லுங்க சுபாஷ் ராஜ்.
2: ஐயா ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கினேங்கய்யா, அதை ஓட்டுவோம் ஓட்டுவோம் வண்டி வாங்கவும் சைக்கிள் அப்படியே தங்கி போயிருச்சு, யூஸ் பண்ணவே இல்லை.
0: அப்படியே
2: வண்டியில தான் இனி போயிட்டு வந்தேன்.
0: வண்டியில தான் பக்கத்து வீட்டுக்கு போகணும்னா கூட பக்கத்து இருக்குன்னா கூட வண்டி தான்.
3: ஜெயங்கொண்டத்திலிருந்து
0: ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன் சார்,
3: உங்க கேள்விக்கு பதில் சொல்ல, இந்த மணக்குடியிலிருந்து ராஜேந்திரன் ஒருத்தர் வராரு.
0: ஓகே,
3: அவர் போன நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு, உங்க நிகழ்ச்சியில் கலந்துகிறாரு.
0: ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம ஒவ்வொரு தாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு நேரம் ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள்னு, கண்டிப்பா நீங்களும் அதை கவனத்துல கொள்ளணும். வணக்கம்
4: வணக்கம். இசை குண்டுமேடு விஸ்வநாதன்
0: சொல்லுங்க. விஸ்வநாதன் சார்,
4: நான் வந்து இந்த ஏடை எல்லாம் முடியல நேச்சு போய்கிறேன்.
0: சரி,
4: அதுக்கெல்லாம் தரவுறதுக்கு ஒரு ஏடை வாங்கினேன்.
0: சரி,
4: 4500 ரூபாய் 4 பாட்டில் கொடுத்தாங்க ஆஃபர். இன்னும்
0: சரி,
4: அது 4 பேர் பார்த்துட்டு ஐயோ தடவுனா உடம்பெல்லாம் பொங்கி போடுவாங்க. பேரா
0: பொங்கி போடுவாங்களா?
4: பொங்கி போடுறேன்னு
0: சொன்னா நான்
4: என்ன
5: பண்றேன்
0: காத்தடிக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
6: நான் ஒரு மிஷின் வாங்கினேன். லட்சுமி தாராசத்துல பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க லட்சுமி. நிறைவு படல் RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR RRR அத்பார் தமிழகம் 102.3. நான் ஆர்ஜே ஆனந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. உலாவர நாம் கேட்டு ரசிக்க இருப்பது
2: பக்தி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு உலாவர நாம் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

ஸ்ரீராம பக்தஹனுமான் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடல். நேரம் 6:13 இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை தரும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

வடை மாலை இந்த திரைப்படத்திற்காக டாக்டர் சிர் கணேஷ் கோவிந்தராஜன், விஜயரமணி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

0: தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்காக இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம்பர நாம் கேட்டது
1: பக்தி மாலை.
0: தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என்று மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25% மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய கடல் பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும், எனவே இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. இவ்வகை மீன்களை உள்நாட்டு நுகர்வுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ பயன்படுத்துவதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக

0: அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில் 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரே இதில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11 பல்கலைக்கழகங்களுக்கான பொறுப்பு துணைவேந்தர்கள் சிறப்பு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள 2 நிலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பள்ளி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியில் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இரவு 11 மணிக்கும் அதிகாலை 1 மணிக்கும் இடையே கலிங்கப்பட்டினத்துக்கு மிக அருகில் கரையை கடந்தது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலைகள் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தில் பனை விதைகள் நடும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். சேலத்தில் 26 புதிய நகர பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திரு தாரேஸ் அகமது தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் உயர்கல்வியில் சேராத 1932 மாணவர்களையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். வேலூரில் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தூய்மை

மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி மாநாடு இன்று தொடங்கியது. அரியலூரில் பேரிடர் கால மீட்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்றது. திருப்பூரில் 17வது நூல் இழை ஜவுளி தொடர்பான 3 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சென்னை கிண்டியில் வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் தொழில் முனைவோருக்கான மொபைல் போன் பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சியில் 18 வயதுக்கு மேற்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பங்கேற்கலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12400 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர்

0: திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்லஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துகானும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சத்னம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என்று மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேர்களே, இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பம். இனிமையான பாடல்களை இதமான இவ்வேளையில் அள்ளிக்கொண்டு வர இருப்பது என் விருப்பம் தரும் பாடல்கள்.

பூ மேடையிட்டு பூங்குயில்கள் இனிதாய் பேசிக்கொள்ள வலம் வந்தது. நாம் கேட்ட சித்தந்த பாடல் எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது ஆயிரம் பூக்கள் மலரட்டும். இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டு ரசித்தோம். வலம் வந்து கொண்டிருப்பது என் விருப்பமான பாடல்கள்.

இவர்களது அன்பிற்கு வான் வந்து வாழ்த்துவிட்டு செல்ல இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்ட சித்தம் நேர்களே. கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது எங்கள் தாய் குலம்பி வருக. இந்த திரைப்படத்திற்காக பலம் பெற கேட்ட சித்தம். நாம் கேட்ட ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம் தரும் பாடல்கள்.

இசையிலும் மழையில் நனைந்து வந்த இளம் சொட்டுக்கள் தங்களது எண்ணங்களை இங்கு அழகாய் பகிர்ந்து கொள்ள கேட்டு ரசித்தோம். கடைக்கன் பார்வை திரைப்படத்திலிருந்து கேஜே சுதாஸ் வாணிசேராம் பாடிய பாடல். உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பமான பாடல்கள்.

வானில் உலவி வந்த வெண்ணிலவை கண்டதும் இந்த பெண்ணிலவும் பேசிக்கொள்ள இனிதொரு பாடலை வேளையில் வலம் வர கேட்ட ரசித்தோம் நேர்களே. இதுவரை உலாவர நாம் கேட்ட ரசித்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது கேட்கலாம். திரை கவனமளிக்கும் பாடல்கள்.

உன் சொல்லே எனக்கு வேதம் என்று ஒருவருக்குள் ஒருவர் சொல்லிக்கொள்ள இனிதாய் மலர்ந்து வந்தது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல். நிலாவை வா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடலது. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானம் அளிக்கும் பாடல்கள். கொஞ்சம் நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பெரும்பாக்கம் மனிதா சுந்தர் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சூப்பர் மேடம் பாடல்கள் எல்லாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்கியராஜ் வந்து வேதாரண்யம் மற்றும் கத்திரிப்புலம் அங்கிருந்து கோவும் குயில் வரிசையில் பாடல்கள் அனைத்தும் சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் குயில் பாடல்கள் இனிமையாக இருந்தது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரங்கராஜ தித்திக்கும் இனிய மதியவனுக்கும் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள் பறவை பாடல்கள் அசத்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடுக்கனகள்ளி கோவில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஜெயக்குடி இவங்க வந்து விவித் பாரதி 102.3 தமிழ் வானொலியில் 3 மணி முதல் 4 மணி வரை வர்ணஜாலம் இந்த நிகழ்ச்சி நமது நேர் சொந்தங்களுக்கெல்லாம் வழங்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்களுக்கு பிற்பகல் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரங்கைமான் துரை அவர் வந்து பாடல்கள் எல்லாம் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜீவ் நல்லான் நாகராஜன் அவங்களும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பிரேம் நாத்தம் அவரும் பதிவு பண்ணியிருக்காரு கோயம்புத்தூர்லேருந்து. பெரம்பூர் கமலாஷன் முகம் அவர் சில பாடப்பாடல்களின் அருமையான தொகுப்பு, ஒவ்வொரு பாடலும் ரசிக்கும்படியாக இருந்தது, சிறப்பான இசைத்தேர்வுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள்னு கொடுத்துருக்காங்க. ரெடில் ஹயாத் பாஷா வீராகுமார் இவங்களும் வந்து இந்த குயில் பாடல்கள் அதுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சிவராம் நாகராஜன் முகமது யூசுஃப் அப்போ ஐனாவரத்திலிருந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் கலீல் அகமத் அப்புறம் டயாலம்பட்ட ஆசீர்வாதம் கருணாநிதி வீரவன நல்லூர் அங்கிருந்து மீரா வெங்கட்ராமன் எஸ் குமார் இவரும் சரவணா ராமலிங்கம் ஹரிஹரன் அப்புறம் இந்த குமரன் கும்பகோணத்திலிருந்து மந்தைவழி விநாயகம் பார்த்திபன் இவங்கள்லாம் ஊரப்பாக்கம் பார்த்திபன் இவங்கள்லாம் கூட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் வரவேற்பையும் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க.

அடுத்து செல்வராஜ் புது சுப்பலாபுரம்லேருந்து, முகமது பிலால் இவர் அயனாவரத்திலிருந்து, அப்புறம் வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலிருந்து, சிவகுமார் இவரும் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து, கொடமாண்டப்பட்டி ஜெய்கே விஜயசீலன், நில அள்ளி அள்ளி வீசுகின்றதோ இல்லையோ நீங்கள் மிக இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள் மேடம்னு கொடுத்துருக்காங்க முகமது மியான். அப்புறம் வந்து அந்தி பத்மனா பத்மா நீலமங்கலம் அந்தி மேடம்லேருந்து, மீரா வெங்கட்ராமன் இன்பா இலக்கியா இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து, அந்தோணிதாஸ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, இவங்கள்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் வரவேற்பினையும் பதிவு பண்ணி பாடல்கள் இனிமை அப்படின்னு பதிவு பண்ணியும் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளே விபத் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: வலம்பர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம் அளிக்கும் பாடல்கள்.

புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி திரைகானம். இனி தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. கடந்த ஆகஸ்ட் 30 நடைபெற்ற இந்த தேர்வுக்கான முடிவுகள் nbe.edu.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 265,960 பேர் தேர்வு எழுதினர். அக்டோபர் 1 பிறகு இணையதளத்திலிருந்து மதிப்பெண்கள் குறித்த தகவல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிறிஸ் போவன், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புத்தாக்க மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தி, முதலீடு, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வரும் நவம்பர் 1 துருக்கியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாடு நடைபெறவுள்ளதாக திரு கிறிஸ் போவன் தெரிவித்தார். மத்திய அரசு புதிய தேசிய மின்சார கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய மின்துறை செயலர் திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சாரத்துறை மாநாட்டில் உரையாற்றிய அவர், இது தொடர்பான வரைவு கொள்கையை கடந்த ஜனவரி 1 வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். மின்சாரத்துறையுடன் இணைந்த அனைவரின் தகவல்களும் பரிந்துரைகளும் வரவேற்கப்படுவதாக திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்தார். ராணுவ தளவாடங்கள் நவீன போர் முறைக்கு ஏற்ப கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு துறையை வலுப்படுத்த தொழில்நுட்பமும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். போர் முனைகளில் ராணுவ தளவாடங்களை சரி செய்வதற்கான தொழில்நுட்பம் அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ராணுவ தளவாட

0: உற்பத்தியில் சுயசார்பை எட்ட புத்தாக்க நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பொறியாளர்கள், மாணவர்கள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். எதிரி நாடுகள் குறித்த உளவு தகவல்களை தெரிந்து கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்று ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி கூறினார். ஆந்திரப்பிரதேசத்தில் மழை பாதிப்பை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தொலைபேசி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார். மழையால் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்யவும் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகளை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர்களுக்கு திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் திரு ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பான பூசன் ஒப்பந்தம் வரும் ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே தென்கொரியாவில் கடந்த ஆண்டு இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் வரும் நவம்பர் 10 முடிவடைய உள்ள நிலையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டித்து அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீன அதிபரும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இருப்பினும் சீனா இந்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூக அதிகாரத்தை உறுதி செய்து மக்களின் வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அரசு அதிகாரிகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான கர்மயோகி இயக்கம் குறித்த தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு அதிகாரிகளுக்கு ஆன்லைன் வாயிலான கர்மயோகி சிறப்பு பயிற்சி திட்டம் கடந்த 2020 தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு அரசு துறைகள் சிறப்பாக செயல்படுவதற்கான பயிற்சிகள் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கான சேவைகளை குறித்த நேரத்தில் சிறப்பாக வழங்குவதற்கான திறனை அதிகாரிகளிடையே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசின் சட்ட விதிமுறைகள் குறித்த நேரத்தில் விரைவாக முடிவெடுக்கும் திறன், அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கான பயனாளிகளை சரியான முறையில் தெரிவு செய்து உரிய நேரத்தில் நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் வழங்குவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளன. ஐகாட் இணையதளத்தின் மூலம் கர்மயோகி திட்டம் தொடங்கப்பட்டு 1,70,00,000 பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 65,000 மேற்பட்ட சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அரசு அதிகாரிகளின் அணுகுமுறையிலும் பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 200 சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடையே மின்னணு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அரசு துறையில் மனித ஆற்றலை மேம்படுத்துவதற்காக கர்மயோகி இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கம் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் முக்கிய பங்காற்றி வருகிறது. அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கர்மயோகி பயிற்சி திட்டத்தில் ஆண்டுதோறும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியை சிறப்பாக முடித்துள்ளது குறித்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆண்டு செயல்பாட்டு அறிக்கையில் பதிவிடப்படுகிறது. இதன் மூலம்

0: மக்களுக்கான சேவை மேம்பட்டு வருகிறது என்பதில் ஐயமில்லை.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் தில்லி ஆனந்த் விகார் ரயில் நிலையம் இடையே புதிய ரயில் சேவை தொடங்கப்படவுள்ளது. கான்பூரிலிருந்து இரவு மணி 8:40 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை மணி 4:50 ஆனந்த் விகார் சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஆனந்த் விகாரிலிருந்து இரவு மணி 11:25 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை மணி 7:25 கான்பூர் வந்தடையும். ஆசிய விளையாட்டில் மகளிர் பிரிவு கபடியில் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 50-25 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஏ பிரிவில் 6 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஏ பிரிவில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்தியா 9 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாத்னாம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும், பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:20 நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரைப்பானம் அளிக்கும் பாடல் ஒன்று.

0: இதுவரை பலமுறை நாம் கேட்டது திரை கானம். நேரம் 7:30. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ராகுல் கண்ணனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எல்லாரும் ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூங்குறாங்க. இதுக்கு மேலேயும் தூங்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எல்லாருக்கும் பொதுவானது இது. ஆனால் நாம் உழைக்கும் நேரம் இதில் எவ்வளவுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. காலையில் 5 மணிக்கு முழித்தால் நல்லது, பின்தூங்கி முன் எழணும்பாங்க. வீட்டில் பெண்மணிகள் தான் இப்படி பின்தூங்கி முன் எழும் பழக்கத்தை வழக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் இதை கடைப்பிடிச்சா அவர்களுக்கு அவர்களது குடும்பத்துக்கு நல்லது. காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்தால் காலை வேளை எந்த தொந்தரவும் இருக்காது. யாரும் காலை நேரத்தில் எழுந்திருக்க மாட்டாங்க, நம்மளை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. காலை நேரத்தில் தூங்குவாங்கன்னு நமக்கு யாரும் தொலைபேசியில் அழைக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூடுதலாக கிடைக்குது. ஒரு வாரத்துக்கு 14 மணி நேரம், 60 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு, 728 மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு கூடுதலாக கிடைக்குது. நிறைய நல்ல வேலைகளை அமைதியாக திறம்பட செய்து முடிக்கலாம். ராகுல் கண்ணனையா, நாட்டில் ஏன் உலகத்தில் பலரும் வெற்றிகரமாக செயல்படும் பலரும் காலையில் வேலையாக எழுந்தவங்க தாங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். காலையில் வேலையாக எழுந்திருப்பவர்கள் ஒரு முன்னோடியாக இருப்பாங்க, திட்டமிட்டு செயல்படுபவராக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பார்கள். காலை நேரத்தில் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யவும் நமக்கு நேரம் கிடைச்சிடுது. மனதளவில் மூப்புடையவர்களாக இருப்பாங்க காலையில் எழுந்திருக்கிறவங்க. காலை நேர காத்து சுவாசிப்பதற்கு நல்லாயிருக்கும், அந்த சூழல் நல்லபடியாக இருக்கும். அன்றைய நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வெற்றிகரமான நாளாக இருக்கும். ஞாலங்கருதினும் கைகூடும் காலங்கருதி இடத்தார் செயின், வள்ளுவர் வாக்கு. ஏற்ற காலத்தையும் இடத்தையும் ஆராய்ந்து செயலை செய்தால் இவ்வுலகத்தையே விரும்பினாலும் பெற்றுவிடலாம்னு காலம் நேரத்தின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வலியுறுத்தியிருக்கிறார். எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ முழுமையாக செய்து முடிச்சிடணும். ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு ஒரு பொன்மொழி ஆங்கிலத்தில் உண்டு. கொடுக்க வேண்டிய தீர்ப்பு நீதி கூட அந்த காலத்திலேயே கொடுத்துடணும். அதுக்கு பதிலாக காலந்தாழ்த்தி கொடுத்தா அது சரியான தீர்ப்பல்ல, நீதி அல்லன்னு சொல்கிறாங்க. நமது முன்னோர் கிராமங்களில் வெத்தலை கொடி ஊன்னாங்க. அது படர அகத்தி செடியை நட்டு மரமாக்கினாங்க. அகத்தி கீரையை தின்ன ஆடு வளர்த்தாங்க. ஆடு போட்ட ஆட்டாம்புழுக்கையை அள்ளி கொண்டு போய் நிலத்தில் கொட்டி காடு வளர்த்தாங்க. காட்டுக்குள்ள புழு புரட்டுறதுக்காக கோழியை விட்டாங்க. கோழி எச்சம் மீனுக்கு உணவு, மீன் மனிதனுக்கு உணவாச்சு. ஆடு கோழி வளர்த்தது எல்லாத்தையும் விற்காம சிலதை குலதெய்வம் கோயிலுக்கு நேர்ந்து விட்டாங்க. நேர்ந்து விட்ட ஆடு

0: கோழிகளை வெட்ட திருவிழா நடத்தினாங்க. திருவிழான்னு சொல்லி உறவை அழைத்தாங்க. அந்த காலத்துல உறவுகளோடு உட்கார்ந்து அவனுக்கு அவள், அவளுக்கு அவன்னு பேசி முடிச்சாங்க.
1: ராகுல் கண்ணன் ஐயா
0: பேசி முடிச்சதுக்கு ஆதாரமா தோட்டத்துல விளைஞ்ச வெத்தலை பாக்க வச்சாங்க. இப்படி வஞ்சகம் சூதில்லாம சுழன்றது அந்த காலத்து வாழ்க்கை முறை. இப்போ அப்படியா இருக்கு? நஞ்சும் சூதுமா இருக்கு இன்றைய நகர்ப்புற வாழ்க்கை முறை. இந்த நிலை மாற இயற்கையை காக்கணும், பழைய காலத்து வாழ்க்கையை வாழணும். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். ஆடம்பரம் மழிவை தரும், ஆரோக்கியம் நல்வாழ்க்கையை தரும். கார் இருந்தா ஆடம்பரமா வாழலாம், காலால மிதிக்கிற மிதிவண்டி இருந்தா ஆரோக்கியமா வாழலாம். பழசை மறக்கக்கூடாது. கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தினால்தான் மதிப்பு. எதிர்பார்ப்புகள் கூடாது, எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் தான் மிஞ்சம். நமது முன்னோர் மூத்தோர் நிறைய நல்ல செய்திகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. எதையும் காலத்துல செய்து முடிக்க சொன்னாங்க. அவற்றை நம் சந்ததியினருக்கும் சொல்லி கொடுக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: நேரம் 7:35. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: நேர்களை பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்களை பலம் பல கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா நேர்களை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாச மலர்களோடு பயணிக்கப் போகிறது இன்றைய பாட்டும் பயணமும்.

பாசம் என்னும் கூட்டுக்குள் வாழும் பறவைகள் அவர்களது இனிய நினைவுகள் இதமானதொரு பாடலாய் இவ்வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம் நேர்களை. மெட்டி திரைப்படத்திற்காக வரமந்த பாடலை கேட்டு ரசித்தோம். பாடலை பாடியிருந்த பிரம்மானந்தம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டும் பயணமும். இது பாசமலர்களின் அன்போடு ஒருங்கிணைந்து பயணிக்கின்றது இன்றைய பாட்டும் பயணமும். அடுத்து

பாசமழையில் நனைந்த அன்பு உள்ளங்களின் வெளிப்பாடு இனியதொரு பாடலாக இவ்வேளையில் உலாவரக்கேற்ற சித்தோம். தாய் வீடு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் அது.

0: இதுவரை பலமுறை நாம் கேட்டது
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: நேரம் 7:55. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? ரெண்டும் முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான்,

சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா? அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடு விரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழி ஒட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா? பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகலை. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்க, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரும், சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.

0: 8:01 ஆகிட்டு இருக்கு அந்த மெரடியான இரவு வேளையில். நீ கூறினால மீன் மறுமுறை வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கூறினால இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் அப்படியே விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெளிர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே நீ கூறினால என்னப்பா பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு நாள் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல். அப்படியே ஒரு கமர்ஷியல் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு, திடீர்னு ஒரு ஃபைட்டு, திடீர்னு காமெடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி நமக்கு வந்து லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி இப்படி மாறி மாறி தான் இருந்துகிட்ருக்கும். அப்படி சில நேரங்களில் நமக்கு வந்து ஒரு சோர்வு ஏற்படும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லையோ. என்னத்தை வேலை செஞ்சு நானும் 10 வருஷமாக இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நானும் ஃபார் த பாஸ்ட் 25 இயர்ஸ் நான் இதில் தான் இருக்கேன், என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது வேலைகளாக இருக்கட்டும் இல்லை நம்ம குடும்ப பணிகளாக இருக்கட்டும், என்னப்பா வீட்டுக்கு போனால் எதனாவது ஒன்று நம்ம பேசினா 5வது நிமிஷம் எதையாவது ஒன்று இழுத்துட்டு வராங்க, பட்டுன்னு கச்சர பச்சர் கச்சர பச்சரன் ஆகிடுது அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து சிந்திக்கும், என்னத்தை பண்ணலாம், எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்குது, முன்னே போனால் முட்டுது, பின்ன வந்தால் தட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருப்போம்ல. இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வந்து ஒரு ஊக்கம் தேவை, ஒரு மோட்டிவேஷன் அப்படின்ட்டு இருக்குல்ல, உங்களால் முடியும், உங்களால் முடியும், நீங்கள் செய்வீங்க, இந்த வேலையை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும்ல. அது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்கவங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களாக இருக்கலாம், குட் மார்னிங் குட் ஈவினிங் போடுறவங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி இல்லைனா நமக்கு முந்தின வந்து ஒரு வெற்றி இல்லைனா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, ஒரு வேலையை நம்ம ஏதோ ஒரு வேலை கொடுத்து இப்போது நமக்கு ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது அந்த வேலைகளை நம்ம நினச்சோன்னு வச்சிங்களேன், நம்ம மனசு வந்து ஓகே அதாவே பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு மோட்டிவேட் ஆகும்ல. அப்படி நீங்கள் உங்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய செயல்கள், நிகழ்வுகள், நபர்கள் இதெல்லாம் யார், இப்போ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஜிம்முக்கு போய் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நமக்கு ஒரு மனசு இதாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஒரு நம்ம பிடிச்ச வேலையை செய்யும்போது டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகிட்டு எதாவது யோசிக்க ஆரம்பிப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கவங்களில் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பொருட்கள், விஷயங்கள், செயல்கள், நிகழ்வுகள் இப்படி நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 அப்படின்ற நம்பருக்கு, 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசலாம். லைன் பிஸியாக இருக்குப்பா அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டு தான் முக்கியம். ஸோ ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 VIVIDHBHARATITAMIL விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முன்னூல் பக்கத்தில் போனீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் நீ கூறினா அதை போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் எதனோ ஒரு தொய்வு ஏற்படும் போது உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய செயல்கள், நிகழ்வுகள் என்ன அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல் நேர் லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம், கேட்டுடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். நம்பர் கிடைக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கா, இதுவே ஒரு மோட்டிவேஷன் தான் அப்படிங்கிறீங்களா?
1: ஆமா சார்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம் சோப்புரம் சார். சந்தோஷம் சார், நம்பர் கிடைக்கிறதே சந்தோஷம்
0: சார். செந்தில்குமார். செந்தில்குமார் கும்பகோணத்திலிருந்து. சொல்லுங்க செந்தில்குமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: ம், சொல்லுங்க செந்தில்குமார், சாப்பிட்டீங்களா? வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்
2: சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஊக்கப்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன, நிகழ்வுகள் என்ன, இல்ல நபர்கள் யாரு?
2: கண்டிப்பா என் மனைவி.
0: மனைவி உங்களால முடியும்?
2: எனக்கு அப்பா அம்மா கிடையாது. இப்ப உடம்புக்கு 3 லட்சம் செலவு போட்டாங்க.
0: சூப்பர் சூப்பர்.
2: ஆமா சார், எனக்கு தான் அடி இருப்பு ஒடிச்சிருக்கையா. அவங்க தான், அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது.
0: சரி.
2: எனக்கு 2 பொம்பளை பிள்ளையா, எனக்கு யாருமே இல்லையா.
0: சரிங்க. இதா 2 பொம்பளை பிள்ளை இருக்கீங்களா?
2: எங்க அது 10th பாஸ்ல படிக்கறாங்கயா.
0: ஆ.
2: ஒன்னு 12th படிக்கறாங்க, ஒன்னு 10th படிக்கறாங்க.
0: சிறப்பு சிறப்பு.
2: நான் வேலைக்கு எல்லாம் போகணும்.

0: ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்கப்பெல்லாம் அப்துல் கலாம் ஐயா சாதிச்சது அந்த ஸ்டோரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு நானே இது பண்ணிக்கிறேன். இல்லாட்டி பிசினஸ் மேன் நிறைய அந்த இப்ப உள்ள ரீசெண்டா ஏதாவது அவங்க பெயின் எல்லாம் சொல்லி நான் இப்படி எல்லாம் முன்னேறணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன் சார்.
1: அந்த யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் ஒரு மோட்டிவேஷனா இருந்தா அதை பாப்பீங்க?
0: அதை பார்த்துட்டு சரி இவங்களே பண்றாங்க நம்மளால ஏன் பண்ண முடியாது, ஓகே மறுபடியும் வேலையை பார்ப்போம் அப்படின்றவாங்க சார்.
1: சூப்பர் சூப்பர் மேம். வணக்கம் வித் பரதமிழகம். லைனில் வந்துட்டு கட் ஆகிட்டீங்க, இதை தான் பேசிகிட்டு இருக்கோம். அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், மனைவி அவங்க தான் ஊக்கம் கொடுத்தாங்க. அதுவும் உடல் அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றினது வந்து அவங்க தான். அவங்க தான் என் லைஃபுக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லியிருக்காரு. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். நான் பேசுகிறது எனக்கே கேட்குது. தயவுசெய்து நேயர்கள் வந்து கால் பண்ணி பேசும்போது லைன் கிடைச்சிச்சுன்னா, லைன் கிடைக்கலனாலும் லைன் டயல் பண்ணிங்கன்னா மியூட்டில் வச்சுட்டு டயல் பண்ணுங்கள். உங்கள் லைன் எடுத்து அப்போ தான் ரொம்ப அழகாக கேட்கும். வணக்கம்.
3: போகுது
1: எடுத்துட்டான். ஹலோ
3: ஹலோ
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் கும்பகோணம் சாக்கோட்டை.
1: சாக்கோட்டை
3: ஞானசேகர் தையல் நாயகி பேசுறேன்.
1: ஞானசேகர் தையல் நாயகி, சொல்லுங்க. ஞானசேகர் தையல் நாயகி,
3: எனக்கு மோட்டிவ் எல்லாம் வந்து எங்க வீட்டுக்காரர் தான்.
1: வீட்டுக்காரர் தான்.
3: ஆமா ஆமா.
1: தையல் நாயகி
3: சொல்லுங்க,
1: எப்படி கூப்பிடுவாருங்களா? தையல் நாயகின்னு தான் கூப்பிடுவாரு, இல்ல செல்ல பேர்லாம் இருக்கா?
3: தையல்னு கூப்பிடுவோம்.
1: தையல்னு கூப்பிட்டாலே ஒரு மோட்டிவேஷன் தான்.
3: ஆமா ஆமா, எனக்கு வந்து எல்லாமே இது கரெக்ட்டா. அடுத்தது என் பிள்ளைங்க. அடுத்தது என் பிள்ளைங்க, ஒண்ணு வந்து கோயம்புத்தூர்ல இருக்க, ஒண்ணு வந்து ராணுவத்துல.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் மேம்.
3: பாப்பா ஒரு ஒரே பொண்ணுதான்.
1: நன்றி, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை. எனக்குங்கிற பாட்டை கேட்டா உங்களுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வரும்.
3: ஆனந்த கண்ணீரே வந்துடும் சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். பேசுகிறதுக்கு மேலே ஒரு பாட்டு வந்திருக்கு, பச்சை கிளி முத்துச்சரம் படத்துலேருந்து, அந்த தொடரோடருடன் உனக்கள் நானே உருகும் இரவில். பாம்பே ஜெயஸ்டி குரலில், தாமரை வரிகளில், ஹரிஜராஜ் மியூசிக்கில், அந்த வயலின் வாசிக்கிறது வந்து அப்படியே வந்து உருக வைக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே அப்படி ஒரு பாட்டு தான் கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: டுடுன்னு ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். கேட்டு முடித்த அந்த நேரம் 8:13 ஆகிட்டுருக்கு. பேசிகிட்ருக்கோம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கவங்களில் உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, ஊக்கப்படுத்தக்கூடிய நபர்கள், நிகழ்வுகள், செயல்கள் இதெல்லாம் என்ன அப்படின்றத, இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக கால் பண்ணி ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணலாம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், இரவு வணக்கம் எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு கமெண்ட் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா, நடராஜன் சுப்பையா புத்தகாரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்பத்திலே ஒரு போட போட்டுட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கப்ப வந்து என்னை ஊக்கப்படுத்துவது விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஸோ பாடல்கள் கேட்குறது வந்து அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நடராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேப்பங்கரணிலேருந்து என்னத்த மோட்டிவேஷன், எங்கே போனாலும் ஒன்று அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நம்ம போராடம் ஃபுல்லாக முட்டு சந்தை தான் இருக்குது, என்ன பண்ணுறது, சரி விடுங்க அடுத்த கமெண்ட்டை படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கலீல் அகமது பொன்னேரிலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எப்போதெல்லாம் எனக்கு வந்து மனசு சரியில்லை அப்படின்னா நிறைய காமெடி சீன்ஸ் பார்ப்பேன், எதுக்கு அதையே பற்றி யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நமக்கு என்ன வரும் வராது, என்ன நம்ம மட்டும் இப்படியே போய்கிட்டு இருக்கோமே அப்படின்லாம் ரொம்பலாம் திங்க் பண்ண மாட்டேன். போட ஒரு 10 காமெடி சீனை ஹஹா ஹூஹூன்னு சிரிச்சுட்டு அதிலே வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் போடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு, அப்புறம் அப்பப்போ விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அது கேட்டாவே அதில் இருக்கிற ஆர்ஜேக்கள், நேயர்கள் பேச்சுக்கள்லாம் கேட்கும்போது சந்தோஷமாயிடும். இது சந்தோஷமாகிறது ஓகே, இது அந்த நேரத்தில் ஜாலியாக இருக்கும், ஆனால் நமக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்தினால ஒரு தொய்வு ஏற்படுது, அந்த வேலையை செய்யணும். சில வேலைகள் நம்ம ரொம்ப வருஷமாக, இப்போ ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 முடிச்சிருவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆகும், ஏன்னா அதுக்கான அமௌண்ட்டு அப்படி இப்படி முன்ன முன்ன வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு கட்டத்தில் என்னடா இதை தெரியாமல் ஆரம்பிச்சுனா இதை எப்படா முடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. அதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க ஒரு முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் சொல்லும் பொழுது, சரி நமக்கு இதை பண்ண முடியும் போல இருக்குது, எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தான் நம்ம யோசிச்சாகணும். அதே நினச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த ஒரு சிங்கல் கூட வைக்க முடியாதுல, அடரா என்ன நமக்கு நல்ல டைலாக்லாம் வருது. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க, அதை நினச்சி பார்க்கும்போது சரி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம். எப்படி உங்களை டக்குன்னு வந்து ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றது தான் கலையில் நம்ம சொல்கிறது. ஜாலியாக காமெடி சீன் பார்க்குறது, வித் பாரதி கேட்குறது, இதெல்லாம் ஒரு சில்லாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, ஒரு மோட்டிவேட் அப்படின்றது ஊக்கம்ன்றது அடுத்த கட்டத்துக்கு போதில்ல, அதுதான் பேசிகிட்ருக்கோம். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யாரங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்.
1: கும்போணம் வட்டம் தாராசுரம் சமரசம்.
0: சமரசம் சொல்லுங்க. சமரசம்

0: நல்லமுடன் இருக்க வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
1: வாழ்த்துக்களா? ஓகே, அவ்வளோதானா, வேற ஒன்றும் இல்லையா? வாழ்த்துக்களை தாண்டி
0: எனக்கு ஒரு 80 வயசு ஆச்சு.
1: ஓகே,
0: என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு பக்கத்தில், அழகிரின்னு இருக்காரு.
1: சரி,
0: அவர் அடிக்கடி டெய்லி வாக்கிங் போகணும், சும்மாவே இருக்கக்கூடாது, தோண்டாப்புல இருக்கக்கூடாது. விடியும் என்று விண்மை நம்பு, முடியும் என்று உண்மை நம்புன்னு சொல்லி கொடுத்துருக்காரு சார்.
1: அடாடாடாடாடா, சூப்பர் சார். இந்த மாதிரி தான் இந்த நண்பர் உங்களுடைய வாக்கிங் போகிற நண்பர் வந்து உங்களை ஊக்கப்படுத்துறாரு.
0: ஆ, நன்றி சார்,
1: நன்றி. வணக்கம். வணக்கம், லைனில் வந்தீங்க, கட் ஆகிட்டீங்க. வணக்கம் வணக்கம், விவித் பாரத் தமிழகம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, நான் தனியாகவே பேசிகிட்ருக்கேன், ஆல்ரெடி தனியாக தான் பேசிகிட்ருக்கேன். பிரபாகரன் என்ன சொல்கிறாருன்னா, மனதில் ஒரு தெளிவு ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிள், நெருங்கிய நண்பர்களிடம் என்ன பண்ணுறதுனே தெரிலடா, ஒரே யோசனையாக ஓடிட்டுருக்கு. அவங்களே கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்களே, என்னடா ஒரு மாதிரி இருக்கு, என்ன எதுன்னு சொல்லி முடியும், எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைனா விடு, இது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்களே. அந்த மாதிரி நெருங்கிய நண்பர்கள்கிட்ட பேசுகிறது அது வந்து ரொம்ப மனதளவில் தொய்வு இருந்தா. கொஞ்சம் ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா சைக்கிள் பயணம் செய்கிறது. இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே ஏதாவது ஒரு யோசனை அப்போ தான் பிறக்கும். சைக்கிளிங் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன்னா அதன் மீது கவனம் போவோம், இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் மனசில் அப்படி ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை, இல்லை ஒரு தொய்வு ஏற்படுத்துனா அது கொஞ்சம் டப்புன்னு மாறிடும். இது வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டார் பிரபாகரன், ஒரு வானிலை மாரி சொல்லியிருக்காரு பிரபாகரன் பிரியதர்ஷன். அதையும் தாண்டி இதுக்கும் மேலேயும் ஒரு தொய்வு ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், வடலூரில் இருக்கிற வள்ளலார் மடத்திற்கு சென்று வரும்பொழுது சிறந்த தெளிவு எனக்கு அங்கே கிடைக்கிறதா வந்து அவரு நம்பக்கூடிய. ஸோ வடலூர் வள்ளலார் மடத்திற்கு போயிட்டு வந்தார்னா அங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்குது, ஒரு மோட்டிவேஷன் வந்து நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராசஸ், பார்ப்பேன் கொஞ்சம் கொஞ்சம். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் த்ரீல இருந்துச்சுன்னா வடலூர் வள்ளலார் மடத்திற்கு, ஸ்டெப் டூவில் இருந்துச்சுன்னா ஒரு சைக்கிளிங், ஸ்டெப் ஒனில் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் பேசுகிறதுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் வந்து கமெண்ட் சொல்லலாம், கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871-2838-9871 அப்படின்ற பிறகு கால் பண்ணி சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் இருந்துருந்தீங்கன்னா விவத் பாரதி தமிழகம் 102.3 முகநூல் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு ஒரு தொய்வு மனதளவில் ஏற்படும் போது, இல்லை ஒரு வேலையில் வந்து ஒரு சுணக்கம் ஏற்படும் பொழுது ஒரு ஊக்கம் தேவைப்படும் கண்டிப்பாக, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறது, யாராச்சும் ஒரு நல்ல நாலு பாசிட்டிவான வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு யோசனை கொடுக்கும்ல. அப்படியாப்பட்ட நபர்கள், செயல்கள், நிகழ்வுகள் என்ன அப்படின்றதா நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சென்னை 28 படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஜல்சா பண்ணுங்கடா பாடல் வந்துட்டுருக்கு. ரஞ்சித், திப்பு, பிரேம்ஜி அமரன், ஹரிச்சரன் இவங்களோட குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில் ஜல்சா பண்ணுங்கடா வந்துட்டுருக்கு பாட்டுக்கு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

கேட்டுருக்கோம், நீ கோரி நல்லா பேசிகிட்டு இருக்கோம். உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் செயல்கள் என்ன அப்படின்றத தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து நண்பர் யார் எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னா, காட்டுப்பாக்கத்துலேருந்து ஆண்டனி ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி ஒன்று கிடையாது சார், எனக்கு நானே நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த மாதிரி எனக்கு நானே ஊக்கப்படுத்தி கொள்வேன் சார், உன்னால் முடியும் ஆண்டனி, என்ன ஒரு பெரிய விஷயம், எவ்வளவோ பார்த்துட்டேன், இது ஒரு விஷயமா அப்படின்ட்டு சொல்லிட்டு யார்கிட்டையும்லாம் ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது அப்படின்லாம் என் நிலையெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம சொல்லி, ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா 1300 கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட இதோ ஒரு நான் சொல்லி என்னத்துக்கு அது தேவையில்லாத வேலைன்றதுன்னு என்னுடைய எண்ணம். அதனால் வந்து எனக்கு நானே ஒரு மோட்டிவேட் பண்ணிப்பேன், அதாவது என்னுடைய முந்தைய வெற்றிகள் இல்லை முந்தைய நான் வந்து சவால்கள் இதெல்லாம் எப்படி நான் வந்து கடந்து வந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது, சரி அதெல்லாம் பண்ணிட்டோம் இது பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுறதால எனக்கு நானே வந்து ஊக்கப்படுத்திப்பேன்னு சொல்லி காட்டு பக்கத்துலேருந்து ஆண்டர் சொல்லியிருக்காரு. ரெடீல்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சொல்கிறது இப்போ யோசிச்சு பார்த்தா கரெக்டு தான் சார், எனக்கும் வந்து அப்பப்போ மனசோறு வரும், என்ன வேலை, ஒரு காலையில் எழுந்திரிக்கிறோம், 3 வேலை சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அப்புறம் அது வாடகை கொடுக்குறோம், எல்லி இப்படியே தான் ஓடிட்டுருக்கு சார், என்னத்தை சொல்கிறது, அப்படி யோசிக்கிறது எனக்கும் வரும், ஒரு தொய்வு ஏற்படும். அப்படி வரும்போதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஏரியாவுக்கு வந்தோன்னா பக்கத்து கடையில் வந்து ஒரு பெரியவர் வந்து ஒரு 77 வயசில் வந்து ஒரு காய்கறி கடை வச்சுருக்கிறார். இந்த வயசுலேயும் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கடையை திறந்து உழைச்சிக்கிட்டே இருக்கார். அதை பார்க்கும்போது என்னடா இது, இவரே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறார் 77 வயசில், உனக்கு என்ன வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு நானே ஒரு ஊக்கப்படுத்திப்பேன். ஸோ அந்த பெரியவரை பார்க்கும்போது, எங்கள் ஏரியாவில் வச்சுருக்கிற காய்கறி கடை வச்சுருக்கிற ஒரு பெரியவரை, அவர் 77

0: மதிக்கத்தக்கவர். அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு உழைக்கணும், அவரை மாதிரியே ஓடணும், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது பார்த்தீங்களா. அவராலே முடியுது, நம்மளால ஏன் முடியாது அப்படி சொல்லி எனக்கு நானே வந்து அந்த அதுலேருந்து அப்படியே சும்மா ரிலீஃப் ஆகி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது வேறு, இந்த மாதிரி ஊக்கம் கிடைக்கிறது வேறு, பாட்டு கேட்குறது இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற விஷயம். இந்த மாதிரி பார்த்தீங்களா ஒருவரை பார்க்கும்போது ஒரு ஊக்கம் கிடைக்கும் பாருங்கள். அதான் ரெட்டீல்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா சொல்லியிருக்காரு. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் வித் பர் தமிழகம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம். கல்யாண சுந்தரம் சொல்லுங்க. கல்யாண சுந்தரம் சார்,
1: எப்பவுமே
0: ஜாலியா இருக்கும் நினைக்கிறீங்களா?
1: ஜாலியா இருப்பேன் சார். எதுவும் போறதுன்னா சைக்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாரியம் கோயில் இப்படி சிவன் கோயில் இப்படி சுத்திடுறோம் சார்.
0: போயிட்டு
1: இந்த இதுவும் இல்லாம பிரச்சனை இல்லாம சுத்திடுறோம் சார். அதே எங்களுக்கு ஒரு ஊக்கம் தரும் சார்.
0: அதே ஒரு ஊக்கம் தான்.
1: ஆமா சார், யாருக்கும் சேலஞ்சல் இல்லாம சார் அப்படியே ஜாலியா போயிட்டு அப்படியே வாழைப்பழ வேலை பார்ப்போம் சார். இலை அறுக்கிறது, வாழைப்பூ விற்கிறது, அப்படி ஜாலியா போயிட்டு வருவோம் சார். அப்புறம் அங்கே எல்லாம் கீட்டு முறை வரு, அவர்கிட்ட போய் பேசிடுறது,
0: அப்படி ஜாலியா இருப்போம். அப்படி சொல்லுங்க அந்த டைலாக.
1: ஜாலியா இருக்கும் சார்,
0: ஜாலியா இருக்கும் சார்.
1: ஆமா சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்,
1: நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப நன்றி. ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 தாட்டி பயன்படுத்திட்டாரு. இருந்தாலும் அதுதான் அந்த ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறது தான் அவருக்கு மோட்டிவேஷன் சொல்லிட்டு. வணக்கம்
2: சார், கிழக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: உனக்கும் கீழே இருப்ப கொடி நினைத்து பாட்டு நிம்மதி நடந்து சோகமா இருக்கும்போது அதெல்லாம் நினைச்சுப்பேன் சார்.
0: அந்த டயலாக்.
2: ஆமா சார், எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என்ன பெரிய காவல
0: கேட்டாங்க, சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து உனக்கும் கீழே உள்ளவர் கோடின்னு அந்த டயலாக், அந்த வார்த்தையை நான் நினச்சிக்கிட்டேனா டக்குன்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும் அப்படி சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பார் தமிழகம், யாரங்கிறது பேசுகிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: நான் விருத்தாச்சலம் காந்தி நகர்லேருந்து செண்பகவள்ளி ரங்கநாதன் பேசுகிறேன்.
0: செண்பகவள்ளி சொல்லுங்க. செண்பகவள்ளி,
3: எனக்கு வந்து ஊக்கப்படுத்துறது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தாங்க சார்.
0: ஹஸ்பண்ட் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ஊக்கம் கொடுத்துருவார்.
3: ஆமாங்க சார், எப்பயாவது
0: சோகமா இருந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அது சில பேருக்கு அந்த பவர் இருக்குங்க. அதாவது நம்மளும் பார்த்துட்டு இருப்போம், சில நேரம் வந்து சாப்பாடு வேணாம்னு வீட்டில் சொல்லிடுவோம். அந்த நேரத்துக்கு சரி, ஒரு 5 நிமிஷத்துக்கு எவ்வளவோ 4-5 பேர் கேட்டு பார்ப்பாங்க வீட்டில், சாப்பிட்றடே சாப்பிட்ற அப்படி சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க போய் படுத்து தூங்கிடுவாங்க. நமக்கு அப்போ தான் யாராச்சும் வந்து கேட்பாங்களா? இன்னும் ரொம்ப நேரமாக யாருமே வந்து கேட்காத மாதிரி இருக்குது. கேட்பாங்களா? கேட்பாங்களா? அப்படியே இரும்பிலாம் கட்டும், அப்படி இரும்புவோம், அப்படியே அந்த பக்கம் குறுக்காமல் இருக்கா நடந்துக்கிட்டு இருப்போம். எல்லாம் தூங்கிடுவாங்க பிரண்டு பிரண்டு. ஆனால் யாராவது ஒருத்தவங்க கேட்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும்ல. அது கண்டுபிடிச்சிருவாங்க என்னென்ன என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படி சொல்லிட்டு. அப்படியே அவங்க வீட்டுக்காரரே சோர்வாக இருந்தால் ஒரு மோட்டிவேஷன் தான். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: நாகராஜன்.
0: நாகராஜன் சொல்லுங்கள். நாகராஜன் சார்,
4: நான் வந்து டக்குன்னு ஒன்றே எதிர்காலத்தை நினச்சி பாப்பேன் சார்.
0: எதிர்காலம்?
4: ஆமாம், வாங்கின கடன்லாம் இவ்வளோ இருக்கு, இதை கட்டாமல் இப்படியும் அசந்து போய் உட்காந்துட்டா எப்படி கட்டுறது அப்படின்னு ஒரு இதான ஒரு உத்வேகம் வந்துடுது சார்.
0: ஒரு உத்வேகம், கடனை எப்படியா அடைக்கணுமே.
4: ஆமாம் சார், நன்றி சார்,
0: நன்றி. ஃபியூச்சரை நினச்சாலே வந்து அவருக்கு ஒரு உத்வேகம் வந்துடுது. சூப்பரில் பாட்டு வந்துட்டு இருக்கு. கோபடத்துலேருந்து கார்த்திக் மற்றும் குழுவினர் குரலில், அரிஜரஜ் மியூசிக்கில், அகநகர் ஒரு பாட்டி சாங் தான் வந்துட்டு இருக்கு. பா விஜய் குரலில் கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன். வெங்கட் பிரபு ஹீஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் இஸ் ஜாப், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனா ஆனா ஜாலியா இருப்பாரு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல வந்து அந்த ஜாலினஸ் தெரியாது, அந்த ஜாலினஸ்ல வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் தெரியாது. அந்த மாதிரி இஸ் அ வைஸ் வர்சா, வெரி நைஸ் கை. நான் வந்து இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ரொம்ப குறைவான ஆளுங்க கூட நான் வந்து ஐ பீன் இன் டச். ஒன்னு கமல் ஃபேமிலி, கங்கையமுருன் சார் ஃபேமிலி, SPB, அண்ட் வேற ஃபீமேல் ஆர்டிஸ்ட பொறுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது வந்து சில்க் ஸ்மிதா, அதுக்கப்புறம் அர்ச்சனா, ஊர்வசி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.

8:35 ஆகிட்டு இருக்கு. கிரடுகம் வித் பாரதி தமிழகம் 102.3, வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகள் அந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலரஃபம் 100.4, திருப்பதி எஃப்எம் 100.1 கேட்டு வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி நீ கூறி நல்லா பேசிகிட்டு இருக்கோம். உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், செயல்கள், இல்லை நபர்கள் யார் அப்படின்றத நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க,

0: பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: மன்னப்படையூர் பிரபு.
0: பிரபு, சொல்லுங்க பிரபு சார்.
1: ஐயா தலைப்பு தெரியல, திடீர்னு போன் போட்டேன். சொல்லுங்க.
0: திடீர்னு போன் போட்டீங்களா? நம்பர் எப்படி முன்னாடி வச்சிருந்தீங்களா?
1: ஆமாம்
0: ஐயா. ஓகே, தொடர்ச்சி கேட்டுருங்க, நிறைய நேரங்கள் லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: பொண்ணு,
0: உங்க பொண்ணு தான் உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஃபேக்டர், மோட்டிவேஷன்.
2: ஆமா சார்.
0: சூப்பர் சூப்பர். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கொடுங்கல இருந்து தனியாசலம் பேசுறேன்.
0: தனியாசலம், சொல்லுங்க தனியாசலம் சார்.
3: ஆமா ஆமா, நம்மள கிராமே ஊக்கப்படுத்திட்டு கடையை திறக்க வேண்டியதான் காலைல மளிகை கடையை.
0: அப்படியா?
3: ஆமா, கிழக்கு தாமரை ராசிகர் காலைல ஒரு அடி வந்துட்டாரு.
0: ம், அப்படிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. பாத்தீங்களா, நம்ம நேர்களே நோட் பண்ணி சொல்லிடுறாங்க பாருங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: சர்க்கே சண்முகவள்ளி சார்.
0: சண்முகவள்ளி, சொல்லுங்க சண்முகவள்ளி மேம்.
4: எனக்கு வந்து எப்பவுமே இந்த விவித் பாரதியே எனக்கு ஒரு மன ஆறுதல் சார்.
0: மன ஆறுதல், ஒரு மோட்டிவேஷனா இருக்கு.
4: கண்டிப்பா சார், இந்த கும்பகோணம் பண்பலை ஆரம்பிச்சிருந்து சார், என்கிட்ட வந்து பட்டன் செல்லு தான் சார். பட்டன் செல்லு எப்பவும் போட்டு பார்த்தா அதுல இருந்து இந்த கும்பகோணம் பண்பலை ஆரம்பிச்சிருந்து எங்களுக்கு இந்த செல்லுலயே கிடைக்குது சார்.
0: செல்லுலயே வந்துருது.
4: ஆமா சார், எப்பவும் ரேடியோ எல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது சார், இதுலயே தான். இப்ப நீங்க என்ன பேசுறீங்க, செல்லுல மட்டும் தான் கேட்கலாம், நீங்க ரேடியோ என்கிட்ட கிடையாது சார்.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
5: எனக்கு கஸ்டமரே ஊக்கமா இருக்காங்க சார்.
0: கஸ்டமர், வாடிக்கையாளர்கள் தான் உங்களுக்கு?
5: வாடிக்கையாளர். ஆமா சார், ஏதோ ஒன்று பொருள் இல்லைனாலும் கொஞ்சம் லேட் ஆகுனாக்கி திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சரி, ஓடிபி வாங்கினா அப்படின்ட்டு ஓட்டமா
0: போயிடுறதுதான்.
5: தோந்து இருந்தாலும் அவங்க சொன்ன உடனே ஊக்கம் சார் எனக்கு.
0: ஓகே, அதிக வாடிக்கையாளர்கள், அதிக ஊக்கம்.
5: ஆமா ஆமா சார, நன்றி சார்.
0: ஓகே, ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை கேட்டு பாட்டு பிளே பண்ணலாம்.
6: சார் வணக்கம் சார், நான் திருநெல்வேலி மாவட்டம் வீரநூல் கண்ணனி சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க கண்ணனி சார்.
6: சார் நல்லா பாக்கீங்க சார்?
0: நலம் நலம் நலம்.
6: அதாவது சார், நான் 2006 சார், நான் ஒரு அரசு துறையில பணிபுரியிறேன். 2006 எனக்கு பெண் பார்க்கும் படம் நடந்துட்டு இருக்கு. உறவுக்காரங்க பெண்கள்லாம் பார்த்தா அது நமக்கு கேட்டா நமக்கு பொண்ணு தரல. ஆனா தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் அருகே லட்சியம்புரத்துல ஒரு பொண்ணு பார்த்தேன் சார், அது வந்து அசல் தான். கல்யாணம் 2006 கல்யாணம் நடந்தது சார். இன்னைக்கு வந்து நான் ஒரு 2 வீடு கட்டி என்னோட பையன் பொண்ணு கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க சார், அருமையா படிச்சுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு நிலைமை இருக்கேன், என் மனைவி தான் சார் காரணம். வாய்ப்பு நன்றி சார்.
0: ஓகே, மனைவி தான் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஃபேக்டர். என்னமா டைலாக் பேசுறாங்கப்பா, சூப்பரா சூப்பரா சொல்றாங்க. நண்பர்கள் யாரெங்கிறது சொல்லியிருக்காங்கன்னா, புண்ணியமன்மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாக்கிங் போயிட்டு சார், அப்படி ஏதாவது ஒரு மோட்டிவேஷனுன்னா வாக்கிங் போயிட்டு வந்தோன்னா ஒரு ஐடியா கிடச்சிடும். அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தோன்னா ஒரு வாக்கிங்கு. இல்லைனா புக்ஸும் நிறையா படிப்பேன், புத்தகங்கள். என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையா, ஒரு நாளைக்கு ஒரு 50 பக்கம் 100 பக்கம் படிக்கலான்னு வச்சிங்களேன், அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். அந்த பேப்பரை கரெக்டாக ஒரு மனத்தொய்வு இல்லை சோர்வு ஏற்படும் போது அப்படியே ஒரு 50

இல்லை சோர்வு ஏற்படும்போது அப்படி ஒரு 57வது பக்கத்தை எடுத்து படித்தேன்னு வச்சிங்களேன், அப்படியே ஒரு ஊக்கம் எனக்கு கிடச்சிரும் அப்படி சொல்லி ஒரு புக்ஸ் படிக்கிறது, வாக்கிங் போகிறது, இது ரெண்டு தான். அப்புறம் அதுக்கு மேலே இந்த வானொலி கேட்குறது, டீ குடிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஷார்ட் டைமாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாரு. மாதவரம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, முடிஞ்ச அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் மனசுக்குள்ளே வந்து ஒரு தொய்வு, ஒரு ஏக்கம், ஒரு கவலை அதெல்லாம் ஏற்படாதவாறு தான் சமாளிப்பேன், அப்படியே வந்து ஒரு சமாளிக்கிற மாதிரியே இருப்பேன். அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுவேன். அங்கே போனால் ஒரு மன அமைதி, ஒரு 1/2 மணி நேரம் கால் மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அங்கே இருக்கிற மக்களெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு அமைதி ஏற்பட்டு ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிடுறத நான் உணர்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் திரும்பி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எங்கே போகிறேனே சொல்லாமல் போயிடுவேன். வரும்போது சகஜமாக கோயிலில் பாரு என்னென்ன வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க அடாடாடா அப்படின்னு சொல்லி சகஜமாக இயல்பு நிலைக்கு திரும்பிடுவேன். அதுவே எனக்கு மோட்டிவேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ராஜீவ் நலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கீதம் கேட்குறது, பழைய திரைப்பட காடல் கேட்டால் நிம்மதி கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. நிம்மதி கிடைக்கும். நம்ம நிம்மதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுல லைஃப்பில் நிறையா பெரிய பெரிய டிசிஷன்லாம் இருக்கும். நம்ம எதாவது சொல்கிறனே, ஒரு வீடு கட்டுறதுலேருந்து இல்லை ஒரு படிக்க வைக்கிறதுலேருந்து இல்லை நமக்கு ஒரு பணம் தேவைப்படும் இல்லை எதனா ஒன்று வாங்கணும்னு நினைப்போம், அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு சமாளிக்கணும்னு யோசிக்கிற நேரத்தில் திடீர்னு நமக்கு ஒரு தொய்வும் ஏற்படும். இல்லை நம்ம செஞ்சிட்ருக்க வேலையில் என்னடா 8 வருஷமாக ஒரே வேலையில் இருந்துகிட்ருக்கோம், வேறு எதாவது போகலாமா, சம்பளம் வேறு வருஷத்துக்கு 1000-1200 தான் ஏற்றிருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம்ல. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியா, ஒரு நபர் நமக்கு வந்து ஒரு செயல், என்ன இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கம்பெனிலேருந்து மாறியிருப்போம், அப்போ எப்படி மாறணும், தைரியமாக ஒரு பேப்பர் போட்டு போனோம், இந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கோம். அடுத்த படம் இருந்துட்டுருக்கு, நான் மகாநல படத்துலேருந்து வாவா நிலவை பிடிச்சி தரவா, ஹரிச்சரன் குரலில் நாமத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கராஜா மியூசிக்கில் கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

ஜெட் மணி 45 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் நீ ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஊக்கம், ஒரு மோட்டிவேஷன் ஒன்று தேவைப்படும் போது அதை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், செயல்கள், நபர்கள்லாம் யார் அப்படின்றத நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து தஞ்சை தேனே பிரகாஷ் குமரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிபி குமரன் மகர் நோம்பச்சாவடி தஞ்சாவூர்லேருந்து சொல்லியிருக்கிறாரு, வானொலி கேட்குறது, தொலைக்காட்சி, திரைப்படம், நகைச்சுவைன்னு கமா போட்டு இதெல்லாம் பார்க்குறதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் சொல்லியிருக்காரு. நிறைய நேர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மயிலே பட்டாபி என்ன சொல்லியிருக்காருன்னா, என் நண்பர் கபிலர் ஒரு நாள் சொன்னாப்புல, என்ன பட்டாபி ஃப்ரம் 1994 யுவர் லிசனிங் த ரேடியோ, 1994 அடாடா ஹிஸ்ட்ரி புக்கு படிக்கிற மாதிரி இருக்குது, 94 ரேடியோ எஃப்எம் கேட்டுருக்கிற, ஏதாவது தினமும் ஃபோன் பண்ணுற பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் கபிலன். நான் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் என்ன சொன்னார், ஏதாவது ஒன்று நீ கொஞ்சம் ஃப்ரெண்ட் நகைச்சுவையாக பண்ணியா, உனக்கு வர்றதை பண்ணு அப்படி சொல்லி என்ற சொன்னப்போ வந்து பார்த்திங்கன்னா, மதியம் நிகழ்ச்சிக்காக முருகேச பாண்டியன் மற்றும் ரமா அறிவிப்பாளர் வழங்கும் நகைச்சுவை நேரலை நிகழ்ச்சியை வந்து கேட்பேன், ஃபோன் பண்ணுவேன், பேசுவேன். அப்போது ஒரு ஐடியா உதயமானது 2002 எட்டு வருஷம் கழிச்சு. முதல் நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நகைச்சுவை கடிதத்தை வந்து மலராக அனுப்பியதும் அறிவிப்பாளர் என்னை நிலையத்திற்கு அழைத்து பாராட்டியது வந்து மகிழ்ச்சியான தருணம், அது ஒரு மோட்டிவேஷன். ஒரு ரேடியோ ஷோவில் வந்து ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை கேட்கும்போது அதுலேருந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏற்படுறதா வந்து மயிலே பட்டாபிக்கு வந்து அவருடைய நண்பர் கபிலன் சொல்லியிருக்காரு. அந்த கபிலன் சொன்னது 1994 2026 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார், ஒரு வரலாறு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக வந்து கலீல் அகமது பொன்னேர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, கும்பகோணம் மீனாட்சி அவர்கள் வந்து 3 வந்துட்டாங்க சார் லைனில், என்ன சார் நீங்கள் ஒரு நேரம் ஒரு தடவைக்கு ஒரு நிகழ்ச்சியில் தானே வரணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனாட்சி கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க, நம்மளுடைய நேயர்கள் ரிக்வஸ்ட்டு, ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நாளில் லைவில் வந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். புரட்சிபாக்கம் சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீ குடிப்பேன் சார் அவ்வளோதான், அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். இது நம்மளால் நிறைய பேர்த்துக்கு இல்லை, அதனால் ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைண்ணா. இல்லைங்கன்னா நம்ம ஒரு கெஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போனோன்னா முதல்ல கேட்குறது என்ன, டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா, இல்லை இல்லை ஒன்றும் வேணாம், இல்லை இல்லை இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து எப்படிங்க நீங்கள் இப்போ ஒன்றுமே சாப்பிடாமல் போவீங்க, இதெல்லாம் சரியில்லைங்க, அப்போ நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவானா அப்படி சொல்லி கேட்பாங்களே. அந்த டீ காஃபி குடிக்கிறதே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்குது, ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு சவுந்தரராஜன். தொடர்ந்து பேசலாம், பேசுகிறதுக்கு முன்னாடி பாட்டு வந்துட்டுருக்குது, ஐயோ நெஞ்சு அலையுதடி ஆடுகளம் படத்துலேருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சரண், பிரசாந்தினி குரலில், சினேகன் வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

8:54 நோக்கி ஓடிட்டு இருக்கு நிகழ்ச்சியோட அப்படி நிறைவு பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத படிச்சிருவோம். ஏன்னா டே கமெண்ட்டு போட்டோம் படுறா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேட்குது அங்கேருந்து நீங்கள் பேசுறது. அப்புறம் வாழ்த்துக்கள் நகைச்சுவை முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போக வேண்டியதான் அதானே வாழ்க்கை அப்படி சொல்லி முரளி வந்து சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக வந்து காமெடி ஷோஸ் பார்க்குறது காமெடி நிகழ்ச்சிகள் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது தான் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைக்கி தான் நான் புதுசாக வந்திருக்கேன் இன்றைக்கி தான் புதுசாக கமெண்ட் போட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிகளோடு அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. நிகழ்ச்சிகள் வந்து தயவுசெய்து நேயர்கள் வந்து கால் பண்ணவங்க ஓரளவுக்கு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி ஒரு நாளில் ஒரு நேயர் ஏதோ ஒரு லைவ் ஷோவில் கண்டிப்பாக

0: கண்டிப்பாக பங்கெடுத்துக்கலாம். அதனால் தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம், அப்போ தான் நிறைய புது நேயர்கள்லாம் பேச முடியும். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: திருவள்ளூர்லேருந்து நான் டெல்லி பேசுகிறேன். ஆனந்த் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். டெல்லி சார்,
1: அதாவது எனக்கு அந்த மாதிரி சோறு வந்தால் நான் கோயிலுக்கு போவேன் ஐயா.
0: ஓகே.
1: அங்கே போனால் நம்மளோட சோர்வெல்லாம் இருப்பாங்க, அப்போ கொஞ்சம் உற்சாகம் ஆகிடும் ஐயா.
0: அங்கேயே படுத்து தூங்கிட்டுலாம் இருப்பாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு உற்சாகம் ஆகிடும் இல்லைங்களா? ஓகே. நான் அங்கே போனேன்னா அங்கே அதை விட வந்து நான் உங்களை விட உங்க படுத்தே விட்டார் ஐயான்ற மாதிரி இருப்பாங்க. பார்த்துக்கலாம் விட ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி நான் கிளம்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் மித்பார் தமிழகம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கேக்குது நீங்க பேசுறது.
2: கும்பகோணம் தாலுக்கா கருவளச்சேரியிலிருந்து பேசுறேன்.
0: கருவளச்சேரியிலிருந்து பேசுறீங்களா?
2: எனக்கு எல்லாமே எங்க வீட்டுக்காரங்கதான்.
0: வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்காரா?
2: எனக்கு ரொம்ப இப்ப கூட ஒரு 3000 செலவு பண்ண 3 லட்சம் செலவு பண்ணாங்க. அதனால என்ன எனக்கு என்ன இருந்தாலும் சோர்ந்து நான் சத்த படுத்துட்டேன்னா என்ன விட மாட்டாங்க.
0: விட மாட்டாங்க.
2: சரி என்ன செய்யுதுன்னு கேப்பாங்க சார்.
0: எப்படி கூப்பிடுவாரு? செண்பகவான் கூப்பிடுவாரா, வள்ளியன் கூப்பிடுவாரா?
2: படுக்க விட மாட்டாங்க.
0: ஓகே.
2: அதனால எல்லாமே எனக்கு எங்க வீட்டுக்காரவங்க தான். அடுத்தது என் பொண்ணு புள்ள.
0: ஓகே, சூப்பர். குடும்பம் ரெடி வாலிமா தயவுசெய்து கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா தான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்க பேசுறது உடனுக்குடன் பேசலாம், இல்லைன்னா நான் மட்டும் தனியா பேச வேண்டியதான். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: அரியலூர் மாவட்டம் சின்னாலயம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன்.
0: வெண்ணிலா சொல்லுங்க. சொல்லுங்க வெண்ணிலா முருகபாண்டியன்.
3: எனக்கு வந்து மோட்டிவேஷன்னா இது எவ்வளவோ பண்றோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைச்சுப்போம் சார்.
0: உங்களுக்கு நீங்களே ஊக்கப்படுத்திப்பீங்க.
3: ஊக்கப்படுத்திப்பேன். அப்புறம் என் தங்கச்சிட்ட ஷேர் பண்ணிப்பேன் சார். தத்தனூர்ல இருக்காங்க கலான்ட்டு. எதுவா இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுவா, இது இதை செய்ய இதை செய்ய வேணாம்னு அவங்களும் எனக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க சார்.
0: தங்கச்சிட்ட ஒரு 3/4 மணி நேரம் போன் பேசினா மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு.
3: ஆமா சார், ஆமா சார்,
0: உண்மையா தங்கச்சி வந்து ஒரு ராகமா பேச ஆரம்பிச்சா போதும். தங்கச்சி கூட ஒரு 3/4 மணி நேரம் பேசினா அதுவே போதுங்க, அதை விட என்னங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வந்து பேர பசங்களோட பேசி உரையாடும் போதே எனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. வணக்கம். ரேடியோ வாலிமை கம்மி பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
4: ஹலோ ஹலோ ஹலோ.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் சைக்கிள்ல இருந்து பேசுறேன் சார்.
0: அம்மையப்பன் சொல்லுங்க
4: சார். சார் உங்க எஃப்எம்ல நிறைய கேட்பேன் சார் நான்.
0: சரி சரி. வணக்கம் வித் பார் தமிழகம். ஹலோ பேசலாம். வணக்கம், யாரங்க இருந்து
5: பேசுறீங்க?
0: உங்க பேர் சொல்லுங்க.
5: ரமா.
0: ரமா சொல்லுங்க. ரமா
5: சொல்லுங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி. புது நேயர் அழகாக வந்து பேசினாங்க. நிகழ்ச்சியோட நிறைய போதும் இருந்துடும். இவ்வளோ நேரம் கால் பண்ணி பேசுனீங்க. ஊக்கம் எப்படி, பாசிட்டிவ் மைண்ட் செட்டு நம்ம எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு தான் முடிக்கணும். கால் பண்ணி பேசினேன். வித் பார் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டிருக்கலாம். நல்ல உள்ளங்களுக்கும் வித் பார் தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ண, லைக்ஸ் பண்ண, எல்லாத்துக்கும் நன்றிகளோட. எங்கேயும் போயிட போகிறதுல 11 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அந்த நேரத்தில் நீ கோரி நல்ல கேட்டுட்டு இருந்தேன். யார் கூட? நான் உங்கள் நண்பன், உங்கள் இருவன் ஆர்ஜி ஆனந்தே தான். வித் பாரத் தமிழ் 102.3 மனங்களிடமும் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இனி இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வந்தியத்தேவன் ஒரு பக்கத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்தான். மற்றொரு புறத்தில் மணிமேகலை, அக்கா உணவு சித்தமாயிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நெருங்கி வந்து கொண்டிருந்தாள். கரிகாலர் இருபுறமும் பார்த்துவிட்டு,
1: நந்தினி, என்னை கடம்பூர் மாளிகைக்கு வரவேண்டாம் என்று தடுக்க வந்தியத்தேவன் மட்டும் முயலவில்லை, ஆழ்வார்க்கடியான் என்னும் வைஷ்ணவனும் அதே மாதிரி செய்தியை கொண்டு வந்தானே. என் தந்தையின் உயிர் நண்பரும் என் பக்திக்கு உரியவருமான முதன் மந்திரி அனிருத்தரும் சொல்லி அனுப்பினாரே என்றார்.
0: முதன் மந்திரி அனிருத்தர் தங்கள் தந்தையின் பிராண சிநேகிதர், ஆகையினால் தங்கள் தந்தையின் பிராணனை தாமே அபகரிக்க பார்க்கிறார். தங்களுடைய பக்திக்கு உரியவர், ஆகையால் தங்களுக்கு அடுத்த பட்டம் இல்லாமல் செய்ய பார்க்கிறார்.
1: ஏன், ஏன்?
0: தாங்கள் வெறி பிடித்தவர் என்றும் தெய்வபக்தி இல்லாதவர் என்றும் அவருக்கு எண்ணம். தங்கள் தம்பிக்கு பட்டம் கட்டி வைத்து அவனை வீர வைஷ்ணவனாக்கி இந்த சோழ நாட்டையே வைஷ்ணவ நாடாக்கிவிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். தங்களுடைய தம்பி நடுக்கடலில் காணாமற் போனபோது அவருடைய எண்ணத்திலே மண் விழுந்தது.
1: அதற்காக என்னை கடம்பூர் வராமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன?
0: அவர்களுடைய அந்தரங்கத்தையெல்லாம் தங்களிடம் நான் சொல்லிவிடலாம் அல்லவா?
1: உனக்கு எப்படி அவர்களின் அந்தரங்கம் தெரியும்?
0: ஐயா, அந்த வைஷ்ணவன் ஆழ்வார்க்கடியான் சகோதரி நான் என்பதை மறந்து விட்டீர்கள்.
1: உண்மையாக நீ அவனுக்கு உடன் பிறந்த சகோதரியா? அந்த கதையை என்ன நம்ப சொல்லுகிறாயா?
0: நானும் அந்த கதையை நம்பவில்லை. தங்களை நம்புமாறு சொல்லவும் இல்லை. அவனுடைய தந்தையின் வீட்டில் நான் வளர்ந்து வந்தேன். ஆகையால் என்னை சகோதரி என்று அழைத்து வந்தான். என்னை ஆண்டாளின் அவதாரம் என்று அந்த வைஷ்ணவன் சொல்வது வழக்கம். ஊர் ஊராக அவனுடன் நான் சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்ப வேண்டும் என்று அவனுடைய ஆசை.
1: புத்த சந்நியாசினிகளைப் போல உன்னையும் வைஷ்ணவ சந்நியாசினியாக்க அவன் விரும்பினானா
0: என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார். அப்படி ஒன்றுமில்லை. நான் அவனை கல்யாணம் செய்து கொண்டு தம்பதிகளாக பாசுரம் பாடிக்கொண்டு ஊர் ஊராக போக வேண்டும் என்பது ஆசை. வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்ய நான் பல குழந்தைகளை பெற்று அளிக்க வேண்டும் என்பதும் அவன் விருப்பம்.
1: சீச்சி, அந்த குரங்கு மூஞ்சி திருமலை எங்கே, நீ எங்கே? உன்னையே அவன் தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினானா?
0: ஐயா, என் துரதிருஷ்டம் அது. நான் பிறந்த வேளை எப்படி? என்னை நெருங்கி வரும் ஆண் பிள்ளைகள் எல்லோரும் துர் எண்ணத்துடனேயே என்னை நெருங்குகின்றார்கள்.
1: கிழவன் பழுவேட்டரையனுடைய புத்தி போன பாட்டில் மற்றவர்களை பற்றி சொல்வானேன்?
0: கோமகனே, பழுவேட்டரையரை பற்றி என் காதில் பட தூஷணையாக எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் என்னிடம் ஆசை கொண்டார்.

0: என்னை உலகறிய மணந்து கொண்டார். அநாதை பெண்ணாயிருந்த என்னை அவருடைய திருமாளிகையில் பட்டத்து ராணியாக்கி பெருமைப்படுத்தினார்.
1: ஆனால் உன்னுடைய விருப்பம் என்ன நந்தினி? நீ அவரை உண்மையிலேயே உன் பதியாக கொண்டு பூஜிக்கிறாயா? அப்படியானால்...
0: இல்லை இல்லை, அவரிடம் நான் அளவில்லாத நன்றியுடையவள். ஆனால் அவருடன் நான் மனை வாழ்க்கை நடத்தவில்லை ஐயா. நான் ஏழை குடியில் பிறந்தவள், பிறந்தவுடனே கைவிடப்பட்டவள். ஆயினும் என்னுடைய நெஞ்சை ஒரே ஒருவருக்குத்தான் அர்ப்பணம் செய்தேன். அதை ஒரு நாளும் மாற்றிக்கொண்டதில்லை.
1: நந்தினி, அந்த பாக்யசாலியார் வேண்டாம், அதை சொல்ல வேண்டாம். நீ யார்? உண்மையை சொல். நீ என் தந்தையின் மகள் இல்லாவிடில், என் சகோதரி இல்லாவிடில், ஆழ்வார்க்கடியானுடன் கூட பிறந்தவளும் இல்லை என்றால் பிறகு நீ யார்? அதை மட்டும் சொல்லிவிடு நந்தினி. அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு பைத்தியம் உண்மையிலேயே பிடித்துவிடும் என்றார் கரிகாலர்.
0: அதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றுதான் நானும் விரும்புகிறேன். ஆனால் தங்களுடைய தோழரும் என்னுடைய தோழியும் இதோ நெருங்கி வந்துவிட்டார்கள். மறுபடியும் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவசியம் சொல்லுகிறேன்
1: என்றாள் நந்தினி. மிக சமீபத்தில் வந்துவிட்ட வல்லவரையனை பார்த்து பழுவூர் ராணி,
0: ஐயா இது என்ன, வெறுங்கையுடனே திரும்பி வந்திருக்கிறீர்கள்? புலியின் தலை எங்கே
1: என்று கேட்டாள். தேவி, புலியின் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை என்றான் வந்தியத்தேவன்.
0: ஆஹா, இவ்வளவுதானா உமது வீரம்? உமது முன்னோர்களின் வீரத்தை பற்றி பாட்டுகளெல்லாம் சொன்னீரே. மூன்று குலத்து வேந்தர்களின் தலைகளை பறித்து கழனியில் நடவு நட்டார்கள் என்று சொன்னீரே.
1: அதென்ன அப்படிப்பட்ட பாடல் என்று கரிகாலர் கேட்டார்.
0: ஐயா, நீர் சொல்கிறீரா, நான் சொல்லட்டுமா என்று நந்தினி வந்தியத்தேவனை பார்த்து வினவினாள்.
1: ராணி, அப்படி ஒரு பாடல் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லையே என்றான் வந்தியத்தேவன்.
0: உமக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு நன்றாய் நினைவிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் ஐயா. சேனை தழையாக்கி செங்குருதி நீர் தேக்கி ஆனை மிதித்த அருஞ்சேற்றில் மானபரன் பாவேந்தர் தம் வேந்தன் வாணன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி. எப்படி இருக்கிறது பாட்டு கோமகனே? தாங்கள் பாண்டியன் ஒருவனுடைய தலையை மட்டுமே கொண்டீர்கள். இந்த வீரருடைய முன்னோர்கள் சேரசோழ பாண்டியர்களுடைய தலைகளை பறித்து கொண்டு வந்து கழனியில் நடவு நட்டார்களாம்.
1: கரிகாலருடைய முகத்தில் அருவருப்பும் குரோதமும் தாண்டவம் ஆடின. நல்ல உழவு நல்ல நடவு என்று சொல்லிவிட்டு அவர் இடி இடி என்று வாய்விட்டுச் சிரித்தார். வந்தியத்தேவன் கரிகாலருடைய முகத்தையே ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அவன் தட்டு தடுமாறி,
2: தேவி, இத்தகைய பாடல் ஒன்றை தங்களிடம் நான் சொல்லவே இல்லையே என்றான்.
0: அதனால் என்ன, ஏற்கனவே தெரிந்து கொண்டிராவிட்டால் உமது குலத்தின் பெருமையை இப்போதாவது தெரிந்து கொள்ளும். அவ்வாறு முக்குலத்து வேந்தர்களின் முடிகளை பறித்து நட்ட வம்சத்தில் கேவலம் காயம்பட்ட புலி ஒன்றின் தலையை கொண்டு வர முடியவில்லையே என்றாள்.
1: தேவி, காயம்பட்ட அந்த புலி செத்து தொலைந்து போய்விட்டது. செத்த புலியின் தலையை வெட்ட நான் விரும்பவில்லை.
2: அதேபடி புலி தத்தி தத்தி படகில் ஏறியதை நான் பார்த்தேனே என்றார் கரிகாலர்.
1: நான் தான் அந்த காட்சியை தங்களுக்கு காட்டினேன். படகில் ஏறி படுத்து கொண்ட பிறகு அது செத்து போயிருக்கிறது. பழுவூர் இளையராணியின் திருமேனியை காயப்படுத்தி விட்டோமே என்ற பச்சாதாபத்தினால் அது பிராணனை விட்டுவிட்டதோ என்னமோ என்றான் வந்தியத்தேவன்.
2: கரிகாலன் முகத்தில் கடுகடுப்பு சிறிது தணிந்து புன்னகை அரும்பியது.
1: ஆனால் அது தண்ணீரிலேயே செத்து போயிருக்கலாமே, படகில் ஏறி சாக வேண்டியதில்லையே என்றார் கரிகாலர்.
2: என்னைப் போல அதற்கும் தண்ணீரை கண்டால் பிடிப்பதில்லை போலிருக்கிறது. எல்லா சாவுகளிலுமே தண்ணீரிலே சாவதுதான் எனக்கு பயமளிக்கிறது என்றான் வந்தியத்தேவன்.
0: ஆயினும் சற்று முன்னால் தைரியமாக தண்ணீரில் குதித்து விட்டீரே. இந்த பேதை பெண்களின் பேரில் அவ்வளவு கருணை போலிருக்கிறது.
1: தேவி, தண்ணீரை காட்டிலும் எனக்கு பெண்களைக் கண்டால் அதிக பயம் உண்டாகிறது. இளவரசருடைய வற்புறுத்தலுக்காகத்தான் குதித்தேன். உண்மையில் அப்படி குதித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இப்போது தெரிகிறது என்றான் வல்லவரையன்.
0: ஆமாம், நீர் தண்ணீரில் விழுந்து சாவது பற்றித்தான் உமக்கு பயம். பிறரை மூழ்கடித்து சாகச் செய்வது பற்றி உமக்கு பயமே இல்லை என்றாள் நந்தினி.
2: இந்த பேச்சுக்கள் ஒன்றும் மணிமேகலைக்கு பிடிக்கவில்லை என்பது அவளுடைய முகபாவத்திலிருந்து நன்கு வெளியாயிற்று.
0: அக்கா, சமைத்த உணவு ஆறிப்போய்விடும், வாருங்கள் போகலாம் என்றாள்.
2: நால்வரும் பளிங்கு மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள். அப்போது இடையிடையே மணிமேகலை வந்து

0: வந்தியத்தேவனை நோக்கினாள். அவனுடைய மனதில் ஏதோ சங்கடம் ஏற்பட்டிருக்கிறதென்றும் இளவரசரும் நந்தினியும் அவனுக்கு ஏதோ தொல்லை கொடுக்கிறார்கள் என்றும் அவள் தன் உள்ளுணர்ச்சியால் அறிந்தாள்.
1: யார் தங்களுக்கு எதிரியானாலும் நான் தங்களுடைய கட்சியில் இருப்பேன், கவலைப்பட வேண்டாம்
0: என்று நயன பாஷையின் மூலம் வந்தியத்தேவனுக்கு ஆறுதல் கூற முயன்றாள். ஆனால் வந்தியத்தேவனோ அவள் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவன் கவலைக் கடலில் அடியோடு மூழ்கிப் போனவனாக காணப்பட்டான். நந்தினி தேவியின் வஞ்சக வார்த்தைகளும் வந்தியத்தேவன் மீது அவள் சுமத்திய பயங்கரமான பழியும் இந்த கதையை தொடர்ந்து கேட்டு வரும் படித்து வரும் நேயர்களுக்கு அருவறுப்பை அளித்திருக்கக்கூடியது இயல்பேயாகும். என்றாலும் நாம் அறிந்துள்ள வரையில் அவளுடைய பிறப்பையும் வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் நினைவுகூர்ந்தால் அவ்வளவாக வியப்பளிக்க மாட்டோம், வியப்பு அடைய மாட்டோம். மனிதர்களின் குணாதிசயங்கள் பரம்பரை காரணமாக இரத்தத்தில் ஊறியுள்ள இயல்புகளில் அமைகின்றன. சூழ்நிலையினாலும் பழக்க வழக்கத்தினாலும் வாழ்க்கை அனுபவங்களினாலும் மாறுதல் அடைகின்றன. வாய் பேச முடியாத காது கேளாத மந்தாகினி காட்டிலே பெரும்பாலும் வாழ்ந்திருந்தவள். வன விலங்குகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ள அவள் எவ்வளவோ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியிருந்தது. தான் உயிர் தப்புவதற்காக சில சமயம் அந்த மிருகங்களை கொடூரமாக கொல்ல வேண்டியும் நேர்ந்தது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கோடிக்கரையிலிருந்து பழையாறைக்கு வர்ற வழியில வந்தியத்தேவன் நந்தினியை சந்திக்க நேர்ந்தது அல்லவா? நந்தினி மனம் விட்டு பேசும்போது, நான் பார்த்திருப்பவர்களுக்குள்ளே நீர் ஒருவர்தான் தைரியசாலி. மனத்தில் உள்ளதை ஒளியாமல் பேசுகிறவர். ஆகையால் தான் உம்மை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னது நினைவிருக்கும். அதே நந்தினி இப்போ கரிகாலனுடன் தனியா இருக்கிற போது வந்தியத்தேவனை தூர்த்தன்னு குறிப்பிட்டு புது குழப்பத்தை ஏற்படுத்துறார். அதை தொடர்ந்து, என்னுடைய நெஞ்சை ஒரே ஒருவருக்குத்தான் அர்ப்பணம் செய்தேன்னு சொல்லி நிறுத்துறார். அவனை துடிக்க வைப்பதுதான் நோக்கம். இந்த பகுதியில விளக்கம் தேவைப்படும் சில சொற்களை ஆராய்வோம். பிராணன் எங்கேயும் நிறைந்துள்ள ஆற்றல் உயிரிலும் இருப்பது. உயிராற்றல் முன்னோக்கி செல்லும் உயிர் இயக்கம். பிராணன் என்கிற ஆற்றல் உடலின் தொழில், நரம்பில் ஓட்டம், எண்ணத்தின் வலிமை ஆகிய இன்றியமையாத இயக்கங்களுக்கு அடிப்படை. பிராணாயாமம், பிராண ஆயாமம், பிராண உயிராற்றல், ஆயாமம் நீட்சி கட்டுப்பாடு, உயிர் ஆற்றலை முறைப்படுத்துவது. அடுத்து தூஷணம் என்கிற சொல், அவமதிப்பு நிந்தனை பழித்தல். கெடுப்பது என்கிற பொருள் தரும் தூஷ் என்பதன் அடிப்படையில் வந்தது. அர்ப்பணம் கொடுப்பது என்பதை குறிச்சாலும் திரும்ப தருவது என்ற விளக்கம்தான் பொருத்தமானது. தர்ப்பணம் என்ற சொல்லையும் சேர்த்து பார்ப்பது ஏற்புடையது. கூடுதலா திருப்தி அளிப்பது, நிறைவை தருவது தர்ப்பணம். ஞாபகம் அறிய செய்வது, மனத்தில் இருத்திக் கொள்வது. நேரடியான அர்த்தம் நினைவு. ஞாபகப்படுத்துதல் நினைவூட்டுதல். வேர்ச்சொல் ஞா அறிதல். இதிலிருந்து பிறப்பது ஞானம் அறிவு. ஞாபகம் என்பதற்கு இணையாக பார்க்கத்தக்க சொல் அவதானம். இதன் பொருள் கவனம். ஒரே சமயத்தில் பல செயல்களில் கவனம் செலுத்துவது. அஷ்டாவதானம், சதாவதானம், உச்சகட்ட நினைவாற்றலை குறிப்பிடுற தொடர்கள் இவை. நரகத்தில் விழப்போறவனை தடுத்து நிறுத்தி சொர்க்கத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்த்திடுவா குந்தவை. நரகத்தையே சொர்க்கம்னு சொல்லி சாதிச்சு அதை நம்பும்படியும் பண்ணி நரகத்தில் சந்தோஷமாக குதிக்கும்படி செஞ்சிடுவா நந்தினின்னு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் சொன்னது நினைவிருக்கும். நந்தினின்னு பேர் வச்ச நாளிலிருந்து அவளை கவனிச்சுக்கிட்டு வந்தவனாச்சே. ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி இருக்கிற ஆசிரியர் நந்தினியின் வக்கர போக்குக்கான காரணத்தை விளக்கிக்கிட்டு வரார்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 102.3 FM 102.3 FM 102.3

0: பொன்னியின் செல்வன் கேட்டீர்கள். நேரம் 9:15 ஆயிட்டிருக்கு. பத் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 இனி கேட்கலாம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழர் விளக்கம் வித் பாரதிய தமிழகம் 102.3 நேரலக்கம். இந்த மின்மேன மேலடியான இரவு பொழுது நேரம் 9:16 நோக்கி ஓடிட்டுருக்கு. அந்த இரவு வேளையில் என் இனிய பொன்னிலாவில் வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். என் இனிய பொன்னிலா வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சியில் அந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவில் இந்த நேரத்துக்கு ஏற்ற இதமான மெரடியான மென்மையான 80s 90s பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வயசில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்து கேட்கக்கூடிய பாட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து மூணாவதாக ஒரு ஆளை வைக்காமல் நம்மளே பேசி தீர்த்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், அது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஒரு மூணாவதாக ஒரு ஆளை வச்சோம்னு வச்சிங்களேன், அது முடியறதுக்கு ஒரு 5 மாதம் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்க ஒன்று சொல்லி அதை அவங்க மாடுலேஷனில் ஒன்று சொல்லி திருப்பி நம்ம சொல்கிறக்கு கொடுக்குறவங்க இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க திருப்பி ஒரு தூது அனுப்பி அது ஒரு மாடுலேஷனில் வந்து எதுக்கு நேராகவே நான் உனக்காக அதை பண்ணனே நீ எதற்காக இதை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேராக பேசிக்கிற டிஸ்கஷன் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கோம். சக்கரக்கட்டி சந்தனக்கட்டி எஸ் பி பாலசுவரனும் எஸ் ஜானகி உங்களுடைய குரலில், உள்ளே வெளியே படத்துலேருந்து வாலி அவருடைய வரிகளில், இளையராஜா இசையில், ஏன் இனிய பொன்னினாவில் முதல் பாடல் இருந்துருக்கு. கேட்டுட்டு வாங்க, இது மாதிரி மென்மையான மெரடியான சூப்பரான தொழிலான படலாம் கேட்டு ரசிக்கலாம். நான் ஆர்ஜி ஆனந்த்.

பாப்பான்னு ஒரு பாட்டு கேட்டு முடிச்சிருப்போம் அப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டெலாம் கேட்கும்போது அப்படி ஒரு ஸ்மைல் நம்மளை அறியாமல் வந்துட்டு போவோம். அப்படியேப்பட்ட பாடல தான் அந்த நேரத்தில் ஏன் இனிய பொண்ணு இல்லாவில் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடத்தான் கேட்கக்கூடிய பாட்டு வந்து நம்மள்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு கவனமாக இருந்தோம் இல்லை அவங்க பேசுகிறது நமக்கு பிடிச்சதுன்னு வச்சிங்களேன், அப்படியே ஓஹோஹோ அப்படியானா அதுக்கு நம்ம ஒரு ரிப்ளை பண்ணி வேறு பேசிகிட்டு இருப்போம். இப்போ வெறும் ஊம் கொட்டுவாங்க சம்மந்தமே இல்லாத இடத்துல ஆ அப்படின்வாங்கள, அப்போ வந்து நம்ம பேசுகிறத வந்து அவங்க கவனிக்கலை, நம்ம பேசுகிறது பிடிக்கல, என்னடா நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் நீ என்னமோ ஏதோ என்ன யோசனை இல்லை ஆன்ட்டுருக்க என்ன சொல்லு அப்படின்வாங்களா. ஒன்றே நமக்கு அவங்க பேசுகிறது பிடிக்காமல் இருக்கணும், இல்லை நம்ம மனசில் வேறு ஏதோ ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கணும், ஏன்னா வேறு எதையாச்சும் பற்றி யோசிச்சுட்ருப்போம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இது ஒத்து வருமா வராதா நீ என்னப்பா சொன்ன அப்படின்வால ஏண்டா முக்கால் மணி நேரம் பேசிகிட்ருக்கேன் நீ என்ன சொன்னான் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்குங்களே, அப்படி ஒரு பாடல் தான் சிவகாமி நினைப்பனிலே பாடம் சொன்னதுன்னு எஸ் பி வாலசேவரனம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் பாடம் வந்துட்டுருக்கு கேட்டுருவாங்க.

பாடம் சொல்ல மறந்தது என்ன, இப்படி தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு நினப்பில் இருந்தோம்னா மறந்து போயிடும், என்ன சொல்கிறோம் அப்படின்றதே மறந்து போயிடும். அதையாப்பா இப்போலாம் தினம் மறக்குதுப்பா, இப்போ வந்து வண்டி சாவி எங்கே வச்சேன், வண்டியிலேயே வச்சேனா, பாக்கெட்டில் வச்சேனா, டிராவில் வச்சேனானே தேடுற அளவுக்கு மறந்து போகுதுன்னா பார்த்துக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை கேட்டு முடிச்சிருப்போம். 9:28 ஆகிட்டுருக்கு. இனிய பொன்னிலாவை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நீங்கள் சில அடுத்த படரை கேட்கக்கூடிய பாட்டு வந்து நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சின்னு வச்சிங்களேன், அது லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கும், சின்ன குழந்தைங்க, அடல்ட்டு, காலேஜ் படிக்கிறது, அப்புறம் அந்த கல்யாண வயசு, அதெல்லாம் தாண்டி அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் ஆகிறது, இப்படி வந்து லைஃப் எப்படி லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொமான்டிக் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும் பொழுது நமக்கு பிடிச்சவங்களுக்கு சின்னதாக ஒரு கட்டரும்பு கடிச்சு போட்டாக்கணும், ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தேங்காய் என்ன தடவு அப்படி சொல்லி பதறும். அப்படியே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், தலையே வலிக்குதுன்னு சொன்னாலும் அட சும்மா எப்போ பார்த்தாலும் தலையே வலிக்குது அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிடும் பார்த்தீங்களா. அது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒன்று இணைஞ்சிருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொமான்டிக் ஸ்டேஜில் இருக்கிறது, சின்ன ராசாவே சித்தரும்பு பாட்டு வந்து இந்த நேரத்தில் வால்டர் வெற்றிவேல் படத்துலேருந்து ஒரு துள்ளனா அது அந்த டான்ஸ் ஸ்டெப்பு நமக்கு வந்து அந்த காருக்கு நடுவில் ஒரு டான்ஸ் அப்படி துள்ளி போடுவாங்க பாருங்கள், அது அப்படியே நம்ம காட்சியாக வந்துட்டு போவோம். அப்படி ஒரு பாடல் தான் மனமர் வயசு சாணிக்கு குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் சின்ன ராசாவே பாடல் இருந்துகிட்ருக்கு, கேட்டுவாங்க.

0: அன்கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: பஸ் நிற்கமில் விக்ரவாண்டி பக்கமாக அப்படி ஒரு பாட்டு தான் அந்த நேரத்தில் அடுத்த பாட்டி. கேட்கும்போதே நமக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் அப்படி எமோஷன்ஸ்லாம் பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போவோம். அப்படி ஒரு பாட்டு தான். ஏன்னா வந்து இந்த பாட்டெலாம் நம்ம எப்படின்னா அந்த பெஞ்சிலெலாம் தாளம் போட்டு கேட்போம் பார்த்தீங்களா, இப்படி கேட்போம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு அந்த பீட் வந்து ஞாபகம் வரும். தெய்வ வாக்கு படத்துலேருந்து எஸ்பி பாலசிரோனி அவருடைய குரலாக, கங்கை மரன் வரிகளில் இளையராஜா அவருடைய இசையில் நான் சொன்னேன் அந்த பெஞ்சில் தாளம் போட்டு நம்ம கேட்டு ரசிக்கிற பாட்டு வந்துட்டுருக்கு.

ஓ எல்லாம் வீடு போய் தூங்கு அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பாட்டு வந்து அவ்வளவு துள்ளலாக வந்து ப்ளே ஆச்சு. அந்த பாட்டை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நேரம் 9:41 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் 102.3 ஏன் இனிய பொன்னிலா வேலை நிகழ்ச்சியில். அடுத்த பாட்டும் வந்து ஒரு ரொமான்டிக்கான பாட்டு தான் அந்த நேரத்தில் ப்ளே ஆக போகுது. தேவா படத்திலிருந்து எஸ் என் சுரேந்திரா, சுனலதா மற்றும் குழுவினர் குரலில் வாலி அவருடைய வரிகளில் தேவா இசையில் வந்து சின்ன பையன், அதாவது ஒரு சின்ன பையன் சின்ன பொண்ணு பார்த்துக்கிட்டா என்ன வரும் அப்படின்றத வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி பாட்டை போட்டு அழகாக எழுதியிருப்பாங்க. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள்.
2: தன்னோட ஒரு ஸ்டாம்ப் இருக்கணும் அப்படிங்கறது நான் வந்து தீர்மானமா இருப்பேன்.
0: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
3: ஒன்பது மணி 48 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டுருக்க இந்த நேரத்தில் கேட்டிருக்கோம் என் இனிய பொண்ணுலாவேல அடுத்த பாட்டாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்கிற பாட்டு தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் இந்த குழந்தைங்கள்ட்ட முன்னாடிலாம் தாத்தா பாட்டி வந்து கதை சொல்லுவாங்க அப்படின்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்போல்லாம் கதை சொல்லு அப்படின்னு சொன்னால் ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்து அந்த ஊரையே வந்து ஒரு ஊரில் அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி கதை எங்கே போகிறது, கதை இருந்தால் தானே போகிறதுன்ற மாதிரி அந்த கற்பனையை வந்து தூண்டுற அளவுக்கு இப்போலாம் கதை சொல்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கதை கதையாக சொல்கிறது நிறையா இருக்குது. ஒரிஜினலாக குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு அப்படின்ற கதைலாம் இல்லை. இந்த நேரத்தில் இந்த கதை சொல்லவா காதல் கதை படுற நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் வந்துட்டு போகும் உங்கள் முகத்தில். அப்படி ஒரு படம் தான் மகாபிரபு படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுனந்தா இவங்களோட குரலில் வாலி அவர்களோட வரியில் தேவா இசையில் படம் வந்துட்டுருக்கு.

9:53 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்னென்னையும் பொண்ணுலாவே அந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்து வாசலிலே ஒரு வெண்ணிலா படத்துலேருந்து இந்த பாட்டை வந்து இந்த வெர்ஷனில் வந்து நம்ம அடிக்கடி கேட்குறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் கேட்கும்போது சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டு ரசித்த பாட்டு தான். ஆனால் எப்பயாச்சும் ஒரு தடவை இதை கேட்கும்போது அப்படியே நம்ம சூப்பராக இருக்கே அப்படின்ற ஃபீல் வந்துடலாம். அப்படி ஒரு பாட்டு தான் தேவா அவருடைய இசையில் வாசலிலே ஒரு வெண்ணிலா படத்துலேருந்து தேவா அவருடைய குரல்லையும் பாடல் வந்துட்டுருக்கு. தேவா அவர்களுடைய இசை குரல் எல்லாம் சேர்த்து வாசலிலே ஒரு வெண்ணிலா படத்துலேருந்து என் ஊர் மதுரை பக்கம் தான் நிகழ்ச்சிக்கான நிறைவு படம் அந்த நேரத்தில் ப்ளே ஆகிட்டு இந்த நேரத்தில் என்னென்ன பொண்ணுலா வேலை பாட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இதை அடுத்ததாக 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் உங்கள் விருப்பமான படரை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. 9444001023 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் ஊர் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. இன்றைக்கி நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்கள் விருப்பமான பாட்டை நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு ரசிக்கலாம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கான நிறைவு படலாம் வந்துட்டுருக்கு. வாசலிலே ஒரு வெண்ணிலா படத்தில் இருந்தது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளாக கும்பகோணம் எஃப்எம் 101.6 வெள்ளர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டத்தோடு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெரடியான இரவு பொழுது நேரம் சரியாக 10:01 ஆகிட்டுருக்கு. அந்த மெரடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்லுகிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் அந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டை கேட்குறதுக்கான நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம். நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நேரத்தில் அப்படியே டியூன் பண்ணி 102.3 கேட்டுருந்தீங்கன்னா, அப்படியே நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்போமே நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டிங்கன்னா, இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் விருப்பமான பாடல்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். கேட்கக்கூடிய பாட்டு எல்லாமே நம்ம நண்பர்கள் கேட்ட பாட்டு தான் அப்படின்ற நம்பிக்கையில் பாட்டை கேட்குறவங்க, என் பாட்டு வரலையே வான் பாட்டு வரலையேன்னா கேட்குற பாட்டுலாம் நம்ம நண்பர்கள் கேட்குற பாட்டு தான் கேட்டு ரசிக்கணுன்ற ஒரு வேண்டுகோளோட நேரத்தில் நிகழ்ச்சிக்கான முதல் பாடலை யாரோடய விருப்பமான பாட்டு பிள்ளையாதுன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படியே நம்ம ஃப்யூச்சருக்கு ஏற்ற நாளைக்கேற்ற ஒரு பாட்டை போட்டு விட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு, மணலி மாறன் வந்து பொங்கி வரும் காவேரி படத்துலேருந்து வெள்ளி கோலுசுமணி பாட்டு, அதை அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு ஓடம் இல்லை மழை பெஞ்சி நம்ம ஊரில் வாக்கியாக வரப்பெல்லாம் இருந்தால் அதில் தண்ணி வர்றதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலில் தான் அந்த பாட்டோடைய மியூசிக்கும் இருக்கும். வெள்ளி கோலுசுமணி பாட்டை தான் விருப்பமான பாட்டாக மணலி மாறன் கேட்டிருக்கிறாரு. மாறன் அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் பொங்கி வரும் காவேரி படத்துலேருந்து நிகழ்ச்சியில் முதல் விருப்பமான பாடலாக அருண்மொழி மற்றும் சித்ரா இவங்களோட குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜா இசையில் பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து விருப்ப பாட்டு கேட்டு ரசிக்கலாம்.

சூப்பரான பாட்டோட எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் முதல் பாட்டை கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டாக விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அஞ்சலி பிரபாகரன் பாடல் கேட்டிருக்காங்க. குஷி பாடத்துலேருந்து சித் ஸ்ரீராம் எங்களோட குரலில் ஆராதைய பாட்டை இந்த நேரத்துக்கு போட்டுவிடுங்க. இந்த இரவு நேரத்தில் அந்த பாட்டை கேட்கும்போது அப்படி அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி பிரபாகரன் பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ குஷி பாடத்துலேருந்து சித் ஸ்ரீராம் சின்மயி ஸ்ரீபாதா இவங்களோட குரலில் மதன் கார்கே வரிகளில் ஹேஷம் அப்துல் வஹாப் இவருடைய மியூசிக்கில் பாடல் வந்துட்டுருக்கு. அஞ்சலி அவர்களுக்காக கேட்டிருக்கலாத்துக்கு இந்த நேரத்தில்

கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, உங்கள் விருப்பமான படம் தான் அந்த நேரத்தில் நம்ம வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு வச்சுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த படராக கேட்டிருக்கிறாங்க கீர்த்திவாசன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஸ்ரீவஞ்சியம், ஸ்ரீவஞ்சியம்ன்ற ஊர்லேருந்து திருவாரூர் மாவட்டத்திலேருந்து கீர்த்திவாசன் கேட்டிருக்க பாட்டு வந்து, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்லேயே இப்போலாம் இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறது, ஏன்னா இந்த பெரு 10 நிமிஷங்கிறது பெரிய வீடியோ மாதிரி ஆகிடுது. இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுட்டே இருப்போம், சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்குன்னு போய்கிட்டே இருக்கும். அதுவே ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படி தான் இருக்கும். ஆனால் சில ஷார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பிடிச்சிது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உடனே நிப்பாட்டி இன்னொரு தாட்டி பார்த்துட்டு அப்படின்னு நமக்கு நம்ம சிரிச்சுப்போம்ல. அந்த மாதிரி நீங்கள் டியூன் பண்ணி பாட்டு கேட்டுட்ருக்கும் போது ஏதோ ஒரு சேனலில் டியூன் பண்ணி இந்த பாட்டு ஓடிச்சுன்னு வச்சிங்களேன், 1 நிமிஷம் அப்படி கொஞ்சம் சவுண்டு வச்சு இந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே நமக்குள்ள ஒரு ரொமான்டிக் மைண்ட் செட் ஆகி ஒரு சின்ன புன்னகை வந்துட்டு போவோம். அப்படி ஒரு பாடல் தான் ரெட்டை வால் குருவி படத்துலேருந்து ராஜராஜ சோழன் நான் பாடலாக விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காரு கீர்த்திவாசன். கேஜே யேசுதாஸ் குரலில், மு மேத்தா வரிகளில், இளையராஜா இசையில், கேட்ட எல்லாருக்கும் இந்த நேரத்தில் விருப்பப்பாடல்கள்.

பத்து மணி 20 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டுருக்க அந்த நேரத்தில் கேட்டுருக்கோம். உங்கள் விருப்பமான படம் தான் நம்ம வித் பாரத் தமிழ் 102.3 கேட்டு வச்சுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த படம் கேட்டுருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்திலிருந்து யோகப்பிரியா மரிய ஆரோக்கியம் பாடல் விரும்பி கேட்டுருக்கிறாங்க. ஸோ சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்திலேருந்து யோகப்பிரியா மரிய ஆரோக்கியம் என்ன பாட்டு விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு வந்து சில பேருக்கு படுத்தோடனே தூக்கம் வந்துடும், சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வர்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், சில பேர்த்துக்கு காமன் நேரத்தில் வரும். படுத்து ஒரு 10 நிமிஷம் ஏதாவது அன்றைக்கி நடந்ததை நினச்சிட்ருப்போம், இல்லை முன்னாடி நடந்ததை நினச்சிட்ருப்போம். ஆனால் படுக்கும்போது ஏதோ ஒரு கற்பனை நமக்குள்ளே ஓடும்ல, அப்படி நம்ம வந்து ஒரு மெலடியான ஃபீலில் இருக்கும்போது இந்த பாட்டெலாம் வந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் ஓடிச்சுன்னு வச்சிங்களேன், அப்படியே அப்படி ஒரு மெலடி நைட்டாக இருக்கும் அது. அப்படி ஒரு பாடுற தான் சொன்னதாத்தவங்களுடைய குரலில் வள்ளி படத்துலேருந்து என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல்கள் எழும் நேரம் பாடுறதான்

10:25 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் அந்த நேரத்தில் வித் பாரதி தமிழகம் 102.3 எங்கள் ஒரு படலாம். இந்த நேரத்தில் நாம் கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த படலாக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பெரம்பலூர்லேருந்து டாக்டர் பிரகாஷ், அரவிந்தன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சாப்பிட்டு சரி என்ன பண்ணலாம், செரிக்கிறதுக்கு வந்து ஒரு வாக்கிங் போவோம். கேட்கும்போது இந்த மாதிரி எனர்ஜியான பாடலாம் கேட்டால் உடனே செரிச்சிருன்னு ஒரு பாட்டை வந்து ஒரு டான்ஸ் போடுற வைக்கிற பாட்டு தான் விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. பிரகாஷ் அவர்களுக்காகவும் அரவிந்தன் அவர்களுக்காகவும் முத்துப்படத்துலேருந்து ராகத்தோடு கேட்டிருக்காங்க. தில்லானா தில்லானா தித்திக்கின்ற தேனா முத்துப்படத்துலேருந்து விருப்பமான பாடலை ஏறமான இசையில் பாட்டு இந்த நேரத்தில் விருப்பமான பாடலாக வந்துட்டுருக்கு. வைரமுத்து வரிகளில் மனமுறை சுஜாதா குரலில் கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

10:33 நோக்கி ஓடிட்டுருக்க அந்த நேரத்தில் கேட்டிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படத்தையும் கேட்டு வச்சுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து விமலா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க பாட்டு. விமலா கேட்டிருக்க பாட்டு எப்படி தான் இப்போல்லாம் வந்து இதெல்லாம் நமக்கு ஒன்று தேவைன்னு வச்சிங்கன்னா உடனே போயிட்டு அந்த சாட் ஜிபிடியில் வந்து கேட்டுட்டுறோம். இப்போ வந்து 80s ஃபோட்டோ வந்து எப்படி ட்ரெண்ட் ஆச்சு, எல்லோரும் ஒரு 80s ஃபோட்டோ எடுத்து போட்டு அழகாக ரீச் பண்ணிட்டு இருந்தாங்களா, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்படி எதனா ஒன்று வேணும்னா அதிட்ட போய் நம்ம கேட்டுருவோம். இப்போ வந்து ஒரு கல்யாண நாள் ஒரு ஃபோட்டோவை கொடுத்து இதுக்கு ஒரு பாட்டுலாம் நீயே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கெல்லாம் அது வாட்டப்படாது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், இந்த பாட்டெல்லாம் அதில் கண்டிப்பாக வச்சிரும் அது சாட் ஜிபிடி. ஏன்னா அப்படி ஒரு பாட்டு தான் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இவங்களோட குரலில் மறுமலர்ச்சி படத்துலேருந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு பாட்டு தான் விருப்பமான படலாம் விரும்பிக்கிட்டுருக்கிறாங்க விமலா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து. வாலியவரோட வரிகளை எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் நீங்களும் கேட்டுடுவாங்க.

சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். நேரம் 10:35 ஆகிட்டு இருக்கு. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக புதுக்கோட்டையிலேருந்து ராஜ மணிகண்டன் வந்து பாடலை கேட்டிருக்காரு. இந்த பாடலாம் கேட்கும்போது நமக்கு வந்து தனிமை அப்படின்றம்போது அதுக்குள்ளே ஒரு மெலடி அப்படின்றது வரும். தனியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களோடு இருக்கும்போது ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், ஆனால் தனியாக இருக்கும்போது நம்ம என்ன எங்கெங்கேயோ போவோம். அது இந்த படம் தான் கேட்கும்போது அப்படி தான் அப்படியே போயிடும். ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அப்படி ஒரு படம் தான் இயற்கை படத்துலேருந்து திப்பு மற்றும் மாணிக்க விநாயகம் எங்களோட குரலை வித்யாசாகர் இசையில் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் வைரமுத்து வரிகளில் பாட்டு விரும்பமான படலாம் விரும்பி கேட்டிருக்காரு. ராஜமணிகண்டன் புதுக்கோட்டையிலேருந்து கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

சூப்பரான பாடலாக உங்கள் விருப்பமான பாடலாம் இந்த நேரத்தில் கேட்டு வச்சுட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து நண்பர் பார்த்திபன் கேட்டிருக்கார் போரூர்லேருந்து. போரூர்லேருந்து பார்த்திபன் அவர் கேட்டிருக்க பாட்டு இந்த நேரத்துலேருந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஞாபகம்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்க பாட்டு அப்படி தான், ஏன்னா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்றது கூட இருக்கும்போது இவங்க எப்படாக நம்புவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கூட இல்லைன்னா இவங்க இருந்தால் ஒரு ஜாலியாக கலகலப்பாக இருக்கும்பா அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஞாபகம்லாம் இந்த நேரத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நட்புக்காக படத்துலேருந்து மீசக்கார நண்பா தான் விருப்பமான படலாக, தேவாவோட இசையிலையும் குரல்லையும் கவிஞர் காளிதாசன் வரிகளில் விருப்பமான படலாக விரும்பி கேட்டிருக்காரு. பார்த்திபன் அவர்களும் கேட்டிருக்கலாத்துக்கும் விருப்ப பாடல்

பத்து மணி 50 நிமிஷத்தை நோக்கி விட்டுட்டு இருக்கு. அந்த நேரத்தில் உங்கள் விருப்பான பாடலாம், அடுத்த பாடலாம் வந்து அப்படியே ஒரு ரெட்ரோ கிளாசிக் 1970s வந்து இந்த நேரத்தில் போகிறோம். ரொமான்டிக் பாட்டு, கல்யாண பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. வலங்கமான் கார்த்திக் பாடுற கேட்டிருக்காரு, நினைத்ததை முடிப்பவன் படத்துலேருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து பாடுறது தான் இந்த நேரத்தில் வந்து கேட்டிருக்காரு முதல் நேயர் அப்படின்னு சொல்லிட்டு. எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில், வாலி அவருடைய வரிகளில் ஒரு கல்யாண கிளாசிக் ரெட்ரோ பாட்டு இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. வலங்கமான் கார்த்திக் அவர்களும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் நீங்களும் கேட்டுட்டு வாங்க. வித் பாரத் தமிழகம் 102.3.

நேரம் 10:54 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டில் வாட்ஸ்அப்பில் நிறைய நேரில் வந்து பாடல் கேட்டிருக்கீங்க. அந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடலை ப்ளே பண்ணோம், கேட்டு ரசிச்சிருப்பீங்க. உங்கள் பாடலும் ஒரு நாள் நிச்சயமாக ப்ளே பண்ணப்படும். வாட்ஸ்அப்பில் பாடல் ரெக்வஸ்ட் பண்ண வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளி எஃப்எம் 100.4, திருப்பதி எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்க எல்லா உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளோட நேசிகான நிறைவு பாடலாக கற்பகம் காஞ்சிபுரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கற்பகம் அவங்க கேட்டிருக்க விருப்பமான பாடல் தான் மௌனராகம் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர அப்படியே வந்து அந்த ஹம்மிங் ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து அந்த பாட்டுக்குள்ளே போயிடுவோம். அப்படி ஒரு பாடல் தான் கற்பகம் அவர்களுக்காகவும் கேட்டிருக்காதுக்கும் காஞ்சிபுரத்துலேருந்து நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாக வந்துட்டுருக்கேன். அந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு நான் கிளம்பிக்கிறேன். மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நாளெல்லாம் நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கேட்டிருக்கணும் ஸ்டே டியூன்டா வித் பாரதி தமிழகம் 102.3. இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்களிடமன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கரிடமும் ஏராட்டம் கொண்டாட்டம்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேரம் 11 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
1: என்ன நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருப்பது உங்களுக்குள் எவ்வளவு ஆனந்தம் என்பதை இதோ இந்த வரும் பாடல் சொல்கின்றது. ரகசியமாய் எப்படி பி ஜெயச்சந்திரன், கே சொர்ணா பாடியுள்ள பாடல், பாடல் வாலி இசை வி குமார். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் தூண்டில் மீன். இதோ இந்த ரகசியம் உங்களுக்கும் தெரிய வேண்டுமா என்ன?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னடி மீனாட்சி படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசோனியம், வாணி ஜெயராம். புலிமைமித்தன் இயற்றி இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் சங்கர் கணேஷ். ஆசைகள் பலவிதம் என்று சொல்லும்போது இந்த ஒரு ஆசையும் சொல்ல இந்த இரவு வேளையும் வேண்டுமோ? அதுவும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த தலைவி சொல்லும் ஆசை இந்த தலைவன் கேட்பானோ?

மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பினியர்களே, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசோனியும் எஸ் ஜானகியின் குரல்களில் கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பாலூட்டி வளர்த்த கிளி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. ஆசை ஒருபுறம் இருக்க நான் உன்னிடம் பேச வருகிறேன். பேச வரவா அல்லது இசைக்க வரவா எப்படியோ.

மனசு வயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல். இது நதி தேடி வந்த கடல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது இளையராஜாவின் இசையமைப்பில். மனசு மயங்கும் போதே இந்த மனசு சொல்லுகிறது, தவிக்குதுதாம் தயங்குகிறதாம், எதை சொல்ல

மனம் எங்கோ செல்லவில்லை, உங்களிடம்தான் இருக்கின்றது. எப்படியாக? எஸ்பி பாலசுமியும் பி சுசிலா பாடியுள்ள பாடல் இது. வரும் பாடல் கண்ணதாசன் இயற்றி எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் பணத்துக்காக. எனக்கு முன்னால் யாருமில்லை என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் நேர்களாகிய நீங்கள் இசை ரசித்து கொண்டே எங்களுக்குள்ளாயிருக்கிறீர்கள். எப்படி இருக்கும்போது இப்படி பேசினால் என்ன?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கல்யாணி மேனன் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர் சுஜாதா. எதிர்பார்ப்பது என்பது தவறில்லை, ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்குள் ஒரு அன்பும் இருக்கின்றது. அப்படியென்றால் இப்படித்தான் பாடத் தோன்றுமே.

நேரம் 11:30 10 நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தில். சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

அன்பு நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. ஃபேஸ்புக் புக்கில் நாங்கள் போட்டிருக்கிற அந்த போஸ்ட் கீழாக உங்களை மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பேரும் புகழும். அன்பு என்று சொல்லும்போது உன்னை இப்படியும் நான் அழைப்பேனோ?

இசை தந்து கொண்டிருக்கின்றது, மனசு மயங்கும் வழங்கி கொண்டிருக்கின்றது. விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். படத்திலிருந்து அடுத்து வரும் பாடல் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கின்றது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இதோ இந்த தென்றலுக்கு வயதும் இருக்கின்றதோ.

மனசு மையம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தூரத்து இடிமுழக்கம் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலிக்கின்றது. கூமா பாலசுப்ரமணியம் ஈட்டி இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் சலீல் சௌத்ரி. நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சி எழுந்திருக்கும் போது உங்கள் உள்ளங்கள் இப்படித்தான் இசையோடு ரசிக்கும் அல்லவா?

இப்படியாக உங்களிடம் கேட்கும்போது முகநூல் பக்கமாக பதிவிட்ட ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, மீரா வெங்கட்ராமன் அவர்கள் பீட்டர் சார் நலமா என்று சொல்லியிருக்கிறார், கேட்டிருக்கின்றார். நீங்கள் மட்டுமல்ல, நேயர்களாகி ஒவ்வொரு நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே நலம் நலமறிய ஆவல். அடுத்து சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயர் இனி இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். தேனியிலிருந்து ஹரிராம் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல் அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும் ஒவ்வொரு பாடு முதல் வரியை பதிவிட்டு அன்பான நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என சொல்லியிருக்கின்றார். கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் என்ற அன்பு நேயரும் இரவு வணக்கம் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். தியாகராய நகர் ரமா ரவி என்ற அன்பு நேயர் வாழ்த்துக்கள் என பாராட்டியிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து கமல் அன்பன் வெங்கலகுறிச்சி முதுகுளத்திலிருந்து இசையை ரசித்துக் கொண்டிருக்கின்றேன், நன்றி என சொல்லியிருக்கின்றார். அடையாளம்பட்டு ஆசீர்வாத ராஜேஸ்வரி அன்பினையும் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவேற்றிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் முதல் பாடல் என்னென்னமோ ரகசியம் அருமை, நீங்கள் ஒழிக்க செய்யும் பாடல்கள் ரிப்பீட் ஆகாத பாடல்கள், தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவேற்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கார்த்தி யாதேஷ் கோவனூர் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். சகிரா ரசூல் என்ற அன்பு நேயரும் இரவு வணக்கம் பீட்டர்ஸா என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அலிநகர் மிஸ் மகாதேவன் அவர்களும் மனசுமை நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் என பதிவிட்டு பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். கனகரத்னம் கனியாபூண்டி என்ற அன்பு நேயரும் பதிவிட்டிருக்கிறார். பீட்டர் சார் கினிய இரவு வணக்கம் என்று சொல்லியும், வழக்கம் போல மாதவரத்து வீரராகவன் என்ற அன்பு நேயரும் பாடலுக்கு ராகம் அழகு, தேடலுக்கு பண்பலை பாடல் அழகு, நாடலுக்கு மனசு மயும் நிகழ்ச்சி அழகு, விழிகள் விழிக்க கீதங்கள் கேட்பது அழகு, வசந்த கால தென்றல் பாடலை விவித் பாரதி வழிவருவது அழகு என சொல்லியிருக்கின்றார். மொத்தத்தில் அழகு என்று சொல்லும்போது இடைவிடாத பாடல்கள் 12 மணியிலிருந்து 4 மணி வரை உங்களுக்காக காத்திருக்கின்ற நண்பனைகளே. அதே போல் பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும் மனசு மயும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருமணிசை அஸ்வினி ராகராஜ் என்ற அன்பு நேயரும் மனசு மயும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சார், வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோரிராஜ் என்ற அன்பு நேயரும் மனசு மயும் நிகழ்ச்சியில் 70களின் பாடல்கள் கேட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, அத்தகைய பாடல்களை இன்று வழங்குவதற்கு பாராட்டுக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்து வருகிறீர்கள். ஒவ்வொரு நேயர்களுக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, இதோ இந்த பாடல் உங்களுக்காக. ராணி தேனி படத்திலிருந்து பி சுசிலா பாடியுள்ள பாடலை எஸ் என் ரவி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்கலாமா அல்லது எழுதலாமா?

என்ன நேயர்களே, என்ன சொல்லி நீங்கள் பதிவிட என்று காத்திருக்கும் பொழுது இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் சொல்லியிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து வரும் பாடல் கேஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை வி குமார். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் தேன் சிந்துதே வானம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்கும் பொழுது இதோ நீங்கள் இப்படித்தான் மயங்குவீர்களோ என்னவோ.

இணையங்களை மயங்கி விட்டீர்களா? இந்த பாடலை கேட்டு மயங்கி விடுங்கள். அடுத்து வரும் பாடல் கே ஜி யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல், எம் ஜி வல்லவன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். எச்சில் இரவுகள் படத்திலிருந்து இந்த வீசும் தென்றல் உங்கள் மீது படட்டுமே. நிகழ்ச்சி நிறைவான பாடல் இது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேர்களே, நிறைவான பாடல்.

0: நிச்சயம் உங்கள் மீது இசை படட்டும். நேயர்கள் கேட்ட நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மீண்டுமாய் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை அன்பான நேயர்களே, நேரம் இப்பொழுது 12:30. தொடர்ந்து காற்றின் மொழியாக, நீங்காத ரீங்காரமாக, தூங்காத விழிகளாக, இன்னிசை இரவாக, இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா அன்பு நேயர்களே?

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா. காதல் போது

போதே மலர்விடும் ரோஜா பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. இலகிடும் போதே மலர்விடும் ரோஜா பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. ராதாமோகம் ராஜயோகம், ராதாமோகம் ராஜயோகம்.

0: மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை ஜாழியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வேடா.
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்ன.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

계셨나봐요.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாமா? வேலும் மயிலும் துணைப்படத்திலிருந்தும் ஏழாவது மனிதன் படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக.

மோதகமும் அதிரசமும் வைக்கின்றோம். நாங்கள் மூன்று சமயம்

நாங்கள் கால் வளைத்து ஆடி ஆடி வணங்குகின்றோம், பூஜையில் போதகமும் அதிரசமும் செய்கின்றோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். பழையஸ்வரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வரம், தென்கனிக்கோட்டை வி மணி அவர்கள் தவில்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3லும், சென்னை ரெயின்போ பண்பலை 101.4லும், கோயம்புத்தூர் எஃப்எம் 103லும், நாகர்கோவில் குமரி பண்பலை 101லும், மதுரை எஃப்எம் 103.3லும், கும்பகோணம் பண்பலை 101.6லும், வேலூர் பண்பலை 100.4லும், திருப்பத்தூர் பண்பலை 100.1லும் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம், பாடியவர் என் சி சௌந்தரவள்ளி.

புரகண த்ரிதிவம் ப்ரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதி த்வமசி குண்டலினீ ச பாலா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்

ஆஷாடமாசி கிருதபாலினதிசுதிஸ்வம் தற்பூர்வ பல்கு சுதி நேற்று பயா பிரபூனா எட்டாசி சக்தி நவ

தெய்வம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினி கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைக்கு நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம்.

நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன தெய்வீக ராகத்தில். தொடர்ந்து லக்ஷ்மி கவசம் பாடியவர் மணிகிருஷ்ணசுவாமி.